வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கிழக்கு கரை ரயில் திட்டம், ECRLஇன் வளர்ச்சி, எதிர்கால செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அதன் அண்மைய தகவல்களை காட்சிப்படுத்தும் ட்ரக் சேவை நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசாங்க தலைமைச் செயலாளரும் மலேசியா ரெயில் லிங்க் MRL தலைவருமான தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் அதனை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். 2026-2027 கல்வியாண்டிற்கான பல்நுட்ப இளங்கலை பட்டப்படிப்புக்கான விண்ணப்பம் நேற்று தொடங்கிய நிலையில் ஜூலை 3 வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று பாலிடெக்னிக் சமூக கல்லூரி கல்வித்துறை JPPKK தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள குறிப்பிட்ட பாலிடெக்னிக்குகளை உட்படுத்திய இந்த விண்ணப்பம் 12 இளங்கலை பட்டப்படிப்புகளை உள்ளடக்கியுள்ளது. ஒரு வாகனத்தின் நிலை குறித்து 8 நீடித்த சர்ச்சைக்கு பிறகு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை வாங்கியவருக்கு சாதகமான தீர்ப்பாயம் தீர்ப்பளித்ததற்கு புஷ்பாக்கம் நிறுவனம் நடத்திய சிறப்பு சோதனை B2 முடிவுகள் பங்களித்துள்ளன. வாகனத்தின் பயன்பாட்டின் அடிப்படையில் பொருத்தமான வாகன ஆய்வு வகையை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவத்தை இந்த வழக்கு எடுத்துக்காட்டுவதாக புஷ்பாக்கம் தலைமைச் செயல் அதிகாரி மஹமூத் ராசாக் பஹ்மான் கூறினார். சிலாங்கூர் சபாபர்னாம் பூமி ஹிஜாவ் கடற்கரை சூழியல் சுற்றுலா பகுதி உள்நாட்டு பன்னாட்டு சுற்றுலா பயணிகளை வரவேற்பதற்கு தற்போது முழுமையாக தயாராகியுள்ளது. மாநில அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட 1 மில்லியன் ரிங்கிட் செலவில் பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த புதிய சுற்றுலா தலத்தை மேம்படுத்தும் முயற்சி வெற்றியளித்துள்ளது. எகிப்தில் நடைபெறவிருந்த ஹமாஸ் காசா போர் நிறுத்த இடைத்தரகர்களுக்கு இடையேயான சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த இயக்கத்திற்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என ஹமாஸ் கோரியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி மீதான மக்களின் அடங்கா ஆர்வத்தை மோசடிக்காரர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வேளையில் ஃபீஃபாவின் அதிகாரப்படி இணையதளம் என அறிவித்து இல்லாத நுழைவுச் சீட்டுகளை விற்கும் போலி வலைதளங்கள் குறித்தும் அதிகாரிகளும் ஆய்வாளர்களும் எச்சரிக்கின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: ராவணன் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் மணி 8:08 நிமிடங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கம். மோகன் தெய்வீகன் கூட பேசிட்டு இருக்கோங்க. இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய பேர் நம்மள சுத்தி அப்படி இருக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு தலைப்போடி தான் பேச போறோம்.
1: இப்போ எதுக்கெடுத்தாலும் புகார் பண்ணுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, இங்க குறை அங்க குறை அப்படின்ட்டு புகார் பண்றவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
0: உங்களை சுத்தி அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கலாம், இது குறையெல்லாம் தாண்டி ஏதாவது வருஷம் புகார், அது ஒரு உணவகத்துக்கு போயிருக்கலாம், இல்ல எங்கேயாவது வெளியே பொது இடங்களுக்கு போகிற போது ஒரு புகார் பண்ணலாம், அதுக்குன்னு நேரம் எடுத்து புகார் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க.
1: இல்ல ரெண்டு ரகம் இருக்கு.
0: ஆமா,
1: என்னன்னா ஒண்ணு வந்து சும்மாவே எல்லாத்துக்கும் புகார் பண்றவங்க.
0: ஆமா,
1: அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு சரியில்லைன்னா அதை வந்து தட்டி கேட்டு புகார் பண்ணக்கூடியவங்க. இதுல இப்படி சுத்தி இருக்கிறாங்களா உங்களை யாராவது சார்ந்து, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். கூப்பிடுங்க 0322-82-82-5-7-3-3
0: அல்லது 4-7-6-8. தொட்டதுக்கெல்லாம் புகார் பண்ற நபர் யாரு அழைத்து சொல்லுங்க.
1: ஜூன்ல இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தில் படத்துல இருந்து பாட்டு உங்களுக்காக நாங்க கொண்டு வருகின்றோம்.
0: கேட்கலாங்க இந்த வணக்கம் மின்னல்.
2: அடுத்ததை யாரோ அடுத்ததை யாரோ எடுப்பதை யாரோ எடுப்பதை யாரோ எனதா உனதா எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: மணி 8:15 ஆயிருச்சு. வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. தொட்டதுக்கெல்லாம் புகார் பண்ற நபர் உங்களை சுத்தி இருக்காங்களா, இல்ல நீங்களா கூட இருக்கலாம், அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
2: ஹேமா வந்திருக்காங்க, கேக்கலாம் ஹேமா கிட்ட.
3: நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். ஏதாவது என்னன்னா, அந்த நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த குப்பைங்க, கால்வாய் நிறைய குப்பையெல்லாம் போட்டு அந்த மாதிரி அடைச்சிட்டு இருக்கும் போது அது வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். சாப்பாட்டு இடத்துல ஏதாவது சாப்பாடு சரியா இல்ல அந்த மாதிரி இருந்துச்சு, அதை நான் புகார் பண்ணிருக்கேன்.
1: அப்ப நீங்க வந்து பயப்பட மாட்டீங்க, என்ன இருந்தாலும் நான் புகார் பண்றது பண்றதுதான்.
3: தீர்வு
1: நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருப்பீங்களா, இல்ல புகார் பண்றதோட சரியா?
3: இல்ல புகார் பண்ணிட்டு பாப்பேன். அது அது அப்படியே இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் அந்த அட்வான்ஸ் நம்பர் கொடுப்பாங்க இல்லையா,
1: அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய நம்ம புகார் செய்யக்கூடிய மையங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்கள் ஒரு தடவை புகார் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்ட தெரிவிப்பாங்க. அப்படி தெரிவிக்கலன்னா நீங்க மீண்டும் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அந்த எண்கள் பற்றி அவங்க சொன்னாங்களே அந்த மாதிரி தான், அதை வந்து பொதுமக்கள் சரியா செய்யுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
4: முறையான வழியில வந்து புகார் பண்ணும் போது அவங்க கிட்ட சீக்கிரம் போய் சென்றடையும், அதற்கான தீர்வோ ரொம்ப விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
1: மயிலே அப்படின்ற ஒரு புது பாட்டு வந்துட்டு இருக்கு, ஏஆர் ரஹ்மான் இசையில், டபுள் ஜே தி ரேப்பர், அவர் கூட ஏஆர் ரஹ்மான் பாடி இருக்காரு.
4: நீங்க சொல்லுங்க, அதிகமா புகார் பண்ணக்கூடிய ஒரு நபரா நீங்க அழைத்து சொல்லுங்க.

0: மின்னஞ்சல் போயிருக்கோம்.
1: நான் போய் பார்த்தேன் அந்த வெப்சைட்ல போயிட்டு யாரு பாஸோட இமெயில் இருக்காரு. சரி நம்ம அந்த மாதிரி எல்லாம் பிளாக் எல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லையே.
0: தம்பி தம்பி நீங்க அங்கேயே இருங்க. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்
0: ஸ்ரீ வெங்கடேஷ், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பேர் எங்கேயாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாவே இருங்களேன்.
2: யோசிச்சிருக்காரு நம்ம மட்டும் எடுக்காம போயிருந்தா புகார் வந்திருக்க போல.
0: இல்ல போன இடத்துல புகார் அவரு சொல்றாரு, அவங்க அம்மா ஐயா போதையா அமைதி ஆவியானாலும் முடியல, கட்டுப்படுத்த முடியல அவரை.
2: சரி இவரை மாதிரி நீங்க அப்படி இருக்கீங்களா இல்ல சுத்தி இருந்தாங்களா அழைத்து சொல்லுங்க.
0: வழி நெடுக காட்டுமல்லி பாட்டு வந்துட்டே இருக்கு. இசை ஞானியுடைய இசை அவரை பாடி இருக்காரு விசாரணை படத்துக்காக.
2: இது வணக்கம் மின்னல்.

0: வணக்கம். மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: நான் AI மற்றும் மனித வளர்ச்சியின் செயல்பாட்டில் பணிபுரிகிறேன். இதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஒவ்வொரு துறையிலும் மற்றும் உங்களது உட்பட உங்களது துறையிலும் உட்பட AI வேகமாக வளர்கிறது. ஆனால் AI மாற்ற முடியாத ஒன்று இருக்கிறது, நிகழ்காலம். இந்த தருணத்தில் மற்றொரு மனிதனுடன் முழுமையாக இங்க இருக்கும் தரம் தொடர்பில் உள்ள அரவணைப்பு, உண்மையான ஆர்வம் எனக்கு தெரியாது, ஆனால் என் மனதில் உள்ளது என்று சொல்லும் தைரியம், கேட்கும் தன்மை, பாசத்துடன் வழி நடத்தும் தன்மை, மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறன், இதுதான் மனித நேயம்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவார்கள். இதுவே உங்கள் அற்புதம். இன்னைக்கு யாராவதோட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க முழுமையா கேட்க கத்துங்க. இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ புரிந்து கொள்ள தன்மை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும்.

0: மணி போய் 8:34 புகார் செய்யறவங்க யாரு அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு
1: உங்களை சுத்தி யாராவது இருக்கலாம், இல்ல நீங்களா கூட அப்படி இருக்கலாம், அழைத்து சொல்லுங்க.
0: ஹலோ பிரியா.
2: ஹலோ,
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: பிரியான் கூப்பிடணுமா இல்ல பிரியூன் கூப்பிடணுமா? விடுமுறைலாம் முடிஞ்சிருச்சா பிரியா?
2: விடுமுறைலாம் முடிஞ்சிருச்சு, வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம்.
0: அப்புறம் எப்படி இருக்கு மனசு?
2: மனசா ஒரே மழையா இருக்கு, மழையில ஜாம்ல மாட்டி வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம்.
0: இன்னைக்கா மழை பெய்யணும் அப்படி இருக்கா? சரி சொல்லுங்க, நீங்க தான் புகார் பண்ற நபரா?
2: புகார் பண்ற நபர் நான் இல்ல, ஆக்சுவலி என்னோட ஆபீஸ் மேட் ஒருத்தவங்க இருக்காங்க. எது கெடுத்தாலும் புகாருங்க அவங்க,
0: சும்மா நச நச நசனு.
2: எந்த ஒரு கடைக்கு போனாலும் சரி, ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, அது நேராவே அங்க சொல்லிட்டு வந்துருவாங்க. சாப்பிட்டு பில் எல்லாம் பே பண்ணிட்டு அப்புறம், இல்லங்க இது நல்லா இல்லங்க, நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராவே சொல்லிட்டு வந்துருவாங்க.
0: ஆனா அது நல்லது தானே? சமூக வலைத்தளத்துல நல்லா இல்ல இப்படிலாம் சொல்றது தாண்டி கடைக்காரங்கிட்டே சொல்றது நல்லது தானே இல்லையா?
2: இல்ல அவங்க நீங்க நினைச்சு பாருங்க, காலையில எழுந்து அவங்க சமைச்சு கஸ்டமர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோட இருப்பாங்க. போயிட்டு மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி இப்படி சொன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்லங்க, ஒவ்வொரு தடவையும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா.
0: ஓ, அப்ப அதே கடைக்கு போனாலும் தினம் தினம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும்?
2: இத்தனைக்கும் எங்க ஏரியால அந்த ஒரு கடை தான் நல்ல சாப்பாடு, லஞ்ச் டைம் கரெக்டான சாப்பாடு கிடைக்கும். அப்பயும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல
0: என்னதான் குறை சொல்றாங்க, உப்பு பத்துல மிளகா தூள் பத்துல அந்த மாதிரி எப்படி?
2: ஆமா, பிரைஸ் வேற கூட அப்படின்னு ஏதாவதுங்க ஏதாவது இருந்துகிட்டு தாங்க.
0: வீட்லயும் சமைச்சு எடுத்து வர சொல்லுங்க பிரியோ அவங்கள. முடியல போங்க, நீங்க சொல்லும் போதே அழுத்து போகுது, கூடவே இருக்கீங்க.
2: அப்புறம் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போனா கூட அதுதான் நேரவே சொல்லிருவாங்க, ஓ நீங்க பாத்து போனா இது இங்க வைக்க கூடாது, வேற இடத்துல வைக்கணும், என்ட்ரன்ஸ்ல இந்த ஜாமா வைக்கணுமா அப்படின்னு நேரவே ஒரு தடவை சொல்லிட்டு வந்தேன்னா அது வேற பெருமையா சொன்னாங்க.
0: யாருங்க அவங்க? எப்படி?
2: ஐயோ அது சொல்லக்கூடாது,
0: உங்க நட்பு நிலைச்சிருக்கட்டும். இந்த பிளாஸ்டர் இருக்குல்ல, பிளாஸ்டர் பாருங்களேன், முடிஞ்சா முறையான வழியிலே பண்ணணும். நல்ல மழையில வேலைக்கு போயிட்டு இருக்காங்களே, அதனால பிரியாவுக்காக இந்த பாடல்.
1: என்ன பாட்டு?
0: அடட்டாம

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இயக்க மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போல் அணைக்குதா ஆமான பாபாஸ் தான்
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம் விவரங்களுக்கு 01079719119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் மைன்ஆப்ஸ் இடியூஷன் சிறந்த கற்றல் முறை சிறந்த அடைவு நிலை
3: அஸ்வினி இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைலாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க மாத்திர தெரியுமா
4: அதுக்கு ஏன்பா குரல் மாத்தி பேசுறீங்க
3: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க நீ விஷயத்துக்கு வா
4: 1ஆம் தேதி எல்லாம் மாத்தணுமா யார் உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது
3: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க உடுக்கு வரலையா
4: ஐயோ அப்பா அது 1ஆம் தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்கல தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம்லாம் கிடையாது அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தறா போதும்னு சொல்லிருக்காங்க
3: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க
4: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க
3: அப்பனா இந்த கோவிந்தன் கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும் எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்

0: இப்படி கேள்வி கேட்கறாங்க, முடியல. கேபர் வாசுகி அருண் பாய், சிம்பிள் மனுஷன் அப்படின்ற உள்ளூர் படத்துக்காக பாடின பாட்டு. இந்த கேபர் வாசுகி யாருன்னா, எந்த பூ எந்த பூ பிரெஞ்சு பாணி அந்த பாடல் பாடினவங்க தான் அவங்க.
1: சொல்றதோட சரியா பாடிலாம் வேற காட்டுறீங்க.
0: இல்ல எந்த பாட்டு அவங்களுக்கு தெரியாது.
1: சரி, புகார் பண்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களை சுத்தி நீங்களா கூட இருக்கலாம், யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ரொம்ப அதிகமா புகார் பண்றவங்க யாரு?
2: வணக்கம், நான் சண்முக பிரியா பேசுறேன். தெய்வீகன் மோகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சண்முக பிரியா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி.
1: சரி, உங்ககிட்ட ஒரு வாய்ப்பு. இப்ப மோகன் தெய்வீகன் இருக்கும், எங்களை கிட்ட நீங்க ஏதாவது ஒரு புகார் பண்ண, என்ன புகார் முன்வைப்பீங்க?
2: உங்களை பத்தின புகார்?
1: ஆமா.
2: இல்ல வேற
1: இல்ல, எங்களை பத்தி அதை புகார் சொல்லுங்க.
2: ஆமாவா? ஏன் காலையில இருந்து எல்லாம் ரொம்ப நல்ல பாட்டா போட்டு?
0: நல்லா இருக்கு, இந்த மாதிரி புகார் நாங்க எடுத்துக்கிறோம். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க.
2: ஓகே, இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு பிடிக்கல ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் புகார் கொடுப்பேன்.
1: இப்போ
2: ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்றோம்ல, முக்கியமா சாப்பாடு, எனக்கு வந்து அதுல ஏதோ மிஸ்டேக் ஆனிச்சுன்னா எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணும்போது, இப்ப லட்சே நான் ரெண்டு ஐட்டம் சொல்லி அது ஒரு ஐட்டம் தான் வந்திருக்கு, இல்ல நம்ம வேற ஏதாவது சொல்லி அவங்க வேற ஏதாவது அனுப்பியிருக்காங்கன்னா, நான் அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு வந்து அதுக்கான வவுச்சரா இருக்கட்டும், இல்ல அதுக்கான எப்படி சொல்றது இழப்பீடா இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க.
0: இப்ப பொதுவா நம்ம வந்து இப்ப ஆன்லைன்லயே ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு சரியா இல்லாத நிலையில, சரி அங்க கொஞ்சம் விலை குறைவா வாங்கிடுறோம், மத்தவங்கள்ட்ட கொடுத்துடலாமே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா நீங்க வந்து அதை புகார் பண்ணி திரும்பி ரிட்டர்ன் பண்ணி அதெல்லாம் செய்வீங்க?
2: ஆமா, கண்டிப்பா. எந்த பிளாட்ஃபார்ம்ல வாங்கினாலும் சரி, நான் கேட்டபடி கிடைக்கலன்னா நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணி சரியான இதை வந்து எடுத்துக்குவேன்.
0: நேரம் போறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல?
2: இல்ல பிரச்சனை இல்ல, ஏன்னா நான் விலை குறைவா இருந்தாலும் எனக்கு ஆசைப்பட்டு நான் அதை வாங்கினேன். அது வந்து தவறா வரும்போது என்னால ஏத்துக்க முடியாது.
1: அதாவது நீதிக்காக போராடணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி?
2: ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் கரெக்டா இருப்பேன். மத்தபடி சும்மா சும்மா இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், ஓகே இந்த இடத்துல இந்த சாப்பாடு தான் கிடைக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இல்ல எனக்கு இதுதான் வேணும்னா அடம் பிடிக்க மாட்டேன்.
0: ஆனா இன்னைக்கு பேசுறவங்க எல்லாரும் புகார்னோட நேரா சாப்பாடு கூட தொடர்பு படுத்திக்கிறீங்க. அப்படா நமக்கு ரொம்ப முக்கியம் அதுதான், சாப்பாடு சரியா இல்லைன்னா புகார் தான்.
1: நன்றி
0: நன்றி சண்முக பிரியா.
2: நன்றி,
0: ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க, நேரம் எடுத்து புகார், ஏன்னா அங்க நம்ம செலவு பண்ணிருக்கோம் இல்லையா அப்படின்றாங்க. இதுல
1: என்னன்னா, அந்த புகார் பண்றதும் அப்படின்றது நமது உரிமைதான்.
0: சரி, இப்போ இன்னொரு தகவல் ஒன்னு காத்துட்டு இருக்கு, இந்த பாட்டுக்கு பிறகு அது சொல்ற ரொம்ப முக்கியமான ஒன்றுதான். இப்போ இன்னைக்கு ரெண்டு பிரியா வந்ததுனால, இன்னைக்கு பிரியாவுக்கான நாள், அதனால பிரியாவுக்காக ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கிறோம்.
1: ஓ
0: பிரியா, சண்முக பிரியா அவங்களுக்காக. ஓ ஓ பிரியா, பிரியா
1: ரொம்ப பாடுறீங்க, பாஸ் கிட்ட தான் புகார் பண்ண போறேன் நானு.
0: ஓ.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7219 19.
1: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் புகார் செய்யக்கூடியவர்கள், இவங்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: இதை பத்தி பேசுறமே புகார் பண்ணக்கூடாதோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. புகார் பண்ணணும், ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு வந்து சரி வராத பட்சத்துல அது நமது உரிமை. நாம வந்து என்ன நினைக்கிறோம், என்ன சொல்ல போறோம் தெரிவிக்கிறது தான் முறையான வழியில புகார் செய்யறது.
1: தேவையில்லாத நேரங்கள்ல இல்ல தேவையில்லாத புகார்கள் சும்மா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறது அது வேண்டாம். புகார் செய்யணும்னா நம்ம வந்து பண்ணணும். இது எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்ப நீங்க அலுவலகங்களுக்கு போனீங்க, இல்ல ஒரு உணவகத்துக்கு போறீங்கன்னா கூட அங்க இருக்கும் பாருங்களேன், ஏதாவது புகார் செய்யணும் அடுவான் அப்படின்னு ஒரு பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்க.
2: ஆமா,
1: அதுல நீங்க முன்பெல்லாம் அப்படி செய்யலாம். இப்ப எல்லாம் செயலி வந்துட்டனால ரொம்ப இலகுவா ரிவ்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அங்கேயே நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க.
2: ஆக இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இப்போ அரசாங்கம் சார்ந்த புகார்கள் நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா பிரத்யேகமான ஒரு அகப்பக்கம் ஒன்னு செயல்பட்டு வருகின்றது. அதாவது சிஸ்பா, SISPAA அப்படின்ற ஒரு அகப்பக்கம் இருக்கு. நீங்க அங்க போனீங்க அப்படின்னா அங்கவே இருக்கு எந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க வந்து புகார் தெரிவிக்கலாம், புகார் தெரிவித்த பிறகு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது, இதெல்லாம் சரிபார்ப்பதற்கான பிரத்யேகமான ஒரு அகப்பக்கமாகவே இந்த சிஸ்பா வந்து செயல்படுது.
1: ஆமா, கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரியா அது நடக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டிய இடத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க.

0: நாட்டின் எரிவாயு விநியோகம் தற்போதைக்கு போதுமானதாக உள்ளது. ஊழல் எதிர்ப்பு கல்வி செயலி MECC கேம்பஸ் அறிமுகம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியாவின் எரிவாயு விநியோகம் தற்போதைக்கு போதுமானதாக உள்ளது என்று அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சாங்லி காங் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டின் 80% மின்சார உற்பத்தி உள்நாட்டு மூலங்களிலிருந்தே மேற்கொள்ளப்படும் நிலையில் வெளிநாட்டு விநியோகங்களை அதிகம் சார்ந்திருக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் இந்த துறையில் ஏற்படும் அண்மைய முன்னேற்றங்களை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். சில்லறை விலைகளில் ஏற்படும் வாராந்திர சரிவு உலகளாவிய பெட்ரோலிய சந்தையின் நிலைத்தன்மை வழக்கு நிலைக்கு திரும்பியதை குறிக்கவில்லை. மேற்காசியாவில் உள்ள தற்போதைய சூழல் காரணமாக நடுத்தர காலத்தில் கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள் ஆகியவற்றின் விலைகள் உயர்ந்தே காணப்படும் இடர் உள்ளது. இதனையடுத்து விநியோக தடைகளை கையாள்வதற்கு ஆசியாவின் முதன்மை இறக்குமதி நாடுகள் மாற்று மூலங்களிலிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியுள்ளன என்று நிதியமைச்சு கூறியது. எனவே நாட்டின் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய உதவும் வகையில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை தொடருமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நள்ளிரவு தொடங்கி வரும் 10ஆம் நாள் வரை RON 97 சில்லறை விலை லிட்டருக்கு 30 சென்ட் குறைந்துள்ளது. உதவித்தொகையற்ற RON 95 விலை 20 சென்ட் சரிவு கண்டுள்ளது. இதனிடையே கடாவில் உள்ள விவசாயிகள் தங்களது விவசாய இயந்திரங்களுக்கு 20 லிட்டருக்கும் மேற்பட்ட பெட்ரோல் அல்லது டீசலை கொள்முதல் செய்வதற்கான சிறப்பு அனுமதியை பெறுவதற்கு தொடர்ந்து உதவி வழங்கப்படும். மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் செயலாக்க தலைமை அதிகாரி ஜலீனா அசீஸ் இந்த கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். விவசாயிகள் வேளாண் கால்நடை பிரிவின் கீழ் இலவசமாக இந்த சிறப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அவர் கூறினார். MECC கேம்பஸ் ஊழல் எதிர்ப்பு கல்வி செயலி 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் நிதிக்கல்வி உயர்நெறி ஊழல் எதிர்ப்பு திட்டத்துடன் இணைந்து சனிக்கிழமையன்று மலேசிய தெரங்கானு பல்கலைக்கழகம் UMT அறிமுகம் காணவுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களின் நலனுக்காக உயர்நெறி ஊழல் எதிர்ப்பு ஆய்வு தொடர்பான பல்வேறு தகவல்களை வழங்கும் கற்றல் தளமாக இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது என்று மலேசிய ஊழல் தடுப்பாணையம் MECC துணை இயக்குநர் சம்சுல் சலீப் கூறினார். இதனிடையே பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து MECC நடத்திய ஆய்வு முடிவுகளும் இச்செயலியில் பகிரப்பட்டுள்ளது. கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL வளர்ச்சி எதிர்கால செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அதன் அண்மைய தகவல்களை காட்சிப்படுத்தும் ட்ரக் சேவை நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசாங்க தலைமைச் செயலாளரும் மலேசியா ரெயில் லிங்க் MRL தலைவருமான தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் அதனை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். இதனிடையே இவ்வாண்டு மே வரை ECRL நிர்மாணிப்பு பணிகள் 94% நிறைவடைந்துள்ளன. அடுத்த ஆண்டு ஜனவரியில் வணிக நடவடிக்கைகளுக்கான அதன் சேவைகள் தொடங்கப்படுவதற்கு முன் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட அட்டவணையிடப்பட்டுள்ளதாக MRL தெரிவித்துள்ளது. 2026-2027 கல்வியாண்டிற்கான பல்நுட்ப இளங்கலை பட்டப்படிப்புக்கான விண்ணப்பம் நேற்று தொடங்கிய நிலையில் July 3 வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று பாலிடெக்னிக் சமூக கல்லூரி கல்வித்துறை JPPKK தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள குறிப்பிட்ட பாலிடெக்னிக்குகளை உட்படுத்திய இந்த விண்ணப்பம் 12 இளங்கலை பட்டப்படிப்புகளை உள்ளடக்கியுள்ளது. ambelan.mypolycc.edu.my என்ற அகப்பக்கத்தின் வாயிலாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இதற்கென கடவுச்சொல் வாங்க தேவையில்லை என்றும் JPPKK கூறியது. சிலாங்கூர் சபாபர்னாம் பூமி ஹீஜாவ் கடற்கரை சூழியல் சுற்றுலா பகுதி உள்நாட்டு பன்னாட்டு சுற்றுப்பயணிகளை வரவேற்பதற்கு தற்போது முழுமையாக தயாராகியுள்ளது. மாநில அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட 1 மில்லியன் ரிங்கிட் செலவில் பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த புதிய சுற்றுலா தலத்தை மேம்படுத்தும் முயற்சி வெற்றியளித்துள்ளதாக மாநில புறநகர் மேம்பாடு ஒற்றுமை பயணிட்டாளர் விவகார குழுவின் தலைவர் டத்தோ ரிசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். பொது கழிப்பறை வசதிகள், பாரம்பரிய அம்சங்களை தக்கவைத்துக் கொண்டுள்ள குளியல் பகுதிகள், விற்பனை கூடங்கள், பொதுப்பணித்துறை JKRஉடனான ஒத்துழைப்பின் விளைவாக உருவான முறையான ஒருவழி பாதை என பல்வேறு வசதிகள் அப்பகுதியில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு வாகனத்தின் நிலை குறித்து 8 மாதங்களாக நீடித்த சர்ச்சைக்கு பிறகு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை வாங்கியவருக்கு சாதகமாக தீர்ப்பாயம் தீர்ப்பளித்ததற்கு புஷ்பாக்கம் நிறுவனம் நடத்திய சிறப்பு சோதனை B2 முடிவுகள் பங்களித்துள்ளன. வாகனத்தின் பயன்பாட்டின் அடிப்படையில் பொருத்தமான வாகன ஆய்வு வகையை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவத்தை இந்த வழக்கு எடுத்துக்காட்டுவதாக புஷ்பாக்கம் தலைமைச் செயல் அதிகாரி மஹமூத் ராசாக் பஹ்மான் கூறினார். ஒவ்வொரு ஆய்வு பிரிவும் வெவ்வேறு ஒழுங்குமுறை மதிப்பீட்டு பணிகளை கொண்டிருப்பதையும் அவர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: எகிப்தில் நடைபெறவிருந்த ஹமாஸ் காசா போர் நிறுத்த இடைத்தரகர்களுக்கு இடையேயான சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த இயக்கத்திற்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என ஹமாஸ் கோரியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த சந்திப்பு முதலில் மத்திய தரைக்கடல் நகரமான அல் அலமீனில் புதன்கிழமை நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. ஜெர்மனி முதல் முறையாக ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் ஓர் இடத்தை பெற தவறியது. 2027 தொடங்கும் தவணையில் மேற்கு ஐரோப்பாவிற்கு ஒதுக்கப்பட்ட 2 இடங்களை நிரப்புவதற்கான வாக்கெடுப்பில் போர்ச்சுகலும் ஆஸ்திரியாவும் அதிக வாக்குகளை பெற்றன. அந்த வாக்கெடுப்பு ஐநா பொதுப்பேரவையில் ரகசிய முறையில் நடத்தப்பட்டது. போர்ச்சுகல் 134 வாக்குகளையும் ஆஸ்திரியா 131 வாக்குகளையும் பெற்ற வேளை 6 தவணைக்கு சேவை ஆற்றிய ஜெர்மனி 104 வாக்குகளை மட்டுமே பெற்றது. அமெரிக்க சட்டமன்றம் ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து நாட்டின் படைகளை திரும்ப பெறுமாறு உத்தரவிடும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவளித்தனர். அமெரிக்க மக்களை நிகர்த்து அதிபர் டொனால்டு டிரம்புக்கு விடுக்கப்பட்ட தெளிவான செய்தி இதுவென சட்டமன்ற வெளியுறவுக்குழு ஜனநாயக கட்சியினர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளனர். இருப்பினும் இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்திலும் அங்கீகரிக்கப்பட்டு அதனை ரத்து செய்யும் அதிகாரம் டிரம்புக்கு உள்ளது. இதனிடையே ஈரானுடனான அமெரிக்க பேச்சு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக டிரம்ப் கருதுகிறார். இந்த வார இறுதியிலேயே அது சாதகமான முடிவுகளை தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவருடைய மதிப்பீடு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் ஆராக்ஷியின் கருத்துக்களிலிருந்து வேறுபடுகிறது. அமெரிக்காவுடனான தொடர்பு வழிகள் இன்னமும் திறந்தே உள்ளன. ஆனால் மேற்காசியாவில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஆராக்ஷி கூறுகிறார். பிரெஞ்சு பொது டென்னிஸ் போட்டி. உலகின் முதல்நிலை மகளிர் ஆட்டக்காரர் அரினா சபாலென்கா காலிறுதியில் 3-6, 7-5, 6 சுழியம் என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் டயானா ஷ்னைடரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதனையடுத்து ஷ்னைடர் ரோலன் கேரோஸில் முதல் முறையாக அரையிறுதிக்கு முன்னேறினார். நாட்டின் எரிவாயு விநியோகம் தற்போதைக்கு போதுமானதாக உள்ளது. ஊழல் எதிர்ப்பு கல்வி செயலி MACC கேம்பஸ் அறிமுகம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: வணக்கம், மின்னல் கேட்டு இருக்கீங்க. மணி 9:13.
1: பொழுது குதூகல படுத்திக்கிட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சந்திப்பு ஒன்று காத்துட்டு இருக்கு.
1: ஆமா, சந்திப்பு வந்து யார் வந்திருக்காரு பார்த்தா ரொம்ப தெரிஞ்ச முகம் தான் வந்திருக்காரு.
0: நமக்கு எல்லாம் ரொம்ப அறிந்த முகம் ஒருத்தரை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அறிமுகப்படுத்த போறோம். நீலோத்தி வந்துட்டு இருக்கு, கேளுங்க. இது வணக்கம் மின்னல்.

0: காலைமணி 9:20 வணக்கம் இன்னல ஒரு சந்திப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: ஆமா, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா துன் அப்துல் ரசா ஒலிபரப்பு தகவல் பயிற்சி கழகம் ஆர்டிஎம் குள்ளதான் இருக்கு. அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு கழகமா மையமா வந்து இது இருக்கு.
0: இது பாத்தீங்கன்னா தொடர்பு அமைச்சின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்ல மையங்கள் இருக்கு இல்லையா, அதுல இப்போ ஆர்டிஎம் ஒன்று, எம்சிஎம்சின்னு சொல்லக்கூடிய தொடர்பு பல்லூடக ஆணையம் இருக்கு, அந்த மாதிரி இப்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழகமும் ஒன்று. இதுல வந்து பயிற்சி வழங்குறாங்க. முன்னதாக அரசாங்க பணியாளர்களுக்கான பயிற்சிகளை மட்டும் வழங்கி கொண்டிருந்த இப்தார் தற்போது தனியார் நிறுவனங்களா இருக்கட்டும், என்ன தனி நபர்களா இருக்கட்டும், அவங்களுக்கான பயிற்சிகளையுமே வழங்குறதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள்.
1: ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பெரிய குழப்பத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம சிறப்பு விருந்தினர் இருப்பார் நினைக்கிறேன்.
0: என்னன்னா வணக்கம் இல்ல வழக்கமா ரெண்டு பேரை நீங்க சந்திப்பீங்க, இன்றைக்கு மூன்றாவது அறிவிப்பாளரையும் கொண்டு வந்திருக்கோம். நம்ம அறிவிப்பாளர் சசி வந்திருக்கிறாரு. வணக்கம் சசி.
2: வணக்கம் வணக்கம் தேவிகன், வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா சசி வந்து வார இறுதி நாட்கள்ல நீங்க அறிவிப்பாளரா மின்னல்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா. அப்ப வார நாட்கள்ல சசி குரல் ஏன் வரல அப்படின்னா, அந்த வார நாட்களில் சசி வந்து இப்தாருடைய தகவல் அதிகாரியாக பணியாற்றுகின்றார். அதுதான் அவருடைய பொறுப்பு. அந்த தகவல் அதிகாரி என்ற அந்த பொறுப்பு சார்ந்துதான் இன்னைக்கு இப்தாருடைய சேவைகள் பற்றியும் அவங்க செய்யக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றியும் நம்மோடு பேச வந்திருக்கிறாரு. சசி சொல்லுங்க, இப்தாருடைய சேவைகள் அப்படின்றத ஒரு முன்னோட்டம் மாதிரி பார்த்தோம் இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல இப்தார் என்னென்ன புதிய பொறுப்புகளோட சேவைகளோட செயல்பட்டு இருக்கு சசி?
2: சரி, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய துன் அப்துல் ரசாக் பயிற்சி ஒலிபரப்பு தகவல் கழகம், இதை வந்து பார்க்கிறப்ப ஒரு 55 ஆண்டு காலமாக வந்து பல பயிற்சிகள் வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முதல் முதல்ல பாக்குறப்ப தெய்வீகன் மோகன், அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் இப்போது தனியார் துறையினருக்கும் இப்ப வந்து இப்தார் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே நாங்கள் பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம்.
0: என்ன மாதிரியான பயிற்சிகள் சசி?
2: பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும் போது இப்போது வந்து பாக்குறப்ப இந்த படம் எடுக்கிறவங்க சில பேர் வந்து குறும்படம் எடுக்க விரும்புவாங்க. குறும்படம் எடுப்பவர்களுக்கும் சரி, மற்றும் வந்து AI சம்பந்தப்பட்ட துறைகள், AI ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இது சம்பந்தமா பல்வேறு துறைகள், அப்புறம் கம்யூனிகேஷன் சம்பந்தமா பல விஷயங்கள்ல நாங்க வந்து துறைகள் பயிற்சிகள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது இதற்குன்னு ஒரு அகப்பக்கம் இருக்கு. இந்த அகப்பக்கத்துக்கு போனாங்கன்னா நிச்சயமா அங்கு என்னென்னலாம் பயிற்சி இருக்கு, இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு. எல்லா துறையிலுமே வந்து நாங்க பயிற்சிகள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். உதாரணம் தான் நான் சொன்னேன், அங்க போய் பார்க்கலாம்.
0: பணம் செலுத்தி பயிற்சி எடுக்கிறதா இல்ல இலவசமான பயிற்சிகள் வழங்கப்படுது?
2: அதாவது இங்க மிக குறைந்த கட்டணம். இந்த துறை இந்த பயிற்சிகள் நீங்க வெளியே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலையாக இருக்கும். ஆனா இங்கு வந்து ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வந்து 3 இல்ல 1 கூட பயிற்சிகள் இருக்கலாம். நீங்க வந்து நிறைய கற்றும் கொள்ளலாம்.
1: ஆமா, ஆக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி கழகமாக இந்த இப்தார்ன்றது செயல்பட்டு வருது. ஆக இந்த இப்தாருடைய பயணம் வந்து 55 வருட கால ஒரு சிறப்பு பயணம். அதையொட்டி ஒரு இப்தார் விழாதான் செய்ய போறீங்க இல்லையா? சொல்லுங்க அதை பத்தி சசி.
2: வரும் சனிக்கிழமை 6 ஜூன் மாதம் காலை 9 தொடங்கி 3 வரை பார்க்கிறப்ப இப்தார் தினம் 2026 வந்து நம்ம கொண்டாடி போகின்றோம். இது வந்து 3 நம்ம வந்து இது செய்கின்றோம். 2024 ஆரம்பித்து அப்புறம் 25 இப்ப 26 இந்த இப்தார் தினத்தில் பார்க்கிறப்ப பல்வேறு விஷயங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. ஆகவே யார் வேண்டுமானாலும் வரலாம். இது வந்து இந்த தடவை வந்து அரசாங்க ஊழியர்கள் மட்டும் வரணும் அப்படின்னு இல்லாம யார் வேணாலும் வரலாம். இங்க வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்களுக்கு வரைக்கும் ஏற்றவாறு பல்வேறு விஷயங்கள் நாங்க வந்து கொடுக்க போறோம்.
0: சரி, என்னெல்லாம் இருக்க போகுது இந்த 6 நிகழ்ச்சியில? இப்ப நீங்க சொன்னீங்க எல்லா தரப்பினரும் வரலாம், பொதுமக்கள் வரலாம், என்னெல்லாம் இதுக்குள்ள இருக்க போகுது சசி?
2: சரி, அதாவது முக்கியமா வரும் இளைஞர்களுக்கு முக்கியம் என்னன்னா அந்த AI சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்கான கருத்தரங்குகள் நிறைய இருக்கின்றன. AI மூலமாக எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகின்றன, அது சம்பந்தமாகவும் அங்க வந்து பேசப்பட போகின்றன. அது மட்டுமல்ல பல்வேறு கண்காட்சிகளும் இருக்கின்றன. இந்த AI சம்பந்தப்பட்ட கண்காட்சிகள் இப்படியெல்லாம் இருக்கா, AI மூலமா இதெல்லாம் நம்ம வந்து செய்யலாமா, அதை பற்றி வந்து கண்காட்சிகள் மூலம் நீங்க வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துல வந்து கூடாரங்கள் இருக்கும். வரும் இளைஞர்கள் மட்டுமல்ல பெரியவர்களும் சரி இப்படி எல்லாம் இருக்கின்றன. AI அதாவது நவீன தொழில்நுட்பம் வரை நம்ம வந்து அந்த கண்காட்சியில வந்து காட்ட போகின்றோம். இந்த AI சம்பந்தப்பட்டது. மற்ற விஷயங்கள் நீங்க பார்க்கிறப்ப பல அமைச்சிலிருந்தும் வந்து இந்த தடவை வந்து நிறைய கண்காட்சிகள் இருக்கின்றன, கூடாரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அதுல வந்து நம்ம சுகாதார அமைச்சின் மூலமாக மருத்துவ பரிசோதனை, இலவச மருத்துவ பரிசோதனையும் உங்களுக்காகவே காத்துக்கொண்டிருக்கிறது.
0: இன்னும் விவரங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சசிதரன் லோகநாதன். அவர் கூட தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அறிவிப்பாளரா வரல, இப்தாருடைய அதிகாரியா வந்து அவங்களுடைய 55வது ஆண்டு கொண்டாட்டத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு.
1: எப்போதும் அறிவிப்பு நாற்கர்ல உட்காந்து பேசுற ஒரு சூழல் வேற மாதிரி இருக்கும்ல, இப்போ இந்த பக்கம் உட்காந்து பேசுறப்ப எப்படி இருக்கு?
2: இப்பதான் உண்மையா தெரியுது அந்த பதற்றம்.
0: புரியுது புரியுது. பாடலு கேட்கலாம், பாடலுக்கு பிறகு பேசுவோம்.

0: ஜூட் படத்துல இருந்து வந்த பாடல். வணக்கம், இன்னல் கேட்டு இருக்கீங்க. இன்றைக்கு உங்க கூட தெய்வீகன், மோகன், சசி மூன்று பேரும் இணைந்திருக்கின்றோம்.
1: ஆமா, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா துன் அப்துல் ரசா ஒலிபரப்பு தகவல் பயிற்சி கழகத்திலிருந்து நம்முடைய அதிகாரி, சிறப்பு அதிகாரி வந்திருக்காங்க.
0: ஆமா, நம்ம அறிவிப்பாளர் கரண் லோகநாதன் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த இப்தாருடைய அதிகாரியாகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவங்களுடைய இந்த 55வது ஆண்டு கொண்டாட்டத்தை பற்றி தான் சசி நம்ம கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு.
1: சரி, முதல்ல நீங்க சொல்லிருந்தீங்க என்னென்னலாம் இருக்கு, மருத்துவ பரிசோதனை பத்தி பேசியிருந்தீங்க, அவரது செயற்கை நுண்ணறிவு அது சம்பந்தப்பட்ட கருத்தரங்க
2: வாங்கலாம். காலையிலே வந்துட்டாங்க முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பதிவு எல்லாம் முடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அந்த கருத்தரங்கெல்லாம் பார்த்த பிறகு இந்த கண்காட்சிகள் எல்லாம் போய் பார்க்கலாம் வெளியே போயிட்டு.
0: இப்போ இப்தார்ல வந்து நிறைய நடவடிக்கைகள் பயிற்சிகள் எல்லாம் செய்யறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, எங்க போய் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க, நானுமே வந்து என்னோட வாழ்க்கை தரத்தை என்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு பயிற்சிகள் எல்லாம் கலந்துக்கணும் சேரணும் அப்படின்னா எங்க போய் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சசி?
2: சரி, எங்களுக்குன்னு வந்து அகப்பக்கம் இருக்கின்றது. இப்தார் gov.my போனாங்கன்னா அங்க பல விஷயங்கள், என்ன துறைகள்லாம் வந்து நாங்க வச்சிருக்கோம், எந்தெந்த துறைகள்ல எப்படி பதிவு செய்வது, அதாவது எந்தெந்த காஸ்ட் வந்து எப்படி பதிவு செய்வது, அது வந்து அங்கு ஒவ்வொரு விஷயமா நாங்க பதிவு செய்திருக்கின்றோம். டி டீம்ஸ் ஒரு அகப்பக்கம் இருக்கு. இந்த டி டீம்ஸ்க்கு போனாங்கன்னா அவங்க முன்பதிவு செய்த பிறகு அதுல அவங்க எந்த துறையில போயிட்டு இந்த படிக்கணும், இல்ல இந்த மூன்று நாள் கோர்ஸ் இருக்கும், எதற்கு போயிட்டு அவங்க இன்னும் பல விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அங்கு போய் பதிவு செய்தாங்கன்னா அந்த பதிவு எங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நாங்களே அவர்களுக்கு தொடர்பு கொண்டு என்னென்னலாம் செய்யணும், எப்ப இந்த இது நடக்க போகுது, எங்க வரணும், அதெல்லாமே நாங்களே அவங்களுக்கு அழைப்பு மூலமாக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம்.
1: சரியாக இப்தார் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்காசா பரி வந்தீங்கன்னாவே இடது புறத்தில் தான் இப்தார் அப்படின்ற அந்த கழகம் செயல்பட்டு வருது. இப்போ நிறைய பேர் சனிக்கிழமை வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வரணுமா, இல்ல எத்தனை மணிக்கு வரணும், இந்த மாதிரி கூடுதல் விவரங்களை சொல்லிருங்க.
2: இல்ல, வரும்போது அடையாள அட்டை இது மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், ஐசி மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், ஏன்னா வந்து நம்ம மின்னுக்கு வந்து பதிவு செய்யணும்ல, அதனால ஐசி மட்டும் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நேரம் நீங்க சொன்ன மாதிரி அங்காசா புரியல நுழைந்த உடனே இடது பக்கம் வளைந்து நேரா மேல வந்தாங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் பார்ப்பீங்க, அதாவது செண்டைக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் செண்டைக்கியவான், இங்குதான் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது.
0: சரி, நீங்க அங்காசபுரிக்கு வரீங்க அப்படின்னாலே அந்த பாதுகாவல் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு இந்த விவரங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த சனிக்கிழமை நடக்கக்கூடிய இப்தாருடைய 55வது ஆண்டு கொண்டாட்டத்தில் AI கிராண்ட் பிரி அப்படின்னு ஒரு செயல்பாடு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, என்னெல்லாம் இதுல இருக்கும்?
2: சரி, அதாவது சொன்னோம்ல இந்த செயற்கை நுண்ணறிவு விஷயங்கள் இங்க நிறைய பார்க்கலாம் அப்படின்னு. இந்த AI கிராண்ட் பிரி வந்து கடந்த வருடம் பார்க்கறப்ப இது தனியா ஒரு நிகழ்ச்சியா நடந்தது, வந்து தனியா ஒரு நாளா நம்ம வந்து செய்திருந்தோம். இந்த தடவை இப்தார் தினத்தோடு சேர்த்து அதுலயே நடக்க போகுது. அதனால சொன்ன மாதிரி தான் AI சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கருத்தரங்குகள், அதற்கான கண்காட்சிகள், அதற்கான கூடாரங்கள், இது எல்லாமே இங்கு இருக்கும்.
0: இப்ப இருக்கிற வாழ்க்கை முறைக்கு AI எப்படி பங்களிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி.
2: ஆமா, இப்ப வந்து AI வந்து பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் இல்ல, எதிர்காலத்துல நமக்கு பல விஷயங்கள பயனுள்ளதாக இருக்க போகின்றது. அதனால இப்பவே வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காகவும் இங்கு வந்து இந்த விஷயங்களை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. நம்முடைய அமைச்சின் வேண்டுகோள் இனப்ப, ஏன்னா இப்ப AI-யோட முக்கியத்துவம் நம்ம வந்து நிறைய சொல்லணும். அதனால இப்தார் வந்து ஒரு நம்பிக்கை கழகமாக இருக்கிறது. அதனால முதல்ல நீங்க கேட்ட மாதிரி தான், தெய்வீகன் மகன் நீங்க கேட்ட மாதிரி என்னென்ன துறைகள் அப்படின்னு சொல்றப்ப பல விஷயங்கள் நான் சொல்லியிருந்தோம். இந்த இப்தார் அப்படின்னாலே ஒலிபரப்பு சம்பந்தப்பட்ட துறைகள், அப்புறம் தகவல், அப்புறம் செயற்கை நுண்ணறிவு, முக்கியமா AI சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் இந்த கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் வந்து பல விஷயங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப அண்மையில வந்து மார்ச் மாதம் பினாங்கில் வந்து நம்முடைய ஊடக நண்பர்கள், தமிழ் ஊடக நண்பர்களுக்கு மட்டுமே ஒரு கோர்ஸ் ஏற்பாடு செய்திருந்தது, அதுவும் வந்து நல்ல பயனுள்ளதாக அமைந்திருந்தது.
0: இந்த இப்தாருடைய 55வது ஆண்டு கொண்டாட்டம் பொதுமக்களுக்கு நல்லது போய் சேர்க்கணும் அப்படின்ற சொல்லிக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாள் தான் சசி இது,
2: சனிக்கிழமை காலை 9:00 to 3:00 வரை.
0: ஆமா, வரக்கூடிய 6ஆம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமை காலை 9:00 to பிற்பகல் வரைக்கும் உங்களை சந்திக்க இப்தார் பணியாளர்கள் எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க. அங்காசாபுரிக்கு வந்தீங்கன்னா இப்தாருடைய இந்த தினத்துல நீங்க கலந்து கொள்ளலாம்.
1: பள்ளி விடுமுறையில பிள்ளைங்களை எங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அப்படியே அங்காசாபுரிக்கு வந்த மாதிரி இருக்கும்.
0: ஆமா,
1: இங்க சசியும் அங்கதானே இருப்பீங்க.
0: ஆமா ஆமா, உங்களுக்கு விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க சசி கிட்ட கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நன்றி சசி, இந்த விவரங்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டதற்கு. அப்புறம் இந்த கொண்டாட்டம் நல்ல நல்லபடியா நடந்து ஏறுவதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
2: நன்றி நன்றி தெய்வீகன், நன்றி மோகன், இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி.
0: 55வது ஆண்டு கொண்டாட்டத்தை இப்தார் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கின்றது துன் அப்துல் ரசாக் பயிற்சி மையம். இது வந்து நம்முடைய தொடர்பு அமைச்சின் கீழே தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது.
1: தொடர்ந்து பேசலாம். இது வணக்கம் மின்னல்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719119.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasnu இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களே, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க 9:49 பள்ளி விடுமுறை அப்புறம் விடுமுறை காலம் இது பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது வார இறுதி நாட்கள் இன்று தொடங்கி வந்து நெடுஞ்சாலைகளில் கூட்டங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும், பார்த்து பத்திரமா உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமா, ஏன்னா நெரிசல் அப்படின்றது இந்த வார இறுதி நாட்களும் அதிகமான நேரம் இருக்கு, ஏன்னா கூடுதல் விடுமுறை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க, உங்க பயண திட்டம் போட்டுக்கோங்க. அதே சமயத்துல பள்ளி விடுமுறைலாம் ஒரு முடிவுக்கு வந்து மீண்டும் பள்ளிக்கு திரும்பக்கூடிய மாணவர்கள் அவங்களையும் வேற தயார்படுத்தணும் இல்லையா.
0: ஆமா, 2 மில்லியன் வாகனங்கள் அப்படின்னு சொல்லும் போது நெடுஞ்சாலைகளை தாண்டி ஆர்என்ஆரா இருக்கட்டும் இல்ல சுற்றுலாக்கு போகக்கூடிய இடங்களா இருக்கட்டும், இங்க எல்லாமே கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பேருந்து இல்ல விமான பயணம் இல்ல நீங்க ரயில் பயணம் மேற்கொள்றீங்கன்னா வழக்கத்தை விட சற்று அதிக நேரத்திற்கு முன்னதாகவே அங்க போறது சரியான ஒன்று, ஏனென்றால் நெரிசல் இது ஒரு காரணம்.
1: அதெல்லாம் தாண்டி விடுமுறைலாம் முடிச்சுட்டு வந்த பிறகு மனசு ஒரு மாதிரி ஏக்கத்தோட தான் இருக்கும். ஏக்கத்தெல்லாம் சரிப்படுத்தி மனசை கொஞ்சம் சரிப்படுத்தி வழக்க நிலைக்கு திரும்பணும்.
0: எப்படி மோகன், விடுமுறையை சரிப்படுத்துறதுக்கு இன்னொரு விடுமுறை தேவைப்படுதா?
1: தேவைப்படுமோ
0: தெரியலையே.
1: அடுத்த எப்ப விடுமுறை யோசிக்க ஆரம்பிச்சு நிறைய பேர் இருப்பாங்க.
0: அடுத்த வாரம் நம்ம அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: ஸ்ரீராம் பார்த்தசாரதி சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடலோடு இன்றைய வணக்க பின்னல் ஒரு நிறைவுக்கு வருகின்றது.
1: இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேசிருந்தா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி யாராவது அடிக்கடி இந்த புகார் பண்றவங்க இருப்பாங்க, அவங்களை பத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம்.
0: ஆமா ஆமா.
1: அதே சமயத்துல வந்து இந்த தூக்கம் ரொம்ப குறைவா இருக்கிறவங்க இருக்காங்களான்னு கேட்கும் இருக்காங்க, சில மணி நேரம் தான் தூங்குறாங்க, அதனால அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு நினைவுபடுத்திருந்தது இன்றைய வணக்க மின்னல்.
0: அடுத்தது வருவது உங்களுக்காக இளமை உல்லாசம். இளமை உல்லாசத்துல அஸ்வினி உங்களோட பேசுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க.
1: இந்த அளவில் விடைபெறுகின்றேன் மோகன்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன், உங்க உடம்பு உங்க மனசெல்லாம் பாத்துக்கோங்க. மீண்டும் பேசுவோம்.
2: முதல்

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியா தனது ஆற்றல் மாற்ற செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கும் நீடித்த எதிர்காலத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கும் உள்ள கடப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் பிரதமர் டாக்டர் சரி அன்வார் இப்ராஹிம் இன்று 2026 ஆற்றல் மாற்ற மாநாடு ETCON 26 தொடக்கி வைப்பார். முன்னதாக பரிவு, புத்தாக்கம், வளமை, நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் ETCON 26 மடானி தூரநோக்கு இலக்கை வெளிப்படுத்துவதாக பிரதமர் கூறியிருந்தார். கடந்த ஞாயிறு செமோர் தமான் கிளபாங் ரியாவில் உள்ள மளிகை கடையில் ஆயுதமேந்தி கைவரிசையை காட்டிய 3 ஆடவரை காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது. அந்த மூவரும் பினாங்கு நிபுங் தபாலில் உள்ள பல்நோக்கு கடையிலும் நடந்த அதே குற்றச் செயலில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது என்றும் இப்போ காவல்துறை தலைவர் ACP மொஹமட் நஜிப் ஹம்சா தெரிவித்தார். இன்று நண்பகல் வரை பர்லிஸ் முழுவதும் கடா ஸ்லாங்கூரில் சில பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்பு உள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்தது. கடாவில் இது லங்காவி, குபாங்பாசு, கோதாஸ்தார், பொகோசனா, படங்தராப் ஆகிய பகுதிகளையும், ஸ்லாங்கூரில் சபா பர்னாமையும் குவால ஸ்லாங்கூரையும் உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. புதிதாக செயல்படத் தொடங்கிய அணுப்பொருள் உற்பத்தி ஆலையை பார்வையிட்ட வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நாட்டின் அணு ஆயுத உலைத்தளத்தை பன்மடங்கு விரிவுபடுத்த அழைப்பு விடுத்ததாக அரசு ஊடகம் KCNA தெரிவித்தது. கடந்த 5 ஆண்டுகளில் ஆயுத தர அணுப்பொருள்களின் உற்பத்தி திறன் அதன் முந்தைய அளவை காட்டிலும் 2 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக கிம் கூறினார். கிருமி, நச்சில், ஒட்டுண்ணி அல்லது ஆபத்துமிக்க ரசாயனங்களால் மாசுபட்ட உணவுகளை உட்கொள்வதால் ஆண்டுதோறும் ஏறக்குறைய 1.5 மில்லியன் பேர் உயிரிழக்கின்றனர். குழந்தைகளே இதனால் அதிகம் பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரஸ் அதனம் கெப்ரியசிஸ் எச்சரித்துள்ளார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து ஆட்டங்கள் நடைபெறும் அரங்குகளுக்குள் பார்வையாளர்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் புட்டிகளை கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா செய்துள்ள இந்த இறுதி நேர கொள்கை மாற்றம் பார்வையாளர்கள் அரங்கில் உள்ள புட்டிகளில் அடைக்கப்பட்ட நீரை வாங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்கள், தகவல்கள், போட்டி அங்கங்கள்னு சொல்லி எல்லாமே வரிசையா வைத்திருக்கோம். அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்ப தொடக்கமாக சுதீப் மற்றும் ராஜலட்சுமி கொண்டு வரும் பாடல்.

இன்றைய மலையாள பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம மலையாள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட விடுமுறை முடிந்து இப்பதான் பலரும் வந்து வேலைக்கு திரும்ப தொடங்கி இருப்பீங்க. அப்பா அதையே கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு வேலையில இருக்கும் போது கொஞ்சம் புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் நாங்கும் இருக்கோங்க. சில பாடல்களை கேட்ட பிறகு தென்னிந்திய சினிமா பக்கமா என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப வாங்க கிருஷ்ணா சந்திரன் மற்றும் ராஜலட்சுமி கொண்டு வரும் பாடல்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

பிரணவம் சசி மற்றும் பிளாக் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, மலையாள சினிமா பக்கமா என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பிரபல மலையாள குணச்சித்திர நடிகரான இந்திரன் தமிழ்ல வந்து கருப்பு அப்படின்ற படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தனுஷ் கதாநாயகனாக நடிக்கும் படத்துல நடிக்கவிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சமீபத்துல அளித்த பேட்டியில தனக்கு ஆரம்பத்துல இந்த கைபேசிகள் பயன்படுத்துறதுல துளியும் விருப்பமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. எனக்கு ஸ்மார்ட் போன் வாங்குறதுல ஆர்வம் இல்ல, ஆனா மம்மூட்டி அவருடைய பயன்படுத்திய கைபேசியை வந்து பயன்படுத்தி வாங்க வைத்தாரு. இனிமே உங்களிடம் பேசணும் அப்படின்னா இந்த கைபேசி இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அன்போடு கட்டையில் இட்டலான மட்டும்தான் அதை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா ரோலிங் ஆகுது அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி இருக்க. சரி, இப்ப கதைக்கு போகலாம். ஸ்மார்ட் போன் அதாவது இந்த கைபேசி, திறன் கைபேசி வைத்திருந்தாலும் கூகுள் பே உள்ளிட்ட நிறைய செயலிகள் அந்த திரைப்படத்துல சொல்ற மாதிரி இன்னமும் அவருக்கு பயன்படுத்த தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நகைச்சுவையா சொல்லியிருக்காருங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தொழில்நுட்ப உலகில் நாம சாராமல் இருக்கிறதும் ஒரு தனிப்பட்ட முறையில் ரசிக்கும்படியான விஷயம்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்காரு. இப்போ வாங்க ஜாஸ்தி ஜெஃப் மற்றும் ரிமி டோமி கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

இதுல பாத்தீங்கன்னா பயனர்கள் அவங்க அனுப்புற குறுஞ்செய்திகள் இருக்கு இல்லையா, இந்த குறுஞ்செய்திகள் பார்த்த உடனே தானாவே மறையும். அதாவது ஆஃப்டர் ரீடிங் அப்படின்ற அம்சத்தை வந்து சோதனை செய்து வராங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் வந்து சொல்லியிருக்காங்க. புலனம் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டா நிறுவனத்துடைய இந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பும் இந்த செயலி பார்த்தீங்கன்னா உலக அளவுல சுமாரா 300 கோடிக்கும் மேற்பட்ட பயனர்கள் வந்து பயன்படுத்தி வராங்க. இதுல பாத்தீங்கன்னா அதிகமாகவே இந்த குறுஞ்செய்திகள் எல்லாம் சேமித்து வைக்கும் பழக்கம் பலருக்கும் இருக்கும். ஆனா இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா iOS அதாவது ஆப்பிள் நிறுவனத்துடைய இந்த கைபேசிகள் ஐபேட் இதையெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஆப்டர் ரீடிங் அப்படின்ற ஒரு அம்சம் வந்து சோதிக்கப்பட்டு வருது. இதை குறிப்பிட்ட பேட்டா டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க தான் வந்து பயன்படுத்தி வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம், 7 நாட்கள், 90 நாட்கள் இப்படி வந்து அவங்களுடைய குறுஞ்செய்தி படிச்ச பிறகு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது வந்து அமலில் இருக்கு. ஆனா இனிமேல் வந்து ஆப்டர் ரீடிங் அதாவது ஒரு குறுஞ்செய்தியை நீங்க படித்த பிறகு 5 நிமிடத்திலோ 1 மணி நேரத்திலோ தானாகவே அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கைபேசியில இந்த குறுஞ்செய்தியெல்லாம் அதிகமா வச்சுக்கவே மாட்டாங்க, அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இது தனிப்பட்ட வாட்ஸ்அப்க்கு மட்டும்தான் இந்த மேம்பாடு வரும். வியாபாரத்தாரர்கள் அதாவது பிசினஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இந்த மேம்பாடு வராது. ஏன்னா அவங்களுடைய தகவல்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரியுதுன்றதையும் வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க.

சஜீர் கோப்பம் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இதனைத் தொடர்ந்து சில நிறைவு பாடல்களை நாம நிகழ்ச்சியில கேட்க போறோம். மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை கேட்ட பிறகு 11 மணிக்கான செய்திகள், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தைவானுக்கு கடந்த மாதம் பயணம் மேற்கொண்ட நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது சீனா பயண தடையை விதித்துள்ளதாக வெலிங்டன் வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கின் இந்நடவடிக்கை தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். அதோடு பெய்ஜிங்கிலும் வெலிங்டனிலும் உள்ள சீன தூதர்களிடம் இவ்விவகாரத்தை எழுப்புமாறு தமது தூதர்களை கேட்டுக் கொண்டதாக பீட்டர்ஸ் தெரிவித்தார். நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க தலையீடுயின்றி வெளிநாட்டு பயணம் செய்யும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது குறித்து சுயமாக முடிவுகளை எடுக்கலாம் என பீட்டர்ஸ் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேலும் லெபனானும் போர் நிறுத்தத்தை செயல்படுத்த இணங்கியுள்ளன. இருப்பினும் ஹஸ்புல்லாவின் தாக்குதல்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டால் மட்டுமே அதனை அடைய முடியும் என்று இருதரப்பும் கூட்டு அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளன. அதேவேளை எந்தவொரு அரசு சாரா குழுவின் தலையீடுமின்றி லெபனான் ராணுவம் அப்பகுதியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதை உள்ளடக்கியுள்ள சோதனை பகுதியை நிறுவவும் இஸ்ரேலும் லெபனானும் ஒப்புக்கொண்டன. இரு நாடுகளின் எல்லைகளில் நிலைத்த தன்மையை வலுப்படுத்துவதற்குமான முயற்சிகள் குறித்து கடந்த 2 நாள்கள் நடைபெற்ற கலந்தாய்வில் அமெரிக்கா, லெபனான், இஸ்ரேல் ஆகியவற்றின் பேராளர்கள் கலந்து கொண்டனர். புதிதாக செயல்பட தொடங்கிய அணுப்பொருள் உற்பத்தி ஆலையை பார்வையிட்ட வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நாட்டின் அணு ஆயுத உலைத்தளத்தை பன்மடங்கு விரிவுபடுத்த அழைப்பு விடுத்ததாக அரசு ஊடகம் KCNA தெரிவித்தது. கடந்த 5 ஆண்டுகளில் ஆயுத தர அணுப்பொருள்களின் உற்பத்தி திறன் அதன் முந்தைய அளவை காட்டிலும் 2 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக கிம் கூறினார். மேலும் நீண்டகால வியூக இலக்குகளை அடைவதற்காக உற்பத்தியை மேலும் அதிகரிக்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கடுமையடைந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், எதிரிகள் உடனான நீண்டகால மோதல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த விரிவாக்கம் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கிருமி, நச்சில், ஒட்டுண்ணி அல்லது ஆபத்துமிக்க ரசாயனங்களால் மாசுபட்ட உணவுகளை உட்கொள்வதால் ஆண்டுதோறும் ஏறக்குறைய 1.5 மில்லியன் பேர் உயிரிழக்கின்றனர். சிறாரே இதனால் அதிகம் பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரஸ் அடனம் கெப்ரியசிஸ் எச்சரித்துள்ளார். உலகம் முழுவதும் உணவு தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படும் மொத்த நேர்வுகளுள் சுமார் 75% ஆப்பிரிக்காவிலும் தென்கிழக்காசிய நாடுகளிலும் பதிவாகியுள்ளன. அதுமட்டுமின்றி உலகளவில் பதிவாகும் மொத்த உயிரிழப்புகளில் சுமார் 60% இந்த 2 வட்டாரங்களிலேயே உள்ளடக்கியுள்ளது. ஆர்ப்பாட்டங்களின்போது தற்காலிக அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஸ்டன் கிரானேட் வகை துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்த காவல்துறையினருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கிரேக் அதிகாரிகளை வலியுறுத்தியது. அவை கடுமையான உடல் மனரீதியான பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் அது கூறியது. அவ்வகை குண்டுகள் ஒரு விமானம் புறப்படும் அளவிற்கு உரத்த ஒலியை எழுப்புவதாக கிரீஸ் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தலைவர் கிறிஸ்தோஸ் டிமோபோலஸ் குறிப்பிட்டுள்ளார். செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் பரிணாம வளர்ச்சியை ஆய்வு செய்யும் தனது விண்கலம் 6 மாதங்களாக தொடர்பில்லாமல் இருந்ததை தொடர்ந்து அத்திட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரப்போவதாக நாசா அறிவித்துள்ளது. தொடர்புடைய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக மெய்வின் அறிவியல் விண்கலம் 2014 செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்டார பாதையில் செலுத்தப்பட்டது. இந்த திட்டம் முதலில் 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு செயல்பட திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்த விண்கலம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்தது. December 2025 அது பூமியுடனான தொடர்பை இழந்தது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து ஆட்டங்கள் நடைபெறும் அரங்கங்களுக்குள் பார்வையாளர்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் புட்டிகளை கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா செய்துள்ள இந்த இறுதி நேர கொள்கை மாற்றம் பார்வையாளர்கள் அரங்கில் உள்ள புட்டிகளில் அடைக்கப்பட்ட நீரை வாங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. கடந்த மாதம் வரை ஃபீஃபாவின் அதிகாரப்படியான விதிகளில் 1 லிட்டர் வரை கொள்ளளவு கொண்ட மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒளிபுகும் நெகிழி புட்டிகளை பார்வையாளர்கள் கொண்டுவர அனுமதிக்கும் ஒரு பிரிவு இடம்பெற்றிருந்தது. இருப்பினும் அந்த வழிகாட்டுதல்களில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளன.
இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

பாடல்களை கேட்க மறந்துடாதீங்க.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: தலை அழகா எழுத்தானி மூக்கழகா
2: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
3: நறுக்கு சவரம் செஞ்சு நடுத்தருவ போற வர

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். அந்த வகையில் அடுத்ததாக மேகலா அழைப்புல இருக்காங்க. வணக்கம் மேகலா, சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: வணக்கம் அஸ்வினி, இன்னைக்கு என் சனுக்கு பர்த்டே.
0: சரி,
1: அவருக்கு நான் வாழ்த்து சொல்லி இந்த பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்கள் நீயே காற்று நீயே, அவர் லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் அவருக்கு கிடைக்கணும். இந்த பிரபஞ்சம் அவரை வாழ்த்தணும், நல்ல நண்பர்கள் கிடைக்கணும், அவங்க டேடியோட பிளெஸிங் அவருக்கு எப்போதும் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். சோ அவங்க சிஸ்டர் மெலிசா அவங்களும் விஷ் பண்றாங்க. அவரு பிணங்கி போயிருக்காரு, அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண நேற்று எங்க கூட செலிப்ரேட் பண்ணிட்டு சாயந்தரம் கிளம்பிட்டாரு. சோ அவரோட ஜேர்னி ரொம்ப சேஃபா வந்து சேரணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் இன்னும் அந்த சின்ன குழந்தையா தான் இருக்கு என் கண்ணுக்கு தெரியறாரு.
0: நிச்சயமா நிச்சயமா, அடுத்த பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி அஸ்வினி.

முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்தில இருந்து அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்க கேட்க அழைக்கலாம். இப்ப பயணத்துல இருக்கலாம், இல்ல விடுமுறைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். இந்த நினைவுகள், இந்த ஞாபகங்கள், இந்த நபருடைய ஞாபகம் எனக்கு வந்தது, அதனால அவங்களுக்காக நான் ஒரு பாடலை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. பொதுவாகவே வாழ்த்து சொல்றதுக்கு அழைப்பாங்க, ஆனா வாழ்த்து சொல்லும் போது அது ஒரு கடமை மாதிரி போயிடுது இல்லையா. ஆனா பிடிச்சவங்க, இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக பாடலை கேட்கும் போது அது அவங்களுக்குமே கூடுதல் ஒரு இனிப்பு சேர்க்கும் அந்த பாடலோடு. அதனால பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க உடனே அழையுங்கள்.

0: இன்றைக்கு நிகழ்ச்சியில பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழியம் 3228255333 அல்லது 4768. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்க போறீங்க. யாராவது இப்ப மனசுல இருப்பாங்க, யோசனையில அவங்களுடைய ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பாடலை தாங்க நீங்க கேட்க போறீங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல் கேட்பதற்கான வாய்ப்போ சூழலோ வந்து உருவாகாது இல்லையா? அந்த சூழலை நாங்களே உங்களுக்காக ஏற்படுத்தி தரோம். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடலை சொல்லலாம். இந்த பிடித்த பாடலை சொல்றதுல ஒரு சின்ன ஒரு இக்கட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு, ஒரு சின்ன சவால் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 2010 பிறகோ அல்லது 2020 பிறகோ உள்ள பாடல்களை மட்டும் தான் நீங்க கேட்க முடியும். பொதுவாகவே 80 பாடல்கள், இந்த பாடல்களுக்கு இருக்கிற 90 பாடல்கள், இந்த பாடல்களுக்கு இருக்கிற விசிறிகள் ரொம்ப அதிகமா இருப்பீங்க. அது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் இந்த ஒரு சுற்றில் நம்ம வந்து இந்த ஒரு அங்கத்தில் நம்ம வந்து விறுவிறுப்பா பாடலை கேட்கணும்ன்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தை சொல்றோம். சரி வாங்க, அடுத்ததாக ஒரு நீர் அழைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசலாம்.
1: இங்க வசந்தா பேசுறேன்.
0: வசந்தா, செராஸ்ல மழையா வெயிலா?
1: வெயிலுமா? வெயில்தான்,
0: நல்லா வெயில் அடிக்குதுன்னு சொல்லுங்க. சரி, இன்றைக்கு எது பாடலை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எஸ்பி பாலாட பிறந்த நாள், அதையொட்டி அவரு பாடின எனக்கு மிகவும் பிடித்த பாடல் வந்து இதயம் ஒரு கோவில். அனாத்தே படத்துல இருந்து அவர் பண்ண அந்த டைட்டில் சாங்.
0: நிச்சயமா பிடிச்ச பாடல் வேறொரு பாடலா இருந்தாலும் இந்த பாடலை இப்ப கேட்டிருக்கீங்க, அடுத்தது நம்ம பாடலை ஒளிபரப்புறோம். நன்றி,
1: ரொம்ப நன்றி அஸ்வினி.

0: தரம் யாரு சுவையத்து மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போலுள்ள அணைக்குதா ஆமண்ணா பாபாஸ்தா
2: நாட்டு சக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml 1 liter 2 liter 5 liter பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜெய இம்பெக்ஸ் 3331672173

0: எனக்கு நானே பாட்டு கேட்டுக்கலாமா?
1: தாராளமா கேட்கலாம். அந்த எனக்குன்றது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: சாந்தி.
1: சாந்தி, சரி, அழகான புன்னகை. சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: எனக்கு நல்ல அமைதியான பாட்டு, மெலிசா பாட்டு. எனக்கு ஸ்ரீராம்ல இருந்து இந்த கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், அந்த பாட்டு.
1: இதுவும் கடந்து போகும் பாடல் வேண்டுமா? ஏன் இந்த நேரத்துல அடிக்கிற வெயிலுக்கு அமைதியான பாடலா கேக்குறீங்க?
0: தெரியல, மனசு ஒரே உளைச்சலா இருக்கு. அந்த மாதிரி அமைதியா கேட்டா நல்லா இருக்கும்.
1: நிச்சயமா நிச்சயமா, உங்களை மாதிரி மனசுல ஏதோ ஒரு குழப்பம் ஓடும் எல்லாருக்கும் அந்த பாடலை நாங்க ஒளிபரப்புறோம்.
0: தேங்க்யூ, நன்றி.

இப்போ நாம சில நிறைவு பாடல்களை கேட்க போறோங்க. இந்த நிறைவு பாடல்களை கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கான செய்திகளும் ஒளிபரப்பாக உள்ளது. செய்திகளுக்கு பிறகு நீங்களும் பாடலாம் அப்படின்ற அங்கத்துல நீங்க வந்து நாங்க ஒளிபரப்பும் வந்து பாடலை எங்களுக்காக பாட போறீங்க. அதனால உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோங்க. இப்ப வாங்க நீலோ தீ பாடலை கேட்டு வரலாம். சூரஜ் சந்தோஷ் மற்றும் சின்மயி கொண்டு வரும் பாடல்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். கடந்த செவ்வாய்க்கிழமை 12 மணி நேரத்திற்குள் சபா, ரானாவ், சரவா, மம்போங் ஆகிய இடங்களில் ரிக்டர் கருவியில் 2.9 பதிவான 2 மிதமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. அவ்விரு நிலநடுக்கங்களும் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஹிஷாம் மொஹமட் அனீப் தெரிவித்தார். கடந்த மாதம் புச்சோங் தமன் புத்ரா பிடானாவில் தனது பராமரிப்பில் இருந்த 23 மாத பெண் குழந்தையை கொலை செய்ததாக குழந்தை பராமரிப்பாளர் நூர் சுஹைடா ஜமாலுடீன் மீது மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவியல் சட்டம் பிரிவு 3(2) கீழ் சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையுடன் குறைந்தது 12 பெரும்படிகளும் வழங்கப்படும். தப்பா பதுபுத்தே மலையில் காணாமல் போன பெண்ணை தேடி மீட்கும் பணியில் உதவும் பூர்வக்குடி தன்னார்வலர்களுக்கு மலை வழிகாட்டி உரிமங்கள் வழங்குவது பரிசீலிக்கப்பட வேண்டும். தன்னார்வ ஒருங்கிணைப்பாளரும் பூர்வக்குடியினருக்கான பேரா மந்திரி பசாரின் சிறப்பு அதிகாரியுமான சியூ ஹோபிங் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங்கின் ஆளும் ஜனநாயக கட்சி ஊராட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியதாக தொடக்க முடிவுகள் காட்டுகின்றன. இருப்பினும் வாக்குச்சீட்டு தட்டுப்பாடு குறித்த சர்ச்சை காரணமாக முக்கியத்துவம் வாய்ந்த சோல் ஆளுநர் பதவியை அக்கட்சி இழக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு நிலவரத்தில் தென்கொரியா சீனாவின் வளர்ந்து வரும் இருதரப்பு பரிமாற்றங்களை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையிலான விமான பயணங்கள் அதிகரிக்கப்படவுள்ளதாக சோல் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்விரு ஆசிய அண்டை நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதற்கான மற்றொரு அறிகுறியாக இது பார்க்கப்படுகிறது. விளையாட்டு 2026 பிரிட்டன் பொது ஸ்குவாஷ் போட்டி. இதன் 3 சுற்றில் நாட்டின் இறுதி நம்பிக்கையாக களமிறங்கிய தேசிய தாரகை எஸ் சிவசங்கரி வெற்றியை நழுவவிட்டார். பர்மிங்ஹாம் சோஹோல் அர்டனில் நடைபெற்ற இச்சுற்றில் அவர் உபசரணை நாட்டின் ஜோர்ஜினா கெனடியிடம் 9-11, 9-11, 13-11, 5-11 என்னும் புள்ளிகளில் தோல்வியடைந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

கொஞ்சம் பாடுங்க ஜி, அங்கம் 12 மணிக்கு மேல தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க பாட போறீங்க அப்படின்னா 1-4க்குள்ள ஒரு எண்ணை தீர்வு செய்து நீங்க அழையுங்கள். அப்போ உங்களுக்கு எந்த பாடலை பாட வேண்டும் அப்படின்ற பாடலை நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு நீங்க அழைத்து எங்களோடு பேச போறீங்க. உங்களோட நாங்களும் பேச ரொம்ப தயாரா இருக்கோம், பாடவும் நீங்க தயாரா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஐயோ எனக்கு பாடலாம் தெரியாதே அப்படின்னு சொல்லி நீங்க அவ்வளோ எல்லாம் யோசிக்க வேண்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி விறுவிறுப்பா அப்படியே சும்மா சிரிக்கிறதுக்காக ஒரு நகைச்சுவைக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தாராளமா அழைத்து எங்களோடு பாடுங்க.

0: இன்றைய இளமை உல்லாசத்தில் நீங்களும் பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரஸ்வதி அழைத்திருக்காங்க. மா, பாட தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கமா.
0: இந்த புள்ள எங்கடா மாட்டி விட்டு போகுது அப்படிலாம் உங்களுக்கு பயமே இல்ல? ஒளிபரப்புறோம். ஒன்றிலிருந்து நான்குக்குள்ள ஒரு எண்ணை தேர்வு செய்யுங்க.
1: மூன்று.
0: மூன்றா? கொஞ்சம் சுலபமான பக்கம் தான் வந்திருக்கீங்க. இப்ப பாடல கேட்கலாம்.
1: விட்டதுல இருந்து பாடணுமா இல்ல நீங்க ஆரம்பத்துல இருந்து பாடணுமா?
0: இல்ல, நாங்க ஒளி பாடுறத அப்படியே பாடணும்,
1: அவ்வளவுதான். சரிமா, முயற்சி பண்றேன்.
0: அவ்வளவுதாமா நீங்க பாடணும்.
1: மேகோ மேகோ மேகோ
0: மேகலா. இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க பாப்போம்.
1: மேகோ மேகோ மேகோ மெஹி வீலா.
0: ஆஹா, எல்லா ராகமும் சேர்ந்து வந்த மாதிரி இருந்தது. சரிமா, இந்த பாடலை எங்களுக்காக திரும்ப பாடியதற்காக என்ன பாடலை நீங்க விரும்பி கேட்க நினைக்கிறீங்க?
1: அதே பாடலை போட்டுருங்க. ஓகேமா, ரொம்ப நன்றிமா வாய்ப்பு.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

அந்தோனிதாசன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் அழைத்து பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்றிலிருந்து மூன்றுக்குள்ள இருக்கும் எண்ணை நீங்க தேர்வு செய்ய போறீங்க. பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லு மாதிரி மூன்றுக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்ல போறீங்க. இந்த எண்ணை நீங்கள் சொல்லும் போது எந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புறோமோ அந்த பாடலை நீங்க எங்களுக்காக பாட போறீங்க. பாட தயாரா இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அழைக்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7 3-3-4-7-6-8 தாராளமா அழைத்து கொஞ்சம் பாடுங்க.

0: இன்றைய இளமை உல்லாசத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மூன்றுக்குள்ள ஒரு எண்ணை தேர்வு செய்யணும். விஜயலட்சுமி எந்த எண்ணை தேர்வு செய்யறாங்கன்னு பாக்கலாம். எந்த எண் வேணும் சொல்லுங்க.
1: ஒன்றா?
0: சரி, முதல் எண்ணையே தேர்வு செய்திருக்கீங்க. என்ன பாடல நீங்க பாடணும்னு பாக்கலாம். பாடுவீங்களா? நல்லா பொதுவாவே முயற்சி பண்றேன்றீங்க. சரி, கேக்கலாம். அதுதாமா நீங்க பாடணும். கொஞ்சம் அந்த ஜதி ஓடுற மாதிரி இருக்க, கமக்கம் ஏதோ சரியா வரல. இன்னொரு முறை கேக்குறீங்களா? இங்க பாடுங்க. பக்கத்துல தண்ணி ஏதோ இல்ல, குடிச்சிட்டு செஞ்சிருக்கலாம். சரி சொல்லுங்கம்மா, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: இன்னைக்கு நம்ம பத்மஸ்ரீ எஸ்வி பாலசுப்ரமணியம் பர்த்டே, அதை முன்னிட்டு எல்லா ரசிகர்களுக்கும் நான் போகிறேன் மேலே மேலே.
0: சரிம்மா, அந்த பாடலை அடுத்ததாக கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேயர்களே, கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14. கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14.

பிரதீப் ரங்கநாதன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். இப்ப நாம சில நிறைவு பாடல்களை கேட்க போறோம். பாடல்களை கேட்ட பிறகு நாம பேசலாம்.

இன்றைய இளமை உல்லாசத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு பின்னணி இசை அப்படின்ற விளையாட்டை விளையாடி இருந்தோம், கேட்டு நீங்க ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோங்க. சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்கள் தகவல்கள் எல்லாமே ஒளிபரப்பி இருந்தோம், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. தொடர்ந்து இசையும் அங்கத்தில் பாத்தீங்கன்னா பிரேமா கிருஷ்ணன் உங்களோட பேச ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியும் கேட்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம். விடைபெறுகிறேன், நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: தனக நேஷனல் நிறுவனம் நாட்டின் ஆற்றல் மாற்ற முயற்சிகளை வழிநடத்தும். பிரதமர் நம்பிக்கை. குவைத் விமான நிலைய தாக்குதல், மலேசியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் குவாலலம்பூர் மேம்பாட்டின் இலக்கு தொடர்பில் ஆக்கப்பூர்வ கருத்துகளையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்துள்ளார். தலைநகர் வாசிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திறன்மிக்க நிர்வாகம், செயல்திறன்மிக்க சேவை வளங்கள் உட்பட தொடர் முயற்சிகளின் முக்கியத்துவங்களை மாமன்னர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மக்களின் வளப்பத்தையும் சமச்சீரான வளர்ச்சியையும் சுட்டிக்காட்டிய பேரரசர், ஒவ்வொரு கொள்கை திட்டமிடலாலும் அதன் செயலாக்கத்தாலும் மக்கள் அனைவரும் முழுமையான பலன் அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கூட்டரசு பிரதேச பிரதமர் துறை அமைச்சர் ஹெனாயோ உடனான சந்திப்பில் இந்த கருத்துகள் முன்வைக்கப்பட்டதாக சுல்தான் இப்ராஹிமின் பேஸ்புக்கில் பதிவிடப்பட்டுள்ளது. மலேசியாவின் ஆற்றல் மாற்ற முயற்சிகளை வழிநடத்தும் திறனை தேசிய எரிசக்தி நிறுவனம் தனக நேஷனல் TNB கொண்டுள்ளது என முழு நம்பிக்கையுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அத்துடன் துரித வளர்ச்சியடையும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இலக்கவியல் கட்டமைப்பு முதலீட்டுக்கும் TNB ஆதரவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் இலக்கவியல் கட்டமைப்பு பந்தயத்தில் மலேசியா முக்கிய இடம் வகிக்க இந்த ஒத்துழைப்போடு நாட்டின் வியூக இருப்பிடமும் போட்டித்தன்மையுடைய முதலீட்டு சூழலும் ஆதரவாக உள்ளன. நாட்டில் குறிப்பாக ஜொஹூரும் சரவாக்கும் முதன்மை தரவு மைய முதலீடுகளை கவர்ந்துள்ளதாக நிதியமைச்சருமான அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறும் 2026 ஆற்றல் மாற்ற மாநாடு ETCON 26 தொடக்கி வைத்து டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். இவ்வேளை மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் முடிவு அந்தந்த மாநில அரசாங்கத்தை பொறுத்தது என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். ஆயினும் கூட்டரசு அரசாங்கம் அதன் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் கடமைகளை ஆற்றுவதிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்றார் அவர். அடுத்த 60 நாள்களில் தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் இம்மாத தொடக்கத்தில் ஜொஹூர் சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. முன்னதாக கடந்த மாதம் டத்துஸ்ரீ அன்வார் ஆளும் கூட்டு கட்சிகளுக்கு இடையே பதற்றங்கள் அதிகரித்தால் பொது தேர்தல் திடீரென நடக்க வாய்ப்பிருக்கும் என கூறியிருந்தார். நடப்பு அரசாங்கத்தின் தவணை அடுத்த ஆண்டு நிறைவடைகிறது. ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலின் 56 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் கூடிய விரைவில் இறுதி செய்யப்படும் என தேசிய முன்னணி BN தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி தெரிவித்துள்ளார். அதாவது வேட்பாளர் நியமன நாளுக்கு ஒரு வாரத்திற்கு முன் அது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்புடைய தொகுதிகளில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் முன்கூட்டியே தீர்வு காணப்பட அவகாசம் வழங்குவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக துணை பிரதமருமான அவர் கூறியுள்ளார். பரிசான் நேஷனல் வேட்பாளர் நியமனத்தில் வாலி கொள்கையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதாக தெரிவித்த அவர், இம்முறை நடப்பில் உள்ளவர்களையும் புது முகங்களையும் அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறியுள்ளார். சபா ரனாவ், சரவா, மம்போங் ஆகிய இடங்களில் கடந்த செவ்வாய்க்கிழமை 12 மணி நேரத்திற்குள் ரிக்டர் கருவியில் 2.9 பதிவான 2 மிதமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. ரனாவ் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காலை மணி 10:36 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் தெரிவித்தார். குண்டாசாங், ரனாவ், கொத்தபுலு ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள பல இடங்களிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அன்றிரவு 10:33 மம்போங்கில் அதே அளவிலான மற்றொரு நிலநடுக்கம் கண்டறியப்பட்டதாக டாக்டர் முகமது ஹிஷாம் கூறினார். தாப்பா பத்துபுத்தே மலையில் காணாமல் போன பெண்ணை தேடி தேடி மீட்கும் பணியில் உதவும் பூர்வக்குடி தன்னார்வலர்களுக்கு மலை வழிகாட்டி உரிமங்கள் வழங்குவது பரிசீலிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர்கள் வனப்பகுதியில் எல்லா நுணுக்கங்களிலும் கைதேர்ந்தவர்கள். தன்னார்வ ஒருங்கிணைப்பாளரும் பூர்வக்குடியினருக்கான பேரா மந்திரி பசாரின் சிறப்பு அதிகாரியுமான சியோஹோபிங் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார். இந்த நடவடிக்கை மலையேறுபவர்கள் வழித்தவறி செல்வதற்கான இடரை குறைக்கக்கூடும். அது மட்டுமின்றி தொடர்புடைய பகுதிகள் அவசர நிலை ஏற்படுமாயின் அதனை கண்டறியும் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் கூறினார். நேற்று அதிகாலையில் குவைத் பன்னாட்டு விமான நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட திருகூர்தி ஏவுகணை தாக்குதல்களால் மலேசியர் எவரும் பாதிக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அந்நாட்டில் செயல்படும் மலேசிய தூதரகம் நிலைமையை அணுக்கமாக கண்காணித்து வருவதுடன் அங்குள்ள மலேசிய குடிமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து அவ்விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து வர்த்தக விமான சேவைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பீஸ்மபுத்ரா தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: வாஷிங்டனில் நடைபெற்ற பேச்சின் விளைவாக இஸ்ரேலும் லெபனானும் நிபந்தனைக்குட்பட்ட போர் நிறுத்தத்தை செயல்படுத்த இணங்கியுள்ளன. மேலும் லெபனான் ஆயுத படைகளின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் முன்னோடி பகுதியை உருவாக்கவும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன. இருப்பினும் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நீடிப்பதை அடுத்து சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட சிலர் பலியானதாக கூறப்படுகிறது. மேலும் முழுமையான உடன்பாட்டை எட்டுவதற்காக இருதரப்பினரும் மாதம் 22 நாள் பேச்சை தொடர திட்டமிடப்பட்டுள்ளது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங்கின் ஆளும் ஜனநாயக கட்சி ஊராட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியதாக தொடக்க முடிவுகள் காட்டுகின்றன. இருப்பினும் வாக்குச்சீட்டு தட்டுப்பாடு குறித்த சர்ச்சை காரணமாக முக்கியத்துவம் வாய்ந்த சோல் ஆளுநர் பதவியை அக்கட்சி இழக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியான பிபிபி கட்சியின் நடப்பு ஆளுநர் ஓ செஹூன் ஜனநாயக கட்சியின் சொங்வன் ஓவை காட்டிலும் மிக குறைந்த வாக்கு வேறுபாட்டில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. மற்றொரு நிலவரத்தில் தென்கொரியா சீனாவின் வளர்ந்து வரும் இருதரப்பு பரிமாற்றங்களை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையிலான விமான பயணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக சோல் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்விரு ஆசிய அண்டை நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதற்கான மற்றொரு அறிகுறியாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் சோலில் நடைபெற்ற இருதரப்பு விமான போக்குவரத்து பேச்சுகளின்போது அவ்விரு நாட்டுக்கும் இடையிலான ஒரு வாரத்துக்கான பயணிகள் வான் பயணங்கள் 608 664 சரக்கு விமான பயணத்தை 54 உயர்த்தவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 2019 பிறகு முதல் முறையாக சோலும் பெய்ஜிங்கும் வாராந்திர விமான உரிமைகளை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. விளையாட்டு 2026 பிரிட்டன் பொது ஸ்குவாஷ் போட்டி. இதன் 3 சுற்றில் நாட்டின் இறுதி நம்பிக்கையாக களமிறங்கிய தேசிய தாரகை எஸ் சிவசங்கரி வெற்றியை நழுவவிட்டார். பர்மிங்ஹாம் சோல்ஹால் ஆர்டனில் நடைபெற்ற இச்சுற்றில் அவர் உபசரணை நாட்டின் ஜார்ஜினா கெனடியிடம் 9-11, 9-11, 13-11, 5-11 என்னும் புள்ளிகளில் தோல்வியடைந்தார். ஜார்ஜினா அடுத்த சுற்றில் எகிப்தின் நூர் எல் ஷெர்பினியுடன் பொருதுகிறார். பிரெஞ்ச் பொது டென்னிஸ் போட்டி. இத்தாலியின் ஃபிளாஃபியோ குபோலி முதல் செட்டிலிருந்து எழுச்சி பெற்று 4-6, 6-4, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் ஃபிலிக்ஸ் அகுரா லெசிமியை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் குபோலி முதல் முறையாக கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் அரையிறுதியை எட்டியுள்ளார். இதனிடையே சக நாட்டவர் மேத்யோ அர்னால்டி 7-5, 5-2 என்ற புள்ளிக்கணக்கில் பின்தங்கியிருந்த நிலையில் இடுப்பு வலி காரணமாக விலகி மோதியதைத் தொடர்ந்து மற்றொரு ஆட்டக்காரர் மேத்தியோ பெரன்டினியும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இதன் மூலம் அரையிறுதி இத்தாலிய ஆட்டக்காரர்களுக்கு இடையேயான ஆட்டமாக அமைந்துள்ளது. தனக நேஷனல் நிறுவனம் நாட்டின் ஆற்றல் மாற்ற முயற்சிகளை வழிநடத்தும், பிரதமர் நம்பிக்கை. குவைத் விமான நிலைய தாக்குதல், மலேசியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

அனிருத் ஜொனிதா காந்தி பாடிய பாடலை கேட்டும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சாத்தியம். அது எப்படி சாத்தியம் என்று கேட்டால், நம்பிக்கை இருந்தால் சவால்களை கடக்க முடியும், தோல்வியை வெற்றியாக மாற்ற முடியும், கடினமான சூழ்நிலையிலும் நாம் முயற்சியை தொடருவோம். ஆக இந்த மூன்று விஷயங்களுக்கு நாம் நம்பிக்கையோடு செயல்படுவோம். வியாழக்கிழமையில் நாம் இணைந்திருக்கின்றோம், ஜூன் 4ஆம் தேதி. ஆக இந்த வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது கற்பனை கலந்த கேள்விதான் நம்ம கேட்போம். அந்த வகையில் இன்றைக்கு என்ன கேள்வி, என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது, கடந்த காலத்திற்கு சென்று ஒரு தவறை சரி செய்வீர்களா, அல்லது எதிர்காலத்திற்கு சென்று ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீங்களா? கடந்த காலம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வாய்ப்பை வந்து நீங்க தவற விட்டு இருக்கலாம், அதை சரி செய்யலாம் அப்படின்றது யோசிப்பீங்களா? இல்ல எதிர்காலம், என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இன்னும் 10 ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா? எது எப்படி என்பதை நீங்களே அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. கற்பனை தான், ஆனா அழகா இருக்கும்லையா? ஏதோ ஒரு தப்பு செய்திருப்பேன், அதை சரி செய்யலாம், அதனால கடந்த காலத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்றத உங்களுடைய கருத்தை எங்களோடு அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன்.

0: இப்ப மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒண்ணா இணைக்குதா, அம்மாவ போல் ஒண்ண அணைக்குதா. ஆமா நான் பாபாஸ்தான்.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: அம்மாடானி உங்களுக்காக.
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் கல்வி மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: டியூஷன், இந்த டியூஷன் வந்து நம்மள ஃப்ரீயா வந்து குடுக்கறோம். எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5000 பேருக்கு வந்து நம்மள ஃப்ரீயா டியூஷன் கொடுக்க போறோம். இதுக்கு வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல், எல்லா டியூஷன் சென்டர்ஸ் யாரு வந்து அவங்க வந்து இந்த ஃப்ரீ டியூஷன் கொடுக்க போறாங்க அவங்களை வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஃப்ரீ டியூஷனுக்கு. 5ஆம் தேதி ஜூன் நம்மள திறப்போம். www.mitra.gov.my மித்ராவோட வெப்சைட் போயிட்டு நீங்க வந்து அங்க வந்து அப்ளை பண்ணலாம். எல்லா டியூஷன் சென்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்
0: உங்களுக்காக.

0: இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு கற்பனை கலந்த கேள்வி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த வாய்ப்பு மூலமாக கடந்த காலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம், அதை சரி செய்ய ஆசைப்படுவீங்களா, இல்ல எதிர்காலத்திற்கு சென்று என்னதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீங்களா? கொலசிலங்கூர்ல இருந்து எலிஷா தாஸ் அழைச்சிருக்காரு, அவரு என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். சொல்லுங்க தாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: கடந்த காலத்துக்கு போய் தான் அதோட தவற நம்ம என்ன செஞ்சோம் அதை நம்ம திருத்தி கொள்ளலாம்.
0: அதை திருத்தி கொள்றதுனால ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, என்ன மாதிரி தவறு திருத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா
1: மனது புண்படி மாதிரி பேசிருக்கலாம், சில சில விஷயங்கள் நம்ம பேசிருக்கலாம், அதெல்லாம் திருத்தி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்புகள்.
0: அந்த மாதிரி, அதாவது மனம் புண்படும் போதே ஏதாவது பேசியிருந்திருக்கலாம், அதை பேசாம இருந்திருக்கலாமே, அதனால அது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை சரி செய்ய நினைப்பீங்க,
1: அப்படித்தானே?
0: சரி, அலிஸ் தாஷ் நல்ல ஒரு விஷயத்த பகிர்ந்து கொண்டீங்க, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி.
1: நன்றி.

0: யம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாழ்

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, கற்பனை கலந்த கேள்விதான் இது, நடக்குமா நடக்காதா அப்படின்றதுல என்ன சொல்றாங்க அப்படின்றதுதான் கேட்க போறோம். அதாவது கடந்த காலத்துக்கு போய் நான் செய்த ஒரு தவறை திருத்திக் கொள்ள ஆசைப்படுவேனா, இல்ல எதிர்காலத்துல போய் எனக்கு என்னதான் நடக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆசைப்படும், இதுதான் கேள்வி. ஆக தலைநகர்ல இருந்து நூர் சஹிரா அழைச்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க, நீங்க எப்படி நூர் சஹிரா?
1: எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி எப்பவுமே லைஃப்ல வந்துட்டு முன்னுக்கு தான் போகணும், லைக் யூனோ த ஃபியூச்சர் தான் நான் வந்துட்டு யோசிப்பேன். எப்பவுமே பாஸ்ட்ல போயிட்டு இதை மாத்தணும் அதை மாத்தணும்னு அதை ஃபோக்கஸ் பண்ணாம ஃபியூச்சர்ல நான் என்னவா இருப்பேன், ஃபியூச்சர்ல நான் எப்படி சாதிக்க போறேன். ஸோ எனக்கு எப்பவுமே எனக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் தான் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன்.
0: நல்ல விஷயம், நீங்க வந்து பின்பற்றீங்க. கடந்த காலத்தை பத்தி நான் யோசிக்க மாட்டேன், ஆனா எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்கணும் தெரிந்து கொள்ள ஆர்வமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கேங்க, அப்படிதானே?
1: ஆமாக்கா, கரெக்ட்.
0: சரி, இன்னொரு செய்யறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? வேலை செய்துட்டு இருக்கீங்க. மதிய உணவு சாப்பிடலையா
1: இன்னும்? இனிமேல் தான், இப்பதான் கொஞ்சம் லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம். கொஞ்சம் அப்படிதான் சாப்பிடுங்க,
0: இனிமேல் தான் சாப்பிட போறீங்க. சரி, மதிய உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. நன்றி.
1: நன்றிக்கா.

0: சின்மயி சத்யா பிரகாஷ் குரலில் பாடலை கேட்டோம். நேரம் பிற்பகல் மணி 1:43 ஆகிவிட்டது. இன்றைய இசையும் தொகுப்பில் கற்பனை கலந்த கேள்விதான், ஆனால் சுவாரஸ்யமானது. அதாவது, கடந்த காலத்திற்கு போய் செய்த தவறை திருத்திக் கொள்ள ஆசைப்படுவீங்களா, அல்லது எதிர்காலத்துக்கு போய் உங்களுடைய எதிர்காலம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீங்களா? விமலா சின்னையா லுக்கோட்ல இருந்து அழைச்சிருக்காங்க, சொல்லுங்க, நீங்க என்ன செய்ய ஆசைப்படுவீங்க?
1: நான் கடந்த காலத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவேன்.
0: என்ன காரணம்?
1: எங்க வீட்டுக்கு மேல வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கதான் வந்து எங்களுக்கு ரொம்ப செஞ்சாங்க, நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி கூட நான் சொல்லவே இல்லை. அப்ப சின்ன பிள்ளையா இருந்தனால அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, சொல்ல தெரியல. இப்ப வளர்ந்து பெருசாகணும்னு தான் நினைச்சு பாக்குறேன், அவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல முடியலையே அப்படின்ட்டு.
0: அப்படியா? சரி, இன்னும் அவங்க தொடர்புல இருக்காங்களா?
1: இல்ல, யாருமே தொடர்புல இல்ல.
0: சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏக்கத்தோட சொல்றீங்க. இப்படி ஒன்னு நடந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனா கிடைக்காது. ஆனா பரவாயில்ல, நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து மற்றவர்களுக்கு ஒரு பயனா இருக்கும். சொல்ல வேண்டிய விஷயத்துல அந்த நாள்ல அந்த நேரத்திலேயே நன்றி சொல்லிக் கொள்வோம்.
1: ஆமா,
0: நன்றி விமலா.
1: நன்றி.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் பிற்பகல் மணி 1:51 ஆகிவிட்டது. ஆஹா, இப்பொழுதுதான் தொடங்கிய மாதிரி இருக்கு. ஆக நேரம் இப்பொழுது 1:51 ஆகிவிட்டது. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திரை தகவல் இருக்கு. அப்புறம் பிற்பகல் 2 மணி தொடங்கி 3 மணி வரை பழைய பாடல்களை நீங்கள் அழைத்து விரும்பி கேட்கலாமா? இப்பொழுதுல பிற்பகல் 2 மணி செய்திகளுக்கு பிறகு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா திரை தகவல. லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்பில் ரத்னகுமார் இயக்கி வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் 29. விது பிரீத்தி அஸ்ரானி நடிப்பில் காதல் சுய அடையாளத்தை தேடும் தேடலாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது. சென்னைக்கு வரக்கூடிய கதாநாயகன் விது அங்கு வந்து வேலை செய்கின்றார். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய புதிதாக வேலைக்கு சேரும் அந்த பிரீத்தி அப்படின்ற பெண்ணை வந்து காதல் செய்கின்றார். அதற்கு பிறகு இருவருக்குள்ள வந்து வாக்குவாதம் நடைபெறுது. என்ன லட்சியம், வருங்காலத்தில் என்ன செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி இருவருக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. ஒரு சந்தர்ப்ப சூழலில் இருவரும் பிரிகின்றார்கள். அதற்கு பிறகு என்ன நடைபெறுகின்றது என்பதுதான் இந்த 29 திரைப்படத்தின் கதையாக இருக்கின்றது. ஆக அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள். இப்பொழுது வாங்க யுவன் சங்கராஜா குரலில் பாடலை கேட்கலாம்.

0: கம்பத்து பொண்ணு.
1: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
2: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
1: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
2: நினைக்கிறது
1: தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும் நினைக்கிறது தான் தப்பு.
2: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா வடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சர் செயல்முறையை மட்டும் பின்பற்றி இயங்கும் வழக்கத்திலிருந்து செயல் விளைவு பொறுப்புடைமை அடிப்படையிலான பணிமுறைக்கு மாற வேண்டும் என துணை பிரதமரும் அதன் அமைச்சருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சஹீத் அமீடி வலியுறுத்தியுள்ளார். புறநகர் மக்களிடையே மாற்றத்தை கொண்டு வருவதில் அமைச்சின் கொள்கைகளும் திட்டங்களும் பயனுடையதாக இருப்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். ஏராயிரத்து 2026 குவாலலம்பூர் பன்னாட்டு புத்தக கண்காட்சி PBAKLஐ முன்னிட்டு கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடி புதிய நூலை வெளியிட்டுள்ளார். சிறாரிடையே வாசிக்கும் பழக்கத்தை வலுவூட்டுவதில் அமைச்சரின் கடப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளது. ஐந்து மாநிலங்களில் இன்று மாலை 3 மணி வரை இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. ஸ்லாங்கூரின் ஹுலுலங்கான், பஹாங்கின் ஜெராந்தூர், திரங்கானுவின் டுங்கூன் கமாமான் ஆகிய பகுதிகளில் இந்த வானிலை கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நெகரிசமிலானிலும் ஜொஹூரிலும் இந்த வானிலை எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் பரவியுள்ள இபோலா தொற்றுக்கு எதிரான உலக உதவி நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் முன்வந்துள்ளது. இந்த முனைப்புக்காக 3.6 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என வெளியுறவு விவகார அமைச்சர் பெனி வாங் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு மன்றம் UNSC-இன் நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்த்துகல், த்ரினிடட், தொபாகோ, ஜிம்பாப்வே ஆகியவை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சின்ஹா தகவல் வெளியிட்டுள்ளது. முதல் முறையாக ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் உறுப்பினராக கிர்கிஸ்தான் இணைந்துள்ளது. UNSC-உடனான நிரந்தரமற்ற உறுப்பியம் நிறைவடையும் டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா, சோமாலியா ஆகிய 5 நாடுகளுக்கு பதிலாக அவை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு. தேசிய மோட்டோ 3 வீரர் முகமது ஹக்கீம் டனிஷ் ரம்லி உலக மோட்டார் சைக்கிள் ஓட்ட பந்தயத்தில் நாட்டின் பெயரை மிளிரச் செய்ய இளைஞர் விளையாட்டு அமைச்சு தொடர் ஆதரவை வழங்கும் என அமைச்சர் டாக்டர் முகமது தஃபீக் ஜஹாரி தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாண்டு ஒதுக்கப்பட்டுள்ள 1.8 மில்லியன் ரிங்கிட் மூலம் அமைச்சு 2 சக்கர மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளது என அவர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பழம் பாடல்கள் ரசிக்கக்கூடிய தருணத்தில் நாம் இணைந்து விட்டோம். நீங்களும் அழைத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். ஆனால் இன்று வந்து பாடல்களை விரும்பி கேட்பதற்கு முன்பு உங்களுடைய இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது இல்லையா, பழைய நட்பு அவங்களெல்லாம் சந்தித்த அந்த தருணங்களை குறித்தும் எங்களோடு நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எண்கள் சுழியம் 3228255733 அல்லது சுழியம் 3228245468. ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதும் பேசிய நேர்களே அழைக்கிறாங்களே, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்றாங்க. ஆக மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது அழைக்கின்றவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். மற்றவர்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். புதியவர்கள் வரவேற்கின்றோமே, அழைக்கலாம். சுழியம் 3228255733 அல்லது சுழியம் 3228245468.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: காஜாங்ல இருந்து பிரேமாவதி அழைச்சிருக்காங்க பிரேமாட்ட பேசுறதுக்காக. அப்புறம் இசையும் இசையும் தொகுப்புல என்ன பாடல் வேண்டும் பிரேமாவதிக்கு?
1: எனக்கு வந்து காலங்களில் அவள் வசந்தம் பாட்டு வேணுமா?
0: அந்த பாடல் உங்களுக்காக நாங்க ஒளிபரப்பு செய்கின்றோம். அதற்கு முன்பு இந்த ஒன்று கூடல், பழைய நட்பு, இதெல்லாம் சந்தித்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
1: ரொம்ப அனுபவம் இருக்கு. நான் வேலை செய்யற நண்பர்களோட மாத ஒரு மாசத்துல நம்ம போய் சந்திப்போம்.
0: அப்படிங்களா?
1: ஆமா.
0: ஆக கடைசியா எப்ப சந்திச்சீங்க எல்லாரையும்?
1: போன மாசம் ஒரு வாட்டி சந்திச்சோம்.
0: ஓ அப்படியா. சரி, அப்ப பேசும்போது அந்த மாதிரி ஒன்று கூடலும் போது எப்படி இருக்கும் உங்க மனநிலை?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். நம்மளே மறந்து நம்ம நல்லா சிரிச்சு பேசி ஒரு ஒரு 3-4 மணி நேரம் நல்லா சந்தோஷமா இருப்போம்.
0: எத்தனை கவலை இருந்தாலும் இந்த நட்பை பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒரு குதூகலம் வந்துருது.
1: அதேதாம்மா, அதேதான்.
0: சரி, நீங்கள் விரும்ப கேட்ட பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி பிரேமாவதிமா.
1: நன்றி.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இசையும் தொகுப்பேல் பழம் பாடல்களையும் நாம் ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஷாலாம்ல இருந்து லட்சுமி அழைச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒன்று கூடல சமீபத்துல தான் சென்று வந்தாங்களா, அந்த அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள போறோம், பாடலையும் விரும்பி கேட்க போறோம் சொல்லிருக்காங்க. என்ன பாடல் வேண்டும் சொல்லுங்க உங்களுக்கு.
1: ஒன்று கூடல் நிகழ்ச்சியை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க, எத்தனை கால ஆண்டு இது நட்பு, உங்களுடைய நட்பு?
1: நாங்க ஆரம்ப பள்ளி தமிழ் பள்ளியில படித்த காலத்துல இருந்து செகண்டரி இடைநிலை பள்ளி முடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இல்லாம போனுச்சு. அந்த காலத்துல எல்லாம் முதல் கடிதம் மூலமா தொடர்பு கொண்டு கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் அதுவும் முடியல, அவங்க அவங்களுக்கு குடும்பம் சூழ்நிலை வேலை அப்படி தொடர்பு அறவே இல்லாம போனிச்சு. அப்புறம் அந்த தொலைபேசி எல்லாம் வந்த பிறகுதான் ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சு இப்போ ஒரு 25 பேர்கிட்ட நாங்க எங்களோட குடும்பத்தின் பெயர் கூட நல்ல நண்பர்கள்.
0: நல்ல நண்பர்கள் பெயரே வச்சிருக்கீங்க.
1: ஆமா.
0: சரி, எந்த பள்ளிக்கூடத்துல படித்த மாணவர்கள் நீங்களாம்?
1: நாங்கெல்லாம் வந்து போட்டிங்ல படிச்சவங்க, சுங்காலா எஸ்டேட், அப்புறம் சென்லியோன் எஸ்டேட் இருந்துச்சு, அப்புறம் தனமேரா, இன்னும் ஒரு 2-3 எஸ்டேட் உள்ளவங்க எல்லாம். இது ஆரம்ப பள்ளி முடிச்சோன்னு இடைநிலை பள்ளியிலயும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிச்சோம்.
0: ஆக கடைசியா எப்ப சந்திச்சீங்க?
1: இப்ப எங்களோட ஒன்று கூடல் நிகழ்ச்சி இந்த வருடம் வந்து கடந்த 3rd பெண்கள் ராணி தலைமையில பந்திங்ல நடந்துச்சு. ஆண் நண்பர்களும் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. வருஷம் அவங்க செய்வாங்க. இப்போ ஒரு 4-5 நாங்க இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி செஞ்சுட்டு வரோம்.
0: அப்படியா, கேக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்காகவும் என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: பசுமை நிறைந்த நினைவுகளே, அந்த பாடலை எல்லா நண்பர்களுக்கும் நான் சமர்ப்பணம் பண்றேன்.
0: ரொம்ப நன்றி, உங்களோட பேசியது எங்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றி.
1: உங்களுக்கும் நன்றி.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: பிஜேல இருந்து சத்யவாணி பேசுறீங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: தூது செல்ல ஒரு தோழி வேண்டும்.
0: தூது செல்ல தோழி வேண்டும். சரி, இந்த தோழி அப்படின்னு சொல்லும் போது அந்த பாடல் நிச்சயம் உங்களுக்காக ஒளிபரப்பு சேரும். நீங்க வந்து இந்த ஒன்று கூடல் படித்த பழைய நண்பர்கள் எல்லாம் சந்தித்த அனுபவம் இப்ப இருக்கா?
1: இருக்குமா? நாங்க எப்பவுமே நாங்க ஒன்று கூட சிந்திக்கிட்டேதான் இருப்போம். வருஷம் வருஷம் செய்வோம். நாங்க விவேகானந்தா படிச்சோம். தோழிகளை தோழர்கள் எல்லாம் ஒரு 50 பேர் கிட்ட இருப்போமா. வீட்டுக்கு போனோமா பண்டித்து, அப்புறம் நடவடிக்கை எல்லாம் செஞ்சோம். அப்ப வேற எங்கனாச்சும் பெரிய லெவலுக்கு எல்லாம் செஞ்சிடும். எங்களோட தலைமை ஆசிரியர் ஜோதிநாதனை கூட ஒரு வாட்டி கூப்பிட்டு, மத்த வாத்தியார்களையும் கூப்பிட்டு, பெரிய அளவுல பெரிய சிறப்பா செஞ்சோம்மா. அவங்களுக்கெல்லாம் விடுவிடா போய் அழைச்சோம் நாங்க தேடி கண்டுபிடிச்சி.
0: இந்த மாதிரி நண்பர்களை, பழைய நண்பர்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி விழா கோலம் மாதிரி செய்யும் போது அதுல ஒரு தனி மகிழ்ச்சி கிடைக்குது.
1: ரொம்ப சந்தோஷம். வார்த்தைங்களாம் எங்களெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எங்களை
0: எத்தனை வருட நட்பு அது? எத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கும்?
1: எனக்கு வந்து 62மா. 71ல் அந்த விவேகானந்தா ஸ்கூல் 1ஆம் ஆண்டு போனேன். இன்ன வரைக்கும் எங்களோட நட்பு இருக்கு.
0: ஏறக்குறைய 55 ஆண்டுகளுக்கு மேலான நட்புன்னுங்க.
1: ஆமாமா.
0: ஆக உங்களுக்காக தூது செல்ல ஒரு தோழி வேண்டும் அப்படின்னு சொல்ற பாடல் சமர்ப்பணம் செய்யறோம். உங்க எல்லா நண்பர்களுக்காகவும் அந்த பாடல் ஒளிபரப்பு செய்கின்றோம்.
1: ஓகேமா, நன்றி நன்றி.
0: இந்த மாதிரி உங்களுடைய பழைய நண்பர்களை பற்றி ஒன்று கூடல் நிகழ்ச்சி இதெல்லாம் நடந்திருக்கும் அல்லவா, அந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7.

யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM. நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல், சனிக்கிழமைகளில் காலை 9:15 மணிக்கு.

0: பழம் பாடல்களை அப்படியே ரசித்துக் கொண்டு பழைய நினைவுகளை அசை போடும் வகையில பாத்தீங்கன்னா ஒன்று கூடல் நிகழ்ச்சி இது குறித்து எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா தைப்பிங்ல இருந்து சுலோச்சனா அழைச்சிருக்கீங்க. சுலோச்சனா சொல்லுங்க, உங்களுடைய அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
1: தோழிகள் தான் ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்தவங்க, வளர்ந்து ஒரே இடத்துல வேலை செஞ்சு அப்புறம் நாங்க எல்லாம் தனித்தனியாக திருமணம் ஆகி பிரிந்து விட்டோம். பிரிந்தன பிறகு ரொம்ப நாள் ஆச்சு திருப்பி ஒன்று கூட. ஏன் கேட்டா அந்த காலத்துல தொலைபேசி எல்லாம் வாய்ப்பு அந்த இது இல்ல பாருங்களேன். சோ அப்புறம் மீண்டும் எங்களுக்கு எப்ப அந்த அனுபவம் கிடைச்சிச்சுன்னா 2000 மேலதான் அந்த தொலைபேசி வந்த பிறகு நாங்க வந்து ஒரு குரூப்பா ஒரு குரூப் பேர் வச்சு இப்ப நாங்க எல்லாம் உரையாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பிக்கே நாங்க உரையாடுறோம்.
0: சந்திப்பீங்களா நேர்ல போயிட்டு?
1: ஆமா, ஒரே ஒரு தடவை நாங்க எல்லாரும் போய் பிளேங்க்கு போய் ஒரு ஹோம் ஸ்டே எடுத்து நாங்க எல்லாம் ஒன்று கூட நிகழ்ச்சி செஞ்சோம்.
0: அந்த நினைவுகளோட இன்னமும் சிறப்பா இருக்கு, இன்னும் ஒன்று கூட நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: நினைக்கிறோம் தான், ஆனா இப்ப அந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டுது. அந்த நாங்க அந்த சந்திச்சது வந்து 2018 கோவிட் வந்துருச்சு பாருங்க,
0: கொண்டாடணும். சரியா, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது அந்த பாடல் வேணும். என் தோழிங்களோட பேருங்களை நான் சொல்லி முடியும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: மதி, மதி அக்கா கோலக்கங்கல இருக்காங்க, லட்சுமி கிளாங்ல இருக்காங்க, செல்வி பிணையில இருக்காங்க, சாந்தா ஆஸ்திரேலியில இருக்காங்க, வேலம்மா தைப்பேங், சாந்தி தைப்பேங், சுமதி இப்போ ஜீவா தைப்பேங்.
0: எல்லா பேரும் சொல்லிட்டீங்களே, இப்ப கோச்சுக்க கூடாது.
1: ஆமா ஆமா,
0: சரி சுலோச்சனா நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் அடுத்து நாம ஒளிபரப்பு செய்கின்றோம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: நன்றி.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதைக் கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நினைவு.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

மனமகிழும் தேனிசை கானங்களை இசையும் தொகுப்பில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பிற்பகல் 3 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு வாழ்த்து நேரம் இடம்பெறும். இன்றைய வாழ்த்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் நேரலையில வந்து உங்கள் அன்புக்குரியர்களுக்கு திருமண நிறைவு நாள் வாழ்த்தாக இருக்கட்டும், அல்லது பிறந்த நாள் வாழ்த்தை அங்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது வந்து நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. 1960களின்

மேலாக இசை ரசிகர்களின் இதய துடிப்பாக நிலைத்துவிட முடிந்தது. அவர் இப்பொழுது மறைந்து இருந்தாலும் இரவா புகழ்பெற்ற பல்லாயிரக்கணக்கான பாடல்களின் வழியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக அடுத்து சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக அவர் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MSCC-யின் புதிய தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அனைத்து பொறுப்புகளையும் நம்பிக்கையுடனும் முழு நேர்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும்படி பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் சட்டங்கள் என்றும் பேணப்படுவதை உறுதி செய்ய ஊழலை துடைத்தொழிப்பதற்கான அனைத்து முனைப்புகளையும் தொடர்ச்சியாகவும் பாரபட்சமும் இன்றி மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மலேசிய ஆயுதப்படையின் முன்னாள் பணியாளர்கள் உள்ளிட்ட ஓய்வு பெறவுள்ள பணியாளர்களுக்காக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தில் போக்குவரத்து அமைச்சும் தற்காப்பு அமைச்சும் முனைந்துள்ளன. இவ்விரு தரப்புக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் கீழ் முதன்கட்டமாக போக்குவரத்து துறையில் 3,208 வேலை வாய்ப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மோடா வேளாண் மேம்பாட்டு வாரியம் மாடா பகுதியில் நீர் விநியோக நிலைமை சீரடைந்து வருகிறது. இப்பருவத்திற்கான நெல் நடவு அட்டவணையிடப்பட்டது போல நடத்தப்படுவதனால் இது விவசாயிகளுக்கு தொடர் நம்பிக்கையை அளித்துள்ளது. தற்பொழுது நிலத்தை முன்கூட்டியே ஈரமாக்குதல் 99.5 விழுக்காடும், நில தயார் நிலை 84.8 விழுக்காடும், மறுநடவு வளர்ச்சி 12.5 விழுக்காடாகவும் உள்ளது என மாடா அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது முன்னாள் வழக்கறிஞர் டாட் பிளங்கை நாட்டின் நிரந்தர தலைமை வழக்கறிஞராக நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான புலனாய்வு ஆவணங்கள் வெளியிடப்பட்டதில் எழுந்த சர்ச்சைகளை தொடர்ந்து முன்னாள் தலைமை வழக்கறிஞர் பாம் போண்டி பணி நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு டாட் பிளங்க் நீதித்துறையின் இடைக்கால தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். லெபனானும் இஸ்ரேலும் தங்களுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தை புதுப்பிக்கவும் லெபனான் ராணுவத்தின் சிறப்பு கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் வழிகாட்டி மண்டலத்தை உருவாக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த மண்டலத்தில் அரசு சாரா ஆயுத குழுக்கள் எதுவும் அனுமதிக்கப்படாது என கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ணம். இப்போட்டிக்கான தயார் நிலையாக ஆஸ்திரேலியா தேசிய காட்பந்து அணி சொக்கரூஸ் கலிபோர்னியா அலமெடாவில் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகிறது. அவ்வணியின் அதிகாரப்படி பயிற்சி முகாமாக ஆக்லண்ட் ரூட்ஸ் எஸ்சி காட்பந்து கிளப்பின் உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி வருகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு இன்று பாத்தீங்கன்னா வாழ்த்து நேரம் உங்களுக்காக இடம்பெற போகின்றது. இதயம் நிறைந்த வார்த்தைகளுடன் உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் தான் இது. இன்று வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக் நேரலையில நீங்க வாங்க, அங்க வந்து உங்களுடைய வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா கேக்குறாங்க, எப்பொழுதும் வந்து தொலைபேசிக்கு மட்டும் நேயர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறீங்க, நாங்க டிக்டாக் பக்கமா இருக்கோம், எங்களுடைய வாழ்த்தை எல்லாம் சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக டிக்டாக் நேரலையில மின்னல் எஃப்எம் பக்கமா வாங்க, அங்க நாங்க உங்களுடைய வாழ்த்தை படிக்க தயாராக இருக்கிறோம். இப்ப வாங்க பாடலுக்கு போகலாம். கார்த்திக் சின்மாயி குரலில் இடம்பெற்ற பாடலை கேட்கலாம்.

கார்த்திக் சின்மயி குரலில் இனிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் பாத்தீங்கன்னா இன்று மின்னலகம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டிபி வந்து தன்னுடைய நண்பர் மகள் பிரணீதா அவங்களுக்கு வந்து 11 வயது பூர்த்தி ஆகிறது, அவருக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து ஜெயக்குமாரின் தன்னுடைய நண்பர் மணி அவர் வந்து பண்டர்பாரு நீலாயிலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். பரிமலா பீடோர்ல இருந்து மக்கள் ஓசை நிருபர் ராமேஸ்வரி அவங்களுக்கு இன்று பிறந்த நாளாம், எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. களிமந்தான்ல இருந்து லைலா ரம்பலா அவங்களுக்கும் பிறந்த நாள். மகள் கோமதி அவங்களுக்கு பிறந்த நாளாம். அம்மா சந்திரலேகா, அப்பா செல்லமுத்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். காளியம்மா கிருஷ்ணன் அவருடைய கணவர் செல்வராஜுக்கு இன்று பிறந்த நாள். அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடிய ஜொஹூர் பாருவிலிருந்து ராஜி சரஸ் அவங்க வந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருக்குமே மின்னலுடைய இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாள் வாழ்த்து.

0: சக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜெயா இம்பெக்ஸ் சூரிய 3 3 1 6 7 2 1 7 3.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

ஹரிஷ் ராகவேந்திரா மதுஸ்ரீ பாடிய பாடலை கேட்டோம். நேரம் பிற்பகல் மணி 3:23. சரி, வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. டிக்டாக் நேரலையில வந்து நம்ம நேயர்கள்லாம் யாருக்கெல்லாம் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி பட்டியலையே எழுதி அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, கனியம்மா சுப்பிரமணியம் தன்னுடைய மகன் சர்மா ராவுக்கு இன்று பிறந்தநாளாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ராஜராஜேஸ்வரி பண்டார் துன் ரச தலைநகரில் இருந்து அவருக்கும் இன்று பிறந்தநாளா வாழ்த்துபவர் வந்து லக்ஷ்மி பிரியா. அவரை தொடர்ந்து தேவி பிரகாஷ் மகள் வந்து நெஷாலினி, அவங்க வந்து யூகேல இருக்காங்களா, மகளுக்காக அவங்க வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. ஜூன் 6 பாத்தீங்கன்னா நர்மதா சரவணன், இவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக பாலன், யோகேஷ், கபிலன், நகுலன், முகிலன், தினேஷ் பூச்சவங்களிருந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் வந்து கண்ணன் நாயுடு தன்னுடைய நண்பர் பாலனுக்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. சேம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை குப்புசாமி அவருக்கும் பிறந்த நாளாம். பாரதி தன்னுடைய அண்ணன் மகள் கனகேஷ் அவருக்கு வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். தேவனா தன்னுடைய கணவர் லோகநாதனுக்காக பிறந்தநாள் வாழ்த்தை வந்து தெரிவித்திருக்கின்றார். காயத்ரி தாஸ் கில்லானிலிருந்து கச்சங்புத்தி ஜோஹர்லிருந்து காயத்ரி தாஸ் உங்களுக்கு வாழ்த்தை வந்து நம்ம டிக்டாக் நேரிலிருந்து வாழ்த்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு திருமண நிறைவு நாள் வாழ்த்தாக இருக்கட்டும், பிறந்தநாள் வாழ்த்தாக இருக்கட்டும், டிக்டாக் மின்னல் எஃப்எம் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப வாங்க ஜிவி பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடலை கேட்கலாம். ரெக்கை

ஜிவி பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் குரல் இனிய பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் வாழ்த்து நேரம் இடம் பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அப்படியே டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். துளசி வாசுகியா, தேவி சஸ்திகா அவங்களுக்கு வந்து பிறந்த நாள். பன்னீர்செல்வம், தேவி சஸ்திகா பன்னீர்செல்வம்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சிவசங்கரன் வந்து ரிஷிதரன், 28 வயது அவருக்கு பிறந்த நாள், ஆக அவருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். உஷா தோழி மகேஸ்வரி பத்தாங்களில் இருக்கிறாங்க, பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஜன மணிஷா கணபதி 12 வயது பூர்த்தி ஆகுகிறது, அவருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கமாக பாத்தீங்கன்னா கணேசன் ராமசாமி ஜோஹர் சஹா நினைக்கிறேன், டத்தோ ராமனுக்கு பிறந்த நாளும் அவருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. கோமதி அவங்க வந்து தன்னுடைய மகள் அவங்களுக்கு வந்து ஆர்த்தி, அவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரிஷிதரன் அவங்களுக்கு வந்து 28வது பிறந்த நாள், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் யாரு, ஒரு பெரிய பட்டியலே வந்திருக்கு. மைடின், ஆஹா, அவங்களுக்கு வந்து திருமண நிறைவு நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மைடின் ஸ்வைடா அவங்களுடைய தங்கை நோ ரஃபீடா புங்காலான் ஈப்போல இருந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆஹா, யாருது, நாளை வந்து தோழி மகேஸ்வரி அவங்களுக்கு வந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகள் யுக்தாவிற்கு பிறந்த நாள், வாழ்த்துபவர் வந்து தாத்தா சொக்கலிங்கம், பாட்டி கலைவாணி அப்படின்னு சொல்லி எஸ்கே மது வந்து வாழ்த்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்புறம் மணி சரோஜினி அக்ஷயா ஸ்ரீ 10 வயது பிறந்த நாள் கொண்டாட போறாங்களா, அவங்களுக்கும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே பட்டியல் பார்த்தீங்களா நீண்டு கொண்டே போகிறது. அப்படியே படிக்காம போயிட்டுனா அப்புறம் என்ன வந்து கோச்சுக்குவாங்க, அதனால எல்லாருடைய பேரும் முடிந்த வரை படிப்போமே. சங்கர் ஜெயமணி அவங்களுக்கு வந்து திருமண வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. நான் இலக்குவன் சுபாங் ஜெயாவில் இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. வாசுதேவன் முனுசாமி தேவ சத்ரிக்காக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பட்டியல் அப்படியே நீண்டு கொண்டே போகிறது. அடுத்த பாடலுக்கு பிறகு இன்னும் அவர்களுடைய பெயர் பட்டியலை வாசிக்கலாம். இப்ப வாங்க உங்களுக்காக வாராயோ வாராயோ உன்னி கிருஷ்ணன் சின்மயி மேகா கொண்டு வரும் பாடல்.

உன்னிகிருஷ்ணன் சின்மயி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் பிற்பகல் மணி 3:37 ஆகிவிட்டது. இசையும் இசையும் தொகுப்பில் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. டிக்டாக் நேரலையாக வந்து வாழ்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 29 வந்து திருமணம் செய்து கொண்ட ஷாலினி ஓம் பிரகாஷ் இவங்களுக்கு வந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். டேனியல் மொனிஷா, ஆஹா, எங்களுடைய திருமண வாழ்த்துகள் அவருக்கு. அப்புறம் சந்திரா கிருஷ்ணன், அவங்க வந்து ரவாங்கில இருக்கக்கூடிய திவ்ய பாரதிக்கு பிறநாள் வாழ்த்தை வந்து தெரிவித்திருக்கின்றார். மேகா வந்து வேதமலருக்கும் ராணியா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு 17th திருமண நிறைவு நாள் வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றாங்க. சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா 3rd ஜூன் வந்து ஆஷாவுக்கு பிறந்த நாளாம். 4th சுரேஷ்ல இருக்க இப்பொழுது இருக்கக்கூடிய சுரேஷுக்கு பிறந்த நாளாம் வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு. திவினீஸ் கணபதி வந்து மனிஷாவுக்கு நாளை பிறந்த நாளாக அவருக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அப்புறம் வந்து எல்லா நேயர்களுமே வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய பிறந்த நாள் இன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்காகவே நாங்கள் வந்து இனிமையான பாடல் சற்று முன்னர் பார்த்தீங்கன்னா 2 அவர் பாடிய பழைய பாடல் 60th பாடல் ஒளிபரப்பு செய்தோம். இதற்கு பிறகு மாலை 4 பிறகு பார்த்தீங்கன்னா தீரா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற போகின்றன. சரி, அடுத்தது யாரு? லோகேஷ் சிவா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வாழ்த்து சொல்லிடுற மனைவி லோகேஷ் சந்திரன் அவர் வந்து ஜெஞ்சாரூம்ல இருக்கிறாங்க போல. June 5 பிறந்த நாள் வாழ்த்து வந்து இப்பயே சொல்லிக்கிறேன். 10th கலகரன் அவர்களுக்கும் அவருடைய மனைவி கார்த்தியாயனுக்கு June 13 பிறந்த நாள். அதனால சக்கரவர்த்தி இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. என் தங்கை அம்பிகா சிரமான்ல இருக்கிறாங்க. 6th பிறந்த நாள் துளசி வாசு வந்து வாழ்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இது பேர் தெரியல, ஆனா பேர பிள்ளை விக்கிக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்துமலை ராஜு அவங்களும் வந்து அவருடைய மனைவிக்காக அவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக இன்று வாழ்த்து வந்து டிக்டாக் நேரலையில் பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அப்புறம் திருமண நிறைவு நாள் வாழ்த்து.

0: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.
1: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸாதகி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேய பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த அரும் நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரங்கள் வரை அசாசில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் எப்படி இபிலீஸ் என்ற ஒரு தரம் கெட்ட ஒரு படைப்பாக மாறி போனான் என்பதை பற்றித்தான் நாம் பார்த்தோம். காரணம் என்ன என்றால் கர்வம் என்று பார்த்தோம். அடுத்து என்ன நடந்தது? இபிலீஸ் அல்லாஹ்ட்ட சண்டை போட்டு பார்த்துட்டு அல்லாஹ்விடம் சொல்லிய அதே விஷயங்களை அடுத்தபடியாக மலாயக்கத்துமார்களை பார்த்து இவங்களுடைய சிந்தனைகளை மாற்ற முயற்சி செய்கின்றான். மலக்குமார்கள்ட்ட வந்து, இந்த பாத்தீங்களா, இந்த பூமியில இந்த ஜின்கள்லாம் என்னென்ன சேட்டப் பண்ணாங்க, அதை விட மோசமாக இந்த மண்ணிலிருந்து படைக்க போகக்கூடிய இந்த படைப்பு மனிதன் இருப்பான், ஏன் அல்லாஹ் இந்த முடிவு எடுக்கிறான்னு தெரியலையே என்பதாக மலக்குமார்களிடத்திலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அதோட மலாயக்கத்துமார்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று அவங்களோட சந்தேகங்களை கேட்கறான். ஷைத்தான் எதிர்த்து பேசினான். மலாயக்கத்துமார்கள் விளக்கங்களை கேட்டார்கள். அல்லாஹ்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், தவறு செய்து ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு இனத்தை உன்னுடைய பிரதிநிதியாக பூமியில படைக்கணும்னு நினைக்கிறியே, நாங்க வந்து உன்னை துதிக்கின்றோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகின்றோம், இது போதும் தானே, நாங்களே இந்த அளவுக்கு செய்யறோம் தானே, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தனை கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தரை அழித்து ஒருத்தர் ஒருத்தரை பொறாமை கொண்டு ஒருத்தர் ஒருத்தரை கல்லங்கபலங்களோட வாழ்ந்து மோசமான காரியங்கள் செய்யக்கூடிய மனுஷனை போய் உன்னுடைய ஹலீஃபாவை படைக்கணும்னு சொல்றியே, எப்படியா அல்லாஹ் அப்படின்னு சந்தேகத்தை கேட்கறான். அவ சந்தேகம் சரிதான். என்ன, அல்லாஹ் இந்த பூமியில ஹலீஃபாவை படைக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அந்த ஹலீஃபா எப்படி இருக்கானே, ஆனா அந்த மனுஷன் வந்து கொலை பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான், பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்துவான் என்பது போல கேள்விப்படுறாங்களே, இந்த ஜின்கள்லாம் அப்படித்தானே இருந்தாங்க, அது மாதிரிதானே இந்த மனிதர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விய மலாயக்கத்துமார்கள் அல்லாஹ்ட கேக்குறான். ஏன்னா அவங்க ஏன் அந்த மாதிரி நினைச்சாங்கன்னு சொன்னா, இந்த மனிதன் இருக்கின்றானே, இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் என்னென்ன பண்புகளை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, இச்சையையும் கொடுத்திருக்கான், ஆத்திரத்தையும் கொடுத்திருக்கான். இந்த இச்சை ஆத்திரத்தின் காரணமாக கொலை செய்யலாம், பகைமையுடன் வாழலாம், விஷமத்தனம் பண்ணலாம், இப்படியான ஒரு நிலைமைகள் வர வாய்ப்பு இருக்கக்கூடிய குணங்கள் கொண்ட ஒரு மனுஷன் எப்படி அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹுவை இபாதத்து செய்வான் என்று அவங்களுக்கு கேள்வி. ஆனா அல்லாஹுடைய திட்டம் என்ன, மனுஷனுக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயங்களை கொடுத்திருக்கிறான். ஒன்னு அவனுடைய நஃப்சு என்று சொல்லப்படக்கூடிய உணர்வுகள், இன்னொன்னு அல்லாஹுனுக்கு கொடுத்திருக்கான் அறிவு. உணர்வுகள் மேலோங்கி தவறுகள் செய்தால் அவன் கேடுகட்டவனாக ஆயிருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மலாயக்கத்துமார்கள் அல்லாஹ்ட கேக்குறாங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்ன, அறிவு. அந்த அறிவின் மூலமாக அந்த மனிதன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும், தன் சிந்தனைகளை சரிபடுத்திக் கொள்ள முடியும், தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அல்லாஹ் இந்த மனுஷனுக்கு வச்சிட்டு தான் இந்த முடிவை எடுக்கிறான். ஜின்கள் மாதிரி இல்ல, இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான்னா, மனிதன் தவறுகள் உணர்வின் காரணமாக செய்யறான், ஆத்திரத்துல தப்பு பண்ணிடுறான், பாசத்துல தப்பு பண்ணிடுறான், ஒருத்தவங்க மேல இருக்கக்கூடிய மதிப்புனால அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது என்ற ரீதியில அவர்கள் சொல்லக்கூடிய தவறுகளையும் செய்து மாட்டிக்கொள்கிறான். உணர்வுகளின் காரணமாக தவறுகள் செய்கின்றான். ஆனா அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவை வைத்து அந்த மனிதன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும் என்பதுதான் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு நியமத், அருட்கொடை. எப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் தப்பு செய்யறான், தவறாக வாழ்கிறான், அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய அறிவு அவனை சரிப்படுத்தும், அவனுடைய அறிவு அவனுடைய சரியான வாழ்க்கையில கொண்டு போகும். இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த மனுஷனுக்கு வச்சனாலதான் இந்த மாதிரி ஹலீஃபாவாக மனிதனை ஆக்குகின்றேன் என்று அல்லாஹ் ஆக்குகிறான். இத வந்து மலாயக்கத்துமார்களுக்கு சொல்றான். இந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலு. ஆனா சுருக்கமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறங்க, இன்னி அலமு மாலா தாலமுன், உங்களுக்கு தெரியாத எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க ஒரு சந்தேகத்தை கேக்குறிய, ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயத்துலதான் அதுக்கான பதில் இருக்கு, அதனால நான் சொல்லிட்டேன், கேட்டுட்டு போயிருங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்கள் உடனேயே கேட்டுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் என்ன பதில் சொல்றான், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால நீங்க அமைதியா இருந்துக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி வெளிப்படையில நியாயமாக இருந்தாலும் என்னுடைய திட்டம் என்ன? இந்த மனிதனுக்கு உணர்வுகளை கொடுத்து தவறுகள் செய்வான் என்று அவன் இருந்தாலும் நான் அறிவையும் கொடுத்திருக்கின்றேன். அந்த அறிவின் காரணமாக அந்த மனிதன் தன் வாழ்க்கையை சரி செய்து கொள்வான். அந்த அறிவின் காரணமாக அந்த மனிதன் இறைநேசனாகுவான். அந்த அறிவின் காரணமாக அவன் மார்க்க அறிஞனாகுவான். அந்த அறிவின் காரணமாக அவன் தன் வாழ்க்கையிலே சிறந்த செயல்களை செய்வான், மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வான், சிறந்த தர்மவாளனாக வாழ்வான், சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வான். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய திட்டம். ஷைத்தான் எதிர்த்து பேசுறான், அல்லாஹ் அவனை சாபமிடுகின்றான். மலாய்க்கத்துமார்கள் சந்தேகம் கேட்கிறார்கள். சந்தேகத்தை முழுமையாக கூட அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை சொல்லவில்லை. அதற்கான விளக்கத்தை அல்லாஹ் பாதி சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கின்றான், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க, நான் சொன்னதை கேட்டுட்டு போங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு இருக்கு நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு அத சரி அப்படின்னு ஏத்துக்கிறது, இன்னொன்னு ஒண்ணு இருக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மூமின் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்னன்னா, இந்த மலாய்க்கத்துமார்கள்ட்ட இருந்த பண்பு தான் என்ன, சமியானா வஅதானா. அல்லாஹ் சொல்லிட்டான், நமக்கு ஒண்ணு தெரியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் தான் படைக்க போறான் என்று அல்லாஹ் சொல்லியவுடன் அந்த மலாய்க்கத்துமார்கள் உடனே அதை ஏத்துக்கிட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மலாய்க்கத்துமார்கள் உடனே அல்லாஹ் தாலாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. யா அல்லாஹ், நாங்க தெரியாம கேட்டுட்டோம், எங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நாங்க கேட்டோம், இருந்தாலும் இந்த சந்தேகம் கேட்பது கூட உன்னுடைய கண்ணியத்திற்கு எதிரானது, அதனால எங்களை மன்னிச்சிருயா அல்லாஹ் என்பதாக அந்த இடத்திலேயே அவர்கள் தௌபா செய்கிறார்கள். ஷைத்தான் என்ன செய்யறான், எதிர்கேள்வி கேட்கறான், சொல்ல சொல்ல இன்னும் அவன் வீம்பாக நடக்கிறான். மலாய்க்கத்துமார்கள் என்ன செய்யறாங்க, இவர்களும் கேள்வி கேட்டார்கள், ஆனால் அதற்கு அல்லாஹ் பாதி பதில சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொன்னா, உங்களுக்கு எல்லாம் புரியாது, நீங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு சொன்னா, உடனே மலாய்க்கத்துமார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த மலாய்க்கத்துமார்களுடைய பண்பு தான் நமக்கு வரணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஏன் என்ற கேள்வி வர்றதுக்கு பதிலாக, அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான். அதனாலதான் பெருமானார் சொல்வார்கள், ரலீது பில்லாஹி ரப்பன், அல்லாஹுவை என்னுடைய இறைவனாக முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டேன். அவன் என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். என் வாழ்க்கையில எனக்கு சிரமமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எனக்கு விருப்பமானதாக இருந்தாலும் சரி, எனக்கு நான் விரும்பாத ஒன்றாக இருந்தாலும் சரி, ரலீது பில்லாஹி ரப்பன், அல்லாஹுவையே இறைவனை, என்னுடைய விஷயத்திலே எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய இறைவனாக ரப்பாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தை நபி அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது. நாமும் அதை சொல்ல வேண்டும். அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது போன்ற சில விஷயங்கள் நம் வாழ்க்கையிலே தவறாக நடக்கும் பொழுது, பிடிக்காதது நடக்கும் பொழுது, அல்லது விளங்காத ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, நாம் செய்ய வேண்டியது என்றால், அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் நமக்கு நல்லதான் செய்வான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு ஒரு விஷயத்த சொன்ன மலக்குமார்கள்ட்ட, மலக்குமார்களே, நீங்கள் என்ன துதிப்பதாகவும் என் தூய்மையை வெளிப்படுத்துவதாகவும் சொல்கிறீர்கள், அதுவெல்லாம் சரிதான், ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதனால் உங்களுக்கு என்ன பயன்? நம்ம ஒரு இபாதத்தை செய்யறோம், அந்த இபாதத்தை செய்யறதோட முக்கியம் என்னன்னு சொன்னா, அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறது. நம்ம அல்லாஹுவை புகழ்கிறோம், அதை விட முக்கியம் என்னன்னா, அந்த புகழை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது. நாம ஒரு தர்மம் செய்யறோம், அந்த தர்மம் அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அதை ஏத்துக்கிறது. இப்ப அல்லாஹ் கேக்குறான், நீங்க செய்யற இந்த நிறைய இபாதத் செய்யறேன்னு சொல்றீங்களே, சஜ்தா செய்யறோம், நாங்க உன்னை புகழ்கிறோம், இது போதாதா யா அல்லாஹ், இதுல வேற இந்த மனுஷனை வேற படைக்க போறியான்னு கேக்குறீங்களே, நீங்க செய்யற இபாதத்தை நான் ஏத்துக்கலன்னு என்ன செய்வீங்க? அவர்கள் செய்யக்கூடிய சிறிய நல்லமல்களையும் என்னுடைய அருளால் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அல்லாஹ் கேக்குறான், அந்த மனிதன் தவறுகள் செய்தாலும் அவன் குறைவாக என்னை துதிக்கின்றான் என்றால், அந்த துதிப்பை நான் ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வீர்கள்? என்னுடைய பேரருள் அவர்களின் பாவங்களை அழித்து விட்டால், அவர்களின் பாவங்களால் அவர்களுக்கு என்ன தீமை நடக்கப் போகிறது? ஒரு தப்பு பண்ணிடுற மனுஷன், பாவம் பண்ணிடுற மனுஷன், ஆனா அவன் அந்த தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டதோட நான் அவனை மன்னிச்சுட்டா, அவனுடைய தவறுனால என்ன எதிர்மறை விளைவுகள் நடக்க போகுது? கண்டிப்பா எதுவும் நடக்க போறது கிடையாது. அவர்களுடைய தீய தன்மைகளை நல்ல தன்மைகளாக நான் மாற்றிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அவனுக்கு தவறு செய்யத்தான் தோணுகிறது, வழி தவறி செல்லக்கூடிய அவர்களுடைய பண்பிற்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய அறிவின் காரணமாக அவர்கள் வழி தவறுவதை விட்டும் நேர்வழியிலே சென்றார்கள் என்றால், என் அருளின் காரணமாக அவர்கள் நேர்வழியிலே சென்றார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதாக வெல்லாம் அல்லாஹ் அந்த மலாய்க்கத்துமார்களுக்கு விளக்கம் சொல்கின்றான். மலாய்க்கத்துமார்கள் இதை கேட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், நாங்க தெரியாம உன்ட்ட கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளக்க பேசிக்கிறாங்க. இறைவன் தான் நாடியபடி எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அவன் எந்த இனத்தை படைத்தாலும் அவர்கள் நம்மை விட மேலானவர்களாக இருக்க மாட்டார்கள். என்ன சொல்லிக்கிறாங்க அவங்களுக்குள்ளாக்க, அல்லாஹ் எந்த படைப்பை படைச்சாலும் நம்மளை விட அவங்க சிறந்தவங்களா ஆக வாய்ப்பில்லை தானே, ஒருவேளை அவர்கள் நம்மை விட மேலானவர்களாக இருந்தாலும் பாதகம் இல்லைதான், நாம் அவர்களுக்கு முன்னால் படைக்கப்பட்டிருப்பதின் காரணமாக நாம் அவர்கள் காணாதவற்றை கண்டு அவர்களை விட அதிகம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். மலக்குமார்கள் அல்லாஹ் முன்னாடியே படைச்சு வானத்திலே இருக்கிறனால அல்லாஹுடைய வல்லமையை பாக்குறாங்க, முழு உலகத்தினுடைய எல்லா செய்திகளையும் பாக்குறாங்க. அதனால அவங்க அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய இபாதத்தும் இறை துதியும் அதிகமாக செய்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கு இது எதுவுமே தெரியாது, அதனால பெரிய பாதிப்பு கிடையாது என்பதாக.

0: அவனுடைய அறிவையும் அவனுடைய தகவல்களையும் அல்லாஹ் சுருக்கமா கொடுத்திருக்கிறான். ஆனா மலாயக்கத்துமார்களுக்கு இது எல்லாம் தெரியும், அதனால அவங்க இறை துதி செய்கிறார்கள். ஆனா இந்த மனுஷனுக்கு இது எல்லாமே தெரியாது. அப்படி தெரியாம இருந்தும் அல்லாஹுவை புகழ் பாடுகின்றான் என்றால், அல்லாஹ் இவ்வளவு படைச்சிருக்கிறான், ஒவ்வொரு இடத்துலயும் அவனுடைய ஆட்சி எவ்வளவு இருக்கு, அவனுடைய வல்லமை எவ்வளவு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. தெரியாம இருந்து கூட அல்லாஹுவை புகழ் பாடுகின்றான் என்றால் அதுதானே ரொம்ப பெருசு என்பதாக மலாயக்கத்துமார்கள் பேசிக் கொள்கிறார்கள். பிறகு அல்லாஹ் சொல்றான், வானவர்களே, நீங்க செஞ்ச தப்புக்கு தௌபாவாக அர்ஷுக்கு கீழே ஜிப்ரீலோட சேர்ந்து இரண்டு ரக்காத் தொழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எல்லா மலாயக்கத்துமார்களும் ஒன்று சேர்ந்துறாங்க. மலாயக்கத்துமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துறாங்க. எல்லா மலாயக்கத்துமார்களும் ஒன்று சேர்ந்து இரண்டு ரக்காத் தொழுகிறார்கள். வானலோகத்தில் நடக்கக்கூடிய முதலாவது தௌப நஃபில் இரண்டு ரக்காத் ஜமாத்தா நடக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துழு வைக்கிறாங்க, எல்லா மலக்குமார்களும் துழுறாங்க. ஆனா அசாசீல் இப்லீஸ் அந்த ஜமாத்துல சேரல, தனியா நிக்கிறான். நான் வர முடியாதுங்கிறான். இறைவன் சொன்னான், நீங்கள் கேட்டது தவறு, தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள். ஆனால் அசாசீல் நினைக்கிறான், இப்லீஸ் நினைக்கிறான், நான் கேட்டது தப்பு இல்ல, நான் கேட்கறது நியாயம்தான், நான் கண்டிப்பாக இந்த தொழுகையில சேர்ந்துக்க மாட்டேன் என்பதாக தொழுகையில சேரல. அல்லாஹ் அவன் மீது சாபத்தை இறக்குகின்றான். அந்த சம்பவங்களை அடுத்து நாம் பார்ப்போம். அதற்கு முன்பதாக அல்லாஹ் மண்ணிடத்திலே சொல்கின்றான், மண்ணே, நான் உன்னை கொண்டு ஒரு படைப்பை உண்டு பண்ண போகின்றேன் என்று அல்லாஹ் மண்ணிட்ட சொல்றான். அதை கேட்டு அந்த மண்ணுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. இந்த பூமியில அல்லாஹ் படைக்க போற படைப்பு இருக்கே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து அல்லாஹ் படைக்க போறான் என்பதோடு சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், அந்த படைப்புகள்ல சில பேரு என் பேச்ச கேட்டு நடப்பாங்க, சில பேரு என் பேச்ச கேட்காமே நடப்பாங்க. பேச்ச கேட்டு நடந்தவங்களை சொர்க்கத்துக்கு போக வைப்பேன், பேச்ச கேட்டு நடக்காதவங்களை நரகத்துக்கு போக வைப்பேன் அப்படின்னு சொன்னதோட அந்த மண்ணு கேட்டுச்சான், யா அல்லாஹ், நரகத்துக்கு போக போறவன என்னட்ட இருந்து படைக்க போறியா அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அல்லாஹ், ஆமா, உன்னிலிருந்துதான் அப்படிப்பட்ட படைப்பை படைக்க போகிறேன். அவர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள், தவறு செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். என் பேச்சை கேட்காமல் என்னை எதிர்த்து வாழக்கூடியவர்களை நான் நரகத்திலே அனுப்புவேன் என்பதாக அல்லாஹ் சொன்னதோட, அல்லாஹுவை எதிர்க்கக்கூடிய ஒருத்தனை என்னிடந்து படைக்க போறியா என்பதாக அந்த மண் அழுததாக வரலாற்றிலே பதிந்திருக்கின்றார்கள். ஆக அல்லாஹுவை நினைத்து அகிலமே பயப்படும் பொழுது, எல்லோருமே கதிகலங்கும் பொழுது, மனிதனாகிய நாம் நம் வாழ்வை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இறை பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த இறை பயம்தான் நம்மை காப்பாற்றும், மலாயக்கத்துமார்களை காப்பாற்றியது. ஆனால் அந்த இறை பயமும் இல்லாததின் காரணமாக இபிலீஸ் தூரமாக்கப்பட்டான். ஆக இந்த வரலாற்று நிகழ்ச்சியிலே வரக்கூடிய வாரங்களிலே இன்ஷா அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பை பற்றி பார்ப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த அனைத்து தகவல்களையும் நாம் அல்லாஹுவை வணங்குவதற்கும் அவனுக்கு அடிபணிவதற்கும் காரணமாக ஆக்கி வைப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இனிமையான பாடல்களோடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றார் த்ரேசா லசாரோ. பணத்தை சேமித்து பின்னாளில் செலவழிக்கலாம், ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து இதே இளமையோடு இதே ஆரோக்கியத்தோடு பின்னாட்களில் வாழ முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆக வாழும் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக அந்த இனிமையான தருணங்களையும் ரசித்து வாழ்வோம். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்களிடையே நுட்ப திறன் கல்வி டிபேட் மேம்படுத்த போக்குவரத்து அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும்

இடையிலான வியூக ஒத்துழைப்பு ராணுவ வீரர்களின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி விவரித்துள்ளார். இந்த முன்னெடுப்பு அவர்களின் சேவை காலத்திற்கு பிறகு நிலையான தொழில் தடத்தை கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது என்றார் அவர். கடந்த ஜூன் முதலாம் நாள் தொடங்கி நடைமுறைக்கு வந்துள்ள மேம்படுத்தப்பட்ட SKDS SKPS திட்டத்தின் கீழ் 8,862 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்து அர்மீசன் மொமன் அலி தெரிவித்துள்ளார். தற்பொழுது இச்சலுகை ஜீப் பிக்அப் ரக வாகனங்களுக்கு விரிவாக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். 2030 அதிக ஆற்றல் கொண்ட 200 சிறு நடுத்தர நிறுவனங்களை புர்சா மலேசியா பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படுவதற்கு உதவும் வகையில் அரசாங்கம் 50 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. PKS at பூர்சா திட்டத்தின் கீழ் பங்குச்சந்தையில் அந்நிறுவனங்கள் பட்டியலிடுவதற்கான வலுவான தடத்தை நோக்கமாக கொண்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். யுக்ரைனுக்கான தனது நிதியுதவிகளை அமெரிக்கா நிறுத்திய பின் ஐரோப்பிய நாடுகள் பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்கியுள்ளதாக ஜெர்மனியின் கீல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் கீவுக்கான ஐரோப்பிய ராணுவ உதவியில் 12% திருகூர்தி உற்பத்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என நிறுவனம் கூறியது. வடகிழக்கு நைஜீரியாவில் குண்டர் கும்பல் ஒன்று 7 மாணவர்களை கடத்தியுள்ளது. ஆயுதம் ஏந்தியிருந்த அவர்கள் புறநகர் பகுதியில் உள்ள கிராமங்களில் திடீரென புகுந்து அவர்களை கடத்திச் சென்றதாக காவல்துறையினர் கூறினர். கடத்தல்காரர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விளையாட்டு 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் பூப்பந்து தகுதிச் சுற்று. அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் 3 செட்களை கொண்ட 15 புள்ளிகள் புதிய முறை கூடுதல் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என நாட்டின் மகளிர் தொழில்முறை ஒற்றையர் விளையாட்டாளர் கோஜின்வே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நடப்பில் உள்ள 21 புள்ளிகள் முறைக்கு பதிலாக ஜனவரி 4 தொடங்கி இந்த புதிய முறையை பன்னாட்டு பூப்பந்து கூட்டமைப்பு அறிமுகப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இது மெமரி இஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். தட்ஸ் இட். ஏன்னா அன்னைக்கு நான் மைக்கிட்ட நிற்கும் போது நான் ஒரு 10 பாட்டு பாடினா ஜாஸ்தின்னு நினைச்சேன். So that moment is very important to me.
1: இசையாய் இன்றும் மலரும் குரல். ஆமாங்க, அந்த குரல், அந்த சிரிப்பு. பாடும் நிலா SPB. அவருடைய பிறந்த நாள் இன்று 80th ஆண்டு. அவர் இருந்திருந்தா நம்மோடு 80 அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நிறைய கானங்களை கொடுத்திருப்பார். இருந்தாலும் பரவாயில்லை, அவர் மண்ணில் இருந்து விண்ணில் சென்றாலும் பரவாயில்லைங்க, அங்கிருந்து இன்றென்றும் நம்ம இதயத்தில் வாசம் செய்யக்கூடிய பாடல்களை, வரிகளை கொடுத்திருக்கின்றார். இன்றைய தீரா இசை அவருடைய பிறந்த நாளை கொண்டாடு.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:39. கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:39.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலம்.
4: ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வாஸ் எனக்கு ஒரே ஒரு டேக் பாடினதுக்கு அப்புறம் ஓகே பண்ணிட்டார் மியூசிக் டைரக்டர். எனக்கு திருப்தியே இல்லை, இன்னும் பாடினா நம்ம நல்லா பாடிருப்பேனே அப்படின்னு எனக்கு ஒரு கோரிக்கை. அவங்க வந்து இல்லை, ஃபர்ஸ்ட் டேக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஓகே பண்ணிட்டாங்க. அது ஒரு சுபசூச்சகமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் அந்த பாட்டு கேட்கும்போது எல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 டேக் எடுத்திருந்தா நல்லா பாடுவேனே அப்படின்னு நினைக்கிறேன்.

மீரா இசையில் எஸ்பிபி பாடும் நிலா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, நீங்களும் பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யலாம், அழைக்கலாங்க. பாடலில் இடம்பெற்ற ஒரு பகுதி உங்களுக்காக காத்திருக்கின்றது. பாடலை கேட்கணும், பாடல் எந்த இடத்தில் நிற்கின்றதோ அங்கிருந்து நீங்க தொடர்ந்து பாடணும், அவ்வளவுதான்.

எனக்கு வந்து என் தொழில் வந்து எனக்கு கடவுள் மாதிரி தான், அது ரொம்ப சின்சியரா பண்றேன். நான் சின்ன மெசிடேட்டர் கொடுத்தாலும் அதுக்கு 175.75 கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன், அட்லீஸ்ட் ஒரு 60 வந்து நிக்கலாம்னு சொல்லி பாட்டு எப்படி இருந்தாலும் ஒத்துக்கினதுக்கு அப்புறம் ஐ ட்ரை டு டூ ஜஸ்டிஸ். ஆனா அதோட வாழ்க்கை என்ன கூட எனக்கு ரொம்ப இஷ்டம். மை லைஃப் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் டு மீ. இது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. வித்வுட் ஐஸ்கிரீம் இல்லாம நான் என்னால இருக்கவே முடியாது. நிறைய சொல்லி நிறைய செய்யுங்க, அதெல்லாம் எப்படி இருக்க முடியும், இதெல்லாம் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், மியூசிஷியன்ஸுக்கு தெரியும், பட் இது எல்லாருக்குமே எப்படி நடக்கும் முடியுமா அப்படின்னு அது தெரியாது எனக்கு. மேபி காட் என்ன ஒரு கொஞ்சம் தனியா சிருஷ்டி பண்ணிருக்காரு என்னன்னு தெரியல. லைஃப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அன்லெஸ் யூ என்ஜாய். நான் வந்து வித்வுட் ஐஸ் வாட்டர் ஐ கேன் நாட் லிவ் வித்வுட் ஐஸ் வாட்டர். ஐஸ் வாட்டர் இல்லாம என்னால் வாழவே முடியாது. சூடு தண்ணி இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. மஃப்ளர் சுத்திக்கிட்டு போறது ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஐ என்ஜாய் மை லைஃப்.

காதலை பாடலாக்கினால் அது எஸ்பிபியின் குரலாக ஒலிக்கும். சோகத்தை இசையாக்கினால் அது எஸ்பிபியின் உணர்வாக மாறும். தலைமுறைகள் மாறினாலும் இசையாய் என்றும் மலரும் அந்த குரலுக்கு

நினைவோடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம்.

0: சொல்.
1: எஸ்பிபியின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது தீரா இசை.
2: பொதுவாகவே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் ஒலிக்கும் பாடல்கள் நமக்கு மிகவும் பிரியமாக இருக்கும். இசை பெரியவர்களுக்கு தான் பிரியமானவர்களான்னு கேட்டீங்களா? கிடையாதுங்க, கவிஞர்களுக்குமே பிரியமானவர் தான் இவர். அதுவுமே கவி பேரரசு வைரமுத்து அவருடைய வரிகளுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா உணர்ந்து பாடணும். இத நாம சொல்றதை விட அவரே என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
3: பாலு பாடலில் ஒரு வரிக்கு காத்திரு பணிவிடும் மலர்வரம், உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். முதலிரவு முடிந்து விட்டது, முதலிரவுக்கு பிறகு விடுகிறது. அந்த விடிகாலை அபூர்வமானது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த விடிகாலையில் ஒரு ஆண் முகத்தை பெண்ணும் பெண் முகத்தை ஆணும் பார்க்கிற பாவனை வாழ்வில் ஒரு கணம் மட்டுமே வந்து போவது. அந்த பார்வை, அந்த ஸ்பரிசம், அந்த எள்ளல், அந்த துள்ளல், அந்த சில்மிஷம், இவைகளெல்லாம் தான் மரணத்தின் கடைசி சொட்டு வரைக்கும் மறக்க முடியாதது. காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் அதுக்கு பிறகு ரெண்டு பார் ஒரு கேப் இருக்கு, அதுல ஒரு சிரிப்பு சிரிப்பாரு பாருங்க. இந்த மனுஷன் என் வரிகளை புரிந்து அவர் பாடுகிறார் என்பதை அந்த சிரிப்பு எனக்கு உரை எழுதி விட்டு போகும்.

0: விஜயலட்சுமி, நீங்க பாட தயாரா?
1: பாட தயார்.
0: இன்று எஸ்பிபியின் பிறந்த நாள், அதனால அவருடைய குரல்ல ஒலித்த பாடல் தான், சரியா?
1: ரொம்ப உயிர் அவரு. அவர் பாட்டு இல்லாம நாங்க இல்ல.
0: ஆமா, அவர் பாட்டு இல்லாம நீங்க மட்டும் இல்ல, உலகமும் இல்ல, இசை பிரியர்களும் இல்ல. ஏங்க, தீரா இசை கூட இருக்காது. சரி, அவருடைய குரல்ல ஒலித்த ஒரு பாடல் நீங்க பாட தயாரா?
1: தயார்.
0: உங்களுக்கான பாடல்

0: வெப்பநமே அப்படிதான் வரும்
1: இல்லையே
0: செப்பநமே அப்படி வரும்.
1: நீங்க தூங்கலையா இன்னைக்கு? நல்லா தூங்கி எந்திரிச்சு சரியா பாடுதுல. சாந்தி நீங்க பாட தயாரா?

0: அப்பனமே.
1: அப்ப நீங்களும் இன்றைக்கு தூங்கலையா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இதற்கு முன்னதாக அழைத்தவங்களும் இப்படிதான் பாடுனாங்க, நீங்களும் இப்படிதான் பாடுறீங்க. எதிர்பார்த்தோம். சரி பரவாயில்ல, முயற்சி செய்திருக்கீங்க. என்ன வரி வரும்னு இதற்கு பிறகு கேளுங்க, சரியா?

அது என்னமோ உண்மைதான், உங்களுடைய மனலாம் ஒரு இடத்துல நிக்கல, அதனாலதான் எந்த வரியில தொடர்ந்து பாடணுமோ அத பாடல நீங்க பாட்டுக்கு பாடிட்டீங்க. இருந்த போதிலும் அழைத்து முயற்சி செய்ததவர்களுக்கெல்லாம் நன்றி, நன்றிங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01709712119.
1: கையில் நாட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கையில் தேங்காய் எண்ணெய். விநியோகம் ஸ்ரீஜெயா இம்பெக்ஸ், 3331672173.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: கேக்குதா?
1: கேட்கணுன்றதுக்காக தான் உங்க இதயத்துக்கு பக்கத்துல இருந்து தீரா இசையில் இந்த பாடல்கள் கானங்கள் அனைத்தும் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றன. இன்று பாடும் நிலா எஸ்பிபி அவருடைய பிறந்த நாள், மணிரத்னம் அவருடைய பிறந்த நாளும் கூட. அவருடைய பாடல்களையும் நம்ம சேர்ந்து கேட்கலாங்க. அதாவது பாடகர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பாடகர்களுக்கு இவங்களோட இந்த இணையோடு சேர்ந்து பாடும் போது பிரியம் அதிகம். அந்த மாதிரி எஸ்பிபியோட யார் இணைந்து பாடினாலும் அதுக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப எஸ்பிபி சித்ரா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஆனா பின்னாடி பாடகி சித்ரா இவங்க கிட்ட எஸ்பிபிக்கு பிடித்ததுதான் என்ன அவர் சொல்ல நாம கேக்கலாம்.
2: ஒரு 5 செகண்ட்ல நீங்க 20 கிலோ கம்மி பண்ணணும்னா கூட பண்ணிடுவாங்க வெயிட். ஆனா பாட்டுல சிரிமான்னு சொல்லுங்க, வெளியில சிரிக்காம இருங்க அப்படின்னு சொல்லுங்க, அது முடியாது. எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டுல சிரிக்க சொன்னா மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனை பாட்டு நாங்க 100 பாட்டு பாட்டிருக்கோம், அது எங்க சிரிக்க மட்டும் சொல்லாதீங்க சார், வேற ஏதாவது சொல்லுங்க பாடிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: செகண்ட் சரணத்துல என்ன என்ன லைன் அது சொல்லுமா? ஒரு பாடல் பாட வந்தவள்
4: உன் பாடலாகி,
3: உன் அங்க சிரிமா கொஞ்சம் சார், உன் பாடலாகினேன் அதுக்காக நாங்க பட்ட வேதனை. அவங்க சாதாரணமா இருக்கும்போது சிரிக்க வேண்டாம்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க எப்படியும் அவங்க எப்போ அப்படிதான் இருக்கணும். ஆனா அது கரெக்டான டைம்ல வந்து கரெக்டான அந்த சிரிப்பு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது.
1: ஆமா, மிக அழகானது இல்லையா? ஒரு பாடலை பாடியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு இசையும் அமைத்து உணர்வுகளையும் உயிர்ப்பித்தவர் தான் எஸ்பிபி. காதல், கவிதை, இசை இதெல்லாம் பல்லவியா கொடுத்தா

கவனிச்சிங்களா சித்ரா அவங்களுடைய சிரிப்பு? ஆமாங்க, சொந்தமா இசை அமைத்து எஸ்பிபி இசை அமைத்து அவரே பாடிய பாடல் தான் அது. வைரமுத்து வரிகளில் ஒரு பாடலை பாடியதோடு மட்டுமல்லாமல் நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை, இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. அவரு கிருத்தனையாக இருக்கும்போது நாம கூட பிரார்த்தனையாக இருக்கலாங்க. இதெல்லாம் தாண்டி அடுத்து நம்ம கேட்க போற இந்த பாடல் எப்போ கேட்டாலுமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். பரவாயில்ல, இன்று அவருடைய பிறந்த நாள், அவருடைய குரலை நாம கொண்டாடலாம் வாங்க.

பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: Linkums.
1: சட்டமும் நேர்மையும் தொடர்ந்து பேணப்பட ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். மலேசியா ஜப்பான் ஒத்துழைப்பு விரிவான புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MSCC-யின் புதிய தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தமது அனைத்து பொறுப்புகளையும் நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் சட்டங்கள் என்றும்

0: பேணப்படுவதை உறுதி செய்ய ஊழலை துடைத்தொழிப்பதற்கான அனைத்து முனைப்புகளையும் தொடர்ச்சியாகவும் பாரபட்சமின்றியும் மேற்கொள்ள வேண்டும் என அவர் நினைவுறுத்தியுள்ளார். இன்று தம்மை நேரில் வந்து சந்தித்த டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அமானிடம் மாமன்னர் இந்த அறிவுறுத்தல்களை முன்வைத்தார். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சர் செயல்முறையை மட்டும் பின்பற்றி இயங்கும் வழக்கத்திலிருந்து செயல் விளைவு பொறுப்புடைமை அடிப்படையிலான பணிமுறைக்கு மாற வேண்டும் என துணை பிரதமரும் அதன் அமைச்சருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹமது சஹீத் அமீடி வலியுறுத்தியுள்ளார். புறநகர் மக்களிடையே மாற்றத்தை கொண்டு வருவதில் அமைச்சின் கொள்கைகளும் திட்டங்களும் பயனுடையதாக இருப்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். மேலும் அமைச்சர் நிலையிலான சந்திப்புகளை மக்கள் அரசாங்கத்தின் ஆக்கத்திறனாக மதிப்பிடவில்லை, மாறாக அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் அரசாங்க கொள்கையும் நடவடிக்கையின் ஆக்கப்பூர்வ தன்மையையும் அதனை உறுதிப்படுத்துகின்றன என்றார் அவர். இவ்வேளை மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்களிடையே நுட்பத்திறன் கல்வி டிவேட்டை வலுப்படுத்த போக்குவரத்து அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் மேற்கொண்டுள்ள வியூக ஒத்துழைப்பு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என டத்துஸ்ரீ டாக்டர் அஹமது சஹீத் அமீடி விவரித்துள்ளார். இந்த முன்னெடுப்பு ராணுவ வீரர்கள் தங்களது சேவையை முடித்த பிறகு பொதுத்துறையிலும் தொழில்துறையிலும் மிகவும் தெளிவான தொழில் தடத்தை கொண்டிருப்பதை உறுதி செய்வதுடன் அதிக திறன் சார்ந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கும் என்றார் அவர். பொருளாதாரத்துறையில் போட்டித்தன்மையுடன் நிலைத்திருப்பதற்கான முயற்சி ஜப்பானுடன் ஒத்துழைக்க பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடீல் யூசுப் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நீர்வழி மேம்பாடு, ஆற்றல் திறன், பசுமை திட்டம், நீடித்த தொழில்துறை தீர்வு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தலாம். போட்டியில்லாமல் ஒத்துழைப்பின் அடிப்படையில் பேணப்படும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு இருவழி நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். திருமணமாகாமல் கருவுற்றிருக்கும் பதின்ம வயதினர் மீண்டும் பள்ளிக்கு திரும்பவும் எஸ்பிஎம் தேர்வில் அமரவும் தொடர்ந்து உதவி வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடி தெரிவித்துள்ளார். அவர்கள் கல்வியிலிருந்து விடுபடாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். ஆதரவு, பாதுகாப்பு, கல்வி ஆகிய அணுகுமுறைகளின் வழி பதின்ம வயதினர் திருமணமாகாமல் கருவுறும் சிக்கல் களையெடுக்கப்பட வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தாய்சே இருவரின் நலனும் காக்கப்பட இது வழிவகுக்கும் என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில் 2026 குவாலலம்பூர் பன்னாட்டு புத்தக கண்காட்சி PBKL-ஐ முன்னிட்டு கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடி புதிய நூலை வெளியிட்டுள்ளார். சிறாரிடையே வாசிக்கும் பழக்கத்தை வலுவூட்டுவதில் அமைச்சரின் கடப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கடுத்து வரும் PBKL கண்காட்சிகளில் சிறாரை இலக்கிட்ட புத்தக வெளியீட்டாளர்கள் அதிகம் பங்கேற்பர் என அவர் தமது எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளார். சிறாருக்கான புத்தகங்கள் வாசிப்புக்காக மட்டும் பயன்படுத்தப்படாமல் விழுமியங்களும் அன்பும் பரிவும் நிறைந்த சமூகத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்றார் அவர். மேம்படுத்தப்பட்ட இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு திட்டம் SKDS, இலக்கிடப்பட்ட பெட்ரோல் கட்டுப்பாட்டு திட்டம் SKPS ஆகியவற்றின் கீழ் இதுவரை 8,862 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசர் முகமத் அலி தெரிவித்துள்ளார். இம்மாதம் முதலாம் நாள் அது செயல்படுத்தப்பட்டது. June 1 to 3 வரையில் 8,524 டீசல் பிக்அப் ரக வாகனங்களும் 329 டீசல் ஜீப்புகளும் 9 பெட்ரோல் ஜீப்புகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தரை போக்குவரத்து துறைக்கான ஜீப் பிக்அப் ரக வாகனங்களுக்கும் SKDS SKPS தகுதி விரிவாக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் டத்து அர்மிசான் குறிப்பிட்டார். மலேசிய ஆயுதப்படையின் முன்னாள் பணியாளர்கள் உள்ளிட்ட ஓய்வு பெறவுள்ள பணியாளர்களுக்காக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தில் போக்குவரத்து அமைச்சும் தற்காப்பு அமைச்சும் முனைந்துள்ளன. இவ்விரு தரப்புக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் கீழ் முதற்கட்டமாக போக்குவரத்து துறையில் 3,208 வேலை வாய்ப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. துறைமுகங்கள், செயலணிவியல், பொது போக்குவரத்து, தரை போக்குவரத்து உள்ளிட்ட விநியோக தொடர் போன்ற துறைகள் இதில் அடங்கும். ராணுவத்தில் தங்களின் சேவை காலத்தை நிறைவு செய்த பின் அவர்களுக்கு கட்டமைக்கப்பட்ட நிலையான இரண்டாவது தொழிலை அமைத்து தரும் நோக்கத்தை இது கொண்டுள்ளது. 2030 புர்சா மலேசியா பங்கு சந்தையில் உயர் ஆற்றலுடைய 200 சிறு நடுத்தர நிறுவனங்கள் பட்டியலிடப்பட உதவுவதற்காக அரசாங்கம் PKS at Bursa திட்டத்தின் கீழ் 50 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. SME Corp மலேசியா நிறுவனத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் எதிர்காலத்தில் பங்கு சந்தையில் பட்டியலிடப்படுவதற்கு தயாராக இருக்கும் நிறுவனங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtm.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: இந்தோனேசியா ஜகார்த்தாவில் மக்கள் அடர்த்திமிக்க பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் 30 வீடுகள் தீக்கிரையாகின. இதனால் சுமார் 240 குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இரவில் ஏற்பட்ட தீ அதிகாலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அந்த தலைநகரின் வட்டார பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்தது. உயிருடற்பொருட்சேதம் குறித்த தகவல்கள் இன்னும் சேகரிக்கப்பட்டு வரும் நிலையில் தீ விபத்துக்கான காரணம் ஆராயப்படுகிறது. யுக்ரைனுக்கான தனது நிதியுதவிகளை அமெரிக்கா நிறுத்தியுள்ளதை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் $1 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்கியுள்ளதாக ஜெர்மனியின் கேல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் யுக்ரைனுக்கான ஐரோப்பிய ராணுவ உதவியில் 12 விழுக்காடு திருகூர்தி உற்பத்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என அந்நிறுவனம் கூறியுள்ளது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஐரோப்பிய நாடுகளால் ஒதுக்கப்பட்ட 12.33 பில்லியன் யூரோவில் 1.5 பில்லியன் யூரோ திருகூர்தி உற்பத்திக்காக ஒதுக்கப்பட்டது. இது 2025 வழங்கப்பட்ட 1.24 பில்லியன் யூரோவை விட அதிகமாகும். சண்டை நிறுத்த உடன்பாட்டை புதுப்பிக்க இணக்கம் கண்டுள்ள லெபனானும் இஸ்ரேலும் எல்லை வரையறையை உருவாக்க இணக்கம் கண்டுள்ளன. இந்த மண்டலம் லெபனான் ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மண்டலத்தில் அரசுசார ஆயுத குழுக்கள் எதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது என கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு நைஜீரியாவில் குண்டர் கும்பல் உறுப்பினர்கள் 7 மாணவர்களை கடத்தினர். ஆயுதம் ஏந்தியிருந்த அவர்கள் புறநகர் பகுதியில் உள்ள கிராமங்களில் திடீரென புகுந்து அவர்களை கடத்திச் சென்றதாக காவல்துறையினர் கூறினர். பிணை பணத்திற்காக அம்மாணவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என போலீஸ் கூறிய வேளை கடத்தல்காரர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வேளை நைஜீரியாவில் மாணவர்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் பெரிய நகரங்களில் ஆசிரியர்கள் அதிகமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விளையாட்டு 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் பூப்பந்து தகுதிச் சுற்று. அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் 3 செட்களை கொண்ட 15 புள்ளிகள் புதிய முறை கூடுதல் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என நாட்டின் மகளிர் தொழில்முறை ஒற்றையர் விளையாட்டாளர் கோஜின்வெய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடப்பிலுள்ள 21 புள்ளிகள் முறைக்கு பதிலாக ஜனவரி 4 தொடங்கி இந்த புதிய முறையை பன்னாட்டு பூப்பந்து கூட்டமைப்பு அறிமுகப்படுத்தும். தாமும் அந்த 15 புள்ளி முறையின் கீழ் விளையாடியதில்லை. இது சிறந்த விதியாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாக ஜின்வெய் கூறினார். சட்டமும் நேர்மையும் தொடர்ந்து பேணப்பட ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். மலேசியா ஜப்பான் ஒத்துழைப்பு விரிவான புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.
2: பெண்களே, உங்கள் சமையல் சிறக்க காரணம் என்ன?
3: லிங்கம்ஸ். அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: பலே லிங்கம்ஸ்.

குரலை பாடலாக்கினால் அது எஸ்பிபியின் குரலாக ஒலிக்கும். சோகத்தை இசையாக்கினால் அது எஸ்பிபியின் உணர்வாக மாறும். தலைமுறைகள் மாறினாலும் இசையாய் என்றும் மலரும் அந்த குரலுக்கு.

தீரா இசையில் இன்று எஸ்பிபி பாடும் நிலா அவருடைய குரலில் ஒழித்த பாடல்களோடு சேர்ந்து 80ஆம் 90ஆம் ஆண்டு கானங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. குறிப்பா இந்த மண்ணில் இந்த காதல் என்று இந்த பாடலை பதிவு செய்யும் போது நீண்ட வரியே ஒரே மூச்சல் பாடியதைக் கண்டு அந்த ஒளிப்பதிவு கூடம் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அங்க இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு அவ்வளோ வியந்தாங்களாம். ஆனா இந்த பாடலை பாடி முடிந்ததும் எஸ்பிபி என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன சொன்னாரா தெரியுங்களா, நான் வேணா இன்னொரு டேக் பண்ணட்டா அப்படின்னு கேட்டாராம். எல்லாருமே அப்படியே வியப்பா பண்ணாங்களாம், இதுவே இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு, அதுவுமே நம்முடைய எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவருக்கு வந்து திருப்தி அளிக்காம நான் வேணா இன்னொரு முறை பாடட்டுமான்னு கேட்டிருக்காரு. நீங்க சொல்லுங்க, இன்னொரு முறை பாடணுமா? கிடையாது, ஒரு முறை பாடினாலே தினம் தினம் அதை கேட்கணும் நமக்கு தோன்றது அல்லவா. குறிப்பா எஸ்பிபி அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அந்த நிலா, பாடும் நிலா, இளைய நிலா அப்படின்னு நிறைய நிலாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த வரிசையில் இடம் பிடித்திருக்கிறது இளைய நிலா. இந்த இளைய நிலா பாடலை அவர் முதன் முதலாக மேடையேறி பாடியதிலிருந்து அவருடைய வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் வரை ஏறிய மேடைகள் உள்ளத ஒரு தொகுப்பா அவருடைய ரசிகர் ஒருவர் தொகுத்திருக்கின்றார். வாங்க அதை கேட்கலாம். ஆனா பாருங்க, தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எஸ்பிபியின் குரல் எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றது அல்லது அதே போன்று இருக்கா அப்படின்றத நன்கு உன்னிப்பா கேட்டா மட்டும்தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும்.

0: அவருடைய அந்த குரல் அந்த காலம் கடந்து வரும்போது மாறுவதை நம்மால உணர முடிகின்றது. ஆனா அந்த கடைசி கட்ட வரும்போது மட்டும் இதயத்துல ஏதோ ஒரு ஓரத்துல இன்னும் இருந்திருக்கலாமே.
1: இளைய நிலா ஒழிகிறதே.

0: பொதுவா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்தாலும் யாராவது பாராட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறது சகஜம் தானே. ஆனா ஒருவேளை பாராட்டுல அங்கீகாரம் கிடைக்கலன்னா என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிரும் இல்லையா? நமக்கே இப்படி இருக்கு. பாடும் நிலா இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஜாம்பவான் இந்த இசை துறையில, இசைஞானி சொல்லவே வேணாங்க. ஆனா இந்த இசைஞானியை பாராட்டணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்க மாட்டாரா? ஆனா இசைஞானி என்ன செய்திருக்கிறாருன்னு அவரே சொல்ல வாங்க கேட்கலாம். இதற்கு பிறகு உங்களுக்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்கலன்னு இந்த ஒரு குரல் பதிவை கேட்டுட்ட பிறகு நீங்க வருத்தமே பட மாட்டீங்கன்னா பாத்துக்கங்க.
1: அவர் இவ்வளவு பாட்டு பாடிருக்காரு என்கிட்ட, நான் ஒரு பாட்டு கூட ரொம்ப நல்லா பாடிருக்கேன்னு நான் சொன்னதே கிடையாது. ஆனா ஒரே ஒரு பாட்டை வந்து ஒரு தெலுங்கு படத்துக்காக வந்து ஒரு கசல் மாதிரி நான் இஷ்டமா பாடிட்டேன். ஒரே ரன் த்ரூல வந்த ஃப்ரேஸ் வராம அப்படி பாடிக்கிட்டே போயிட்டு அதுக்கு பாட்டு எழுதி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம். இந்த ரெக்கார்ட் பண்றப்ப எனக்கு பாடல் சொல்லி கொடுக்கறதுக்கு முடியல, அவனை லிரிக்ஸ் எழுதிக்கிறது சொல்லிட்டு அப்புறம் வந்து கேசட்டை கையில கொடுத்து இதை அப்படி டிட்டோ காப்பி அடிச்சிரு அப்படின்னு சொல்லி அப்படி பாடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஆனா அந்த பாடல் வந்து அந்த படத்துல இடம்பெறல. அந்த பாடல் ஒண்ணு மட்டும் அது ரொம்ப அமேசிங். அவனை தவிர வேற யாரும் அந்த மாதிரி பாடியிருக்கவே முடியாது. அதை ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி நான் என்ன பாடியிருந்தேனோ அதை அப்படி பாடி கொடுத்தாரு. அன்னைக்குதான் வந்து மனசு தந்தினே ரொம்ப நல்லா பாடியிருக்கா, நீ படுபாவி உங்கள்கிட்ட இருந்து கேட்கறதுக்கு இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொன்னா.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01709972119.
1: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
2: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையிலிருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
1: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
2: நீ சொல்றது சரிதான்.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709972119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: நீங்கள் FM இளமை, புதுமை, இனிமை.
0: இசையில் வியாழக்கிழமைகளில் சட்ட விளக்கம் இடம்பெற்று வருகின்றது. வழக்கறிஞர் பிரேமா இணைந்திருக்கிறாங்க. வேலைக்கு போறதே சம்பளத்துக்கு தாங்க. ஆனா அந்த சம்பளத்துல ஏதேனும் ஒரு மனக்கசப்பு திருப்தியா இல்ல அப்படின்னா என்ன செய்யறது? சட்ட ரீதியா இதை எப்படி அணுகலான்றத சொல்றாங்க, வாங்க கேட்கலாம்.
5: ஒரு வேலை இடத்துல ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயி சேலரியில என்னென்ன கழிக்கப்படும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் இருக்கு. செக்ஷன் டோப்ளோ அத்தா கிரிஜ சிம்லாம்லா ஸ்லீம ப்ளோ லீம. இதன்படி ஒரு எம்ப்ளாயர் வந்து சம்பளத்தோட அதிகமாக தவறுதலாக கொடுத்திருந்தால் கழிக்கலாம். அப்புறம் இன்டெமினிட்டின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட தொகையை எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல எழுதியிருந்தாங்கன்னா அதை அவங்களால கழிக்க முடியும். அது போக டிபாசிட் பே பண்ணிருந்தாங்கன்னா வீடு வாங்குறதுக்கு, காடி வாங்குவது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா, டிபாசிட் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை கழிக்க முடியும். அது போக EPF, சொக்சோ, இன்சூரன்ஸ், PCB, டேக்ஸ் இதை கழிக்க முடியும். அந்த எம்ப்ளாயி வந்து அடிக்கடி வேலைக்கு வரமாட்டாரு, MC எடுக்கிறாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது, அப்புறம் அடிக்கடி வாஷ்ரூம் போறாரு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சேலரி கழிக்க கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் மட்டுமே எடுக்கப்படும். இவ்வாறான ஒரு சூழ்நிலையை யாராவது எதிர்நோக்குனாங்கன்னா ஜபத்தன் நக கர்ஜில போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்ன குறிப்பிட்ட ஆதாரங்கள் கையில் இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், சேலரி டிடக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ப்ரூஃப், பேங்க் ஸ்டேட்மெண்டோ, பே ஸ்லிப்போ, இல்ல கம்பெனி HR ல இருந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க, என்ன நோட்டீஸ்ல குறிப்பிட்டு இருக்கு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
4: வியாபாரம் செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்ற கனவுகளோடு நிறைய பேர் வியாபாரம் செய்து வராங்க. வாழ்க்கையில எப்படியாவது சாதிக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த துடிப்போடு வியாபாரம் செய்து வராங்க. அது போன்று தன்னுடைய அன்பு கடவுளோடு இணைந்து தளவாட பொருட்களை எல்லாம் விற்கும் ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டு வராங்க. லாவண்யா என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
5: வணக்கம், என் பெயர் லாவண்யா. எங்க பிசினஸ் பெயர் வந்துட்டு SLD ஃபர்னிச்சர். நானும் என் ஹஸ்பண்டும் கடந்த 17 இந்த பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார பஹாங்ல இருக்கு. அப்புறம் கேலியும் ஒரு கடை இருக்கு சுபாங்ல, USJல, ரிகோ ஹோம் ஃபர்னிச்சர் சொல்லிட்டு. நாங்க வந்துட்டு ஹோம் ஃபர்னிச்சர், another one is ஆபீஸ் ஃபர்னிச்சரும் விற்கிறோம். ஹோம் ஃபர்னிச்சர்னா யூஸ்வலி வந்துட்டு இந்த வீட்டுக்கு புதுசா வரவங்க வந்துட்டு எந்த மாதிரி வார்ட்ராப் வைக்கணும், எவ்வளவு பெருசு வைக்கணும், அப்ப நாங்க அலந்து ஒரு ஐடியாலாம் கொடுப்போம். அதே மாதிரி தான் ஆபீஸ் ஃபர்னிச்சரும், ஆபீஸ்க்கு போற முன்னுக்கு ஒரு மாதிரி அலந்துட்டு எல்லாமே உக்கோர் பண்ணிட்டு அப்புறம் டிராவிங் மாதிரி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐடியாஸ் கொட்டேஷன் இதெல்லாம் கொடுப்போம். இந்த 5-7 வந்துட்டு NU சென்ட்ரல்ல வந்துட்டு ப்ரொமோஷன் செய்கிறோம். மெத்திங், நல்ல நல்ல மெத்திங்க, நல்ல குவாலிட்டியான மெத்திங்க, அப்புறம் வார்ட்ராப் இதெல்லாம் எடுத்து வருவோம். நல்லா எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் சின்ன வயசுலேருந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம், நானும் என் ஃபேமிலி எல்லாருமே. ஏன்னா நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நல்ல நல்ல முந்தி படிக்கிற காலத்துலேயும் அப்படிதான் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல நல்ல தாட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க மின்னல் எஃப்எம். அதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மின்னல் எஃப்எம்.

0: அப்பா இந்த சிரிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நமக்கு தோணும். பல நேரங்களில் நம்முடைய இந்த வாழ்க்கையில பல தருணங்களை, குறிப்பா சோர்வா கொஞ்சம் சோகமா இருக்கிற நேரங்கள்லாம் நம்மை நாம தைரியப்படுத்திக்கிறதுக்கு, மகிழ்ச்சி படுத்துறதுக்கு எஸ்பிபி அவருடைய குரல் துணையா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது யாராலும் மறுக்க முடியாது. குறிப்பா இந்த காதலித்து கொண்டிருப்பவர்கள்ல, இந்த காதலியையோ காதலிய நினைத்து ஏக்கம் கொள்பவர்களுக்கு இந்த பாடல்னா ரொம்ப பெரியும். ஆனா இந்த பாடலை பாடிய இவருக்கு இந்த பாடல் எவ்வளவு பெரியும்னு கேட்கலாம்.
1: காதலன் தீபம் ஒன்று most popular, very romantic. அந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ஹீரோயின் வேற இன்டர்வியூ பண்ணாலும் சரி, மோஸ்ட் ரொமான்டிக் சாங் ஆஃப் யூ தான் காதலன் தீபம் ஒன்று தான் சொல்லுவாங்க. அவங்க அந்த படத்தில் நடிக்காம இருக்கலாம். தட் சீசன் காதலன் தீபம் ஒன்று வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர். இன்னைக்கு கூட அது ஸ்டேஜில் பண்ணும்போது, அது இல்லாம அது ஒரு 2-4 இருக்க சாங்குக்கு ஒரு 3-4 ஒரு ஆல் ஆப் கொண்டு வந்து அது அது அது பாட்டோட மெர்ச் பண்றது, அது அது ஆர்கெஸ்ட்ரேஷன் சம்திங் எக்ஸ்ட்ராடனரி. காதலின் தீபம் ஒன்று தன் 2-4 டெம்போ. ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா

காதலை பாடலாக்கினால் அது எஸ்பிபியின் குரலாக ஒலிக்கும். சோகத்தை இசையாக்கினால் அது எஸ்பிபியின் உணர்வாக மாறும். தலைமுறைகள் மாறினாலும் இசையாய் என்றும் மலரும் அந்த குரலுக்கு இன்று

0: சொல்.
1: ஆனா அவர் வாழ்ந்த காலத்தில் குறிப்பா வாழ்க்கைய பத்தி நம்ம எல்லாம் அவருடைய இசை பிரியர்கள் என்ன நினைக்கணும்னு ஒரு சில விஷயங்களை சிந்தனைகளை சொல்லியிருக்கிறாரு. அது இன்றைய நாள் அவருடைய பிறந்த நாள்ல அதை கேட்டா ஏற்புடையதா இருக்கவாங்க கேட்கலாம்.
2: பார்த்து பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, வாழ்றதுக்கு பணம் சொத்து இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. மனுஷன் வாழ்றதுக்கு முக்கியமானது பணமே கிடையாது தெரியுமா, உறவு. உறவு தான் முக்கியம். மனுஷனை மனுஷனோட கட்டி போடுறது வந்து உறவு. அந்த உறவு இல்லைன்னா கூட நம்ம உருவாக்கிக்கணும். அது பெரிய விஷயம் தெரியுமா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். வேளாண் நுட்ப திறன் கல்வி டிவேட். நாட்டின் வேளாண் உணவுத்துறை உணவு உத்தரவாதம் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கு ஆதரவாக மேம்படுத்தப்பட உள்ளது. இன்று நடைபெற்ற தேசிய டிவேட் மன்றத்தின் இவ்வாண்டுக்கான 2 கூட்டத்தில் இந்த விவகாரம் சிறப்பு கவனம் பெற்றதாக துணை பிரதமர் டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி தெரிவித்தார். உலகளாவிய விநியோக நெருக்கடி தொடர்பில் கண்டறியப்பட்ட 8 போலி தகவல்களுக்கு எதிராக மொத்தம் 200,000 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்பட்டதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோ நிங்சிங் தெரிவித்தார். ஹொர்முஸ் நீரிணை நிலவரம், எரிபொருள் விலை தொடர்பில் அந்த போலி கூற்றுகள் வெளியிடப்பட்டிருந்தன. மேலும் 5 வழக்குகள் மேற்கூடிய நடவடிக்கைக்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. காசா முனையின் ஏறக்குறைய 70 விழுக்காட்டு பகுதிக்கு தனது கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு இந்தோனேசியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நடவடிக்கை பன்னாட்டு சட்டங்களை மீறுவதுடன் அமைதி ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளையும் சீர்குலைப்பதாக இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ தெரிவித்தார். இது இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலின் தீர்வுக்கு அடிப்படையாக கொண்ட 2 தீர்வு கொள்கைக்கு முரணானது என்றார் அவர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது முன்னாள் சொந்த வழக்கறிஞரை நிரந்தர சட்டத்துறை தலைவராக நியமிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டத்துறை தலைவர் பாம் போண்டி பதவியில்

இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து டோட் பிளான்ச் இடைக்கால சட்டத்துறை தலைவராக பொறுப்பு வகிக்கிறார். வெள்ளை மாளிகையில் விருந்தினருடனான சந்திப்பின் போது டிரம்ப் இதனை வெளிப்படுத்தினார். விளையாட்டு. மலேசிய கார்பந்து சங்கம் FAM மீண்டும் ஹரிமோ மலாயாவை நிர்வகிக்க வேண்டுமென ஆசிய கார்பந்து கூட்டமைப்பு AFC பரிந்துரைத்துள்ளது. FAM-இன் தணிக்கை அறிக்கையில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக AFC பொதுச் செயலாளர் டத்துசிரே வின்சோர் பான்ஜால் தெரிவித்தார். தெளிவான நிர்வாக அமைப்பில் உள்நாட்டு செயற்குழுவின் கீழ் ஹரிமோ மலாயா நிர்வகிக்கப்பட இவ்வாறு பரிந்துரைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

வியாழக்கிழமைகளில் நம் சமுதாயத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் பலரது மௌனத்தை கலைத்து அவர்களுடைய குரலாய் தீரா இசை இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம கேட்க போகின்ற இந்த குரலானது நமக்கு நிச்சயம் தெரியும், நம்மில் பலர் இந்த கல்வி நிலையத்துல படிச்சிருப்போங்க. அதாவது நமக்கு கல்வி மட்டுமே வந்து மிகப்பெரிய சக்தியாக அமைகின்றது. அந்த கல்வி நிலையத்தின் ஒரு குரலை தான் இந்த பாடலுக்கு பிறகு நாம கேட்க போகின்றோம்.

0: ஆமாங்க, SNC அப்படின்னு சொல்லும் போது அது வெறும் கல்வி நிறுவனம் மட்டும் கிடையாது, மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு மாற்று மையமாகவே திகழ்ந்து வருகின்றது. கல்வி, ஆன்மீகம், ஒழுக்கம் மற்றும் உணர்ச்சி மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை உருவாக்கும் தனித்துவமான அணுகுமுறையை கடைபிடித்து வரும் ஒரு கல்வி நிலையம். இதன் மூலம் பல பட்டதாரிகள் உருவாகி இருக்கின்றனர். கல்வியை தாண்டி நல்ல குணநலன்கள், நேர்மறை சிந்தனைகள், தலைமைத்துவ திறன், தன்னம்பிக்கை மற்றும் குடும்ப மதிப்புகள் இவை எல்லாமே கலந்து இருக்கின்றன. அந்த குரல்களுக்கு பின்னணியில் தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜாவுக்கு பிறகு தற்போது சுரீன்கந்தா இருக்கின்றார். அவர்தான் இன்றைய தீராயிசையில் நம்மோடு இணைகின்றார். இப்போ எங்களுக்கு தெரிந்த சுரேன் நல்ல ஒரு பேச்சாளர், கல்விமான், நல்ல நிலையில இருந்து கல்வி திட்டத்தின் வாயிலாக நிறைய பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டிருக்கீங்க நம் சமுதாயத்துல, மலேசிய திருநாட்டுல. அதுவும் நீங்க பேசும் போது உங்களுடைய அந்த பேச்சாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய குரல் வளம், இது எல்லாமே ஏதோ ஒரு புள்ளியில இருந்து தான் தொடங்கி இருக்கும். சின்ன வயசுல இருந்து நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? இப்போ உங்க சின்ன வயது காலகட்டத்துக்கு தான் போக போறோம். உங்களுக்கு வயது 3, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
1: 3 வயசுல நான் பேசுவேனா பேச மாட்டேன்னு ஒரு சந்தேகத்துல அம்மா வந்து டாக்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவ ஏன் பேச மாட்டான்னு கேட்டாங்க. அப்ப பேசாதவனா கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள வந்து சின்ன வயசுல வந்து ஒரு தன்னம்பிக்கை குறைவா இருந்துச்சுங்க, ஒரு பயம். நல்லா படிப்பேன், நல்ல ரிசல்ட் எடுப்பேன், ஆனா மனசுக்குள்ள ஒரு எப்பொழுதுமே அந்த ஒரு சின்ன லோ கான்பிடன்ஸ் சொல்லுவாங்களே அது இருந்துச்சுங்க. பிள்ளை வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்குன்னா முக்கியமான விஷயம் வந்து குடும்பம். எங்க அப்பா வந்து எங்களுக்கு கட்டுலுங்க கத்து கொடுத்தாரு, அம்மா வந்து இறை நம்பிக்கையும் பாசமும் கொடுத்தாங்க, அதுதான் நாங்க எங்களை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்துச்சு.
0: பாருங்க, இதுதான் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்றது. 3 வயதுல உங்களை பேச வைக்கிறதுக்காக மருத்துவரை நாடி அம்மா போனாங்க. ஆனா இன்று அம்மாவை பெருமைப்படக்கூடிய ஒரு மகனாக வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு, நம்ம நாட்டுல நிறைய மாணவர்களுடைய கனவுகள் பேசப்படணும்னு உங்களுடைய குரலால தன்னம்பிக்கை வார்த்தைகளை விதித்துக் கொண்டுதான் வரீங்க. சுரேன், சொல்லுங்க, 3 வயதிலிருந்து இப்போ நாம போக போற காலகட்டம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய காலகட்டம். 14 வயது
1: என் வாழ்க்கையை மாத்தின ஒரு தருணம்.
0: நடந்தது என்ன?
1: 14 வயசா இருக்கும் போதுங்க ஸ்ரீமுருகன் சென்டரின் கல்வி விரதம் ஷாலாம்ல வச்சிருந்தாங்க. அங்கத்தான் என் வாழ்க்கை மாறப்போதுன்னு தெரியாம நான் போயிருந்தேன். அம்மா கூட்டி போயிருந்தாங்க. அங்கத்தாங்க முத வாட்டி இந்த மாமனிதனை சந்திச்சேன், டாக்டர் தம்பிராஜா. அவரு பேசும் பொழுதுங்க உங்க வாழ்க்கையை மாற்றம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொன்னாரு, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாரு, உனக்குள் ஒரு பெரிய சக்தி இருக்கு, ஆல் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல், நீயும் என்ன போல வரலான்னு சொன்னாருங்க. அந்த தருணத்துல இவர் என்ன சொல்றாரு, நானும் அவரும் சேமா இல்லையே, அவர் எப்படி ஒரு கிரேட் மேன், நம்மளால முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனா அவர் சொல்ற விஷயத்த வந்து கேட்க கேட்க நமக்குள்ளேயே பட்டி எழுப்புனமே இருந்துச்சுங்க. அந்த நிகழ்ச்சி முடிச்சு போகும்பொழுது அம்மாவை பாக்குறேன், அம்மா கண்ல இருந்து கண்ணீர் வருது. யாமான்னு கைய பிடிச்சு கேக்குறேன். அம்மா சொல்றாங்க, ஐயா அந்த மேடையில நிறைய பிள்ளைங்க ஏறினாங்களே, நிறைய பெற்றோர்கள் ஏறினாங்களே, ஒரு நாள் என்னையும் கூட்டிட்டு போவியான்னு கேட்டாங்க. ஸ்ட்ராங்கான பையங்க, நானு அழுவே மாட்டேன். ஆனா அன்னைக்கு அம்மா கண்ண பார்த்து என் கண்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அம்மா கைய புடிச்சு சொன்னம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, ஐ ப்ராமிஸ் யூ, நல்லா படிச்சு ஒரு நாள் உங்களை வந்து இந்த மேடையில கூட்டிட்டு வரணும் சொன்ன பாருங்க. படிச்சேங்க, SMC கைட் பண்ணிச்சு, SPM STPM புடிச்சு எனக்கு மலைய பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னும் மறக்க முடியாதுங்க. படிச்சு முடிஞ்சு வரும் பொழுது அந்த கிராஜுவேஷனுக்கு போகும் பொழுது 4000-5000 பேர் அந்த தேவான் தூண்கு சான்சல்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது என் பேரை கூப்பிட்டு நான் மேடை ஏறும் பொழுது 1000-கணக்கான பேர் கை தட்டுறாங்க. ஆனா அந்த பட்டத்தை வாங்கி நான் திரும்பி பார்த்தது எங்க அம்மாவை, அவங்களோட கை தட்டல் மட்டுமே என் காதல ஒழிச்சிச்சிங்க. அந்த தருணம் வாழ்க்கையில செஞ்ச ஒரு பெரிய ஒரு ஒரு சாதனை மாரிங்க. ஏன்னா எங்க அம்மா கண்ணுன்னு திருப்பியும் கண்ணீர் வந்துச்சு.

0: அம்மா, இந்த வார்த்தைக்கு நீங்க எப்படி அர்த்தம் கொடுப்பீங்க?
1: இன்னைக்கு சுரேன் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்மா அவ்வளவு அன்பு கொடுப்பாங்க. எல்லாம் வீட்டுல மாரி அம்மா தான். இனி என்ன தப்பு செஞ்சாலும் அம்மா, ஏ என் பையன் நல்ல பையமா அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்காக தாங்க இன்னைக்கு அந்த சுரனை தெரியாத ஒரு பக்தி இருக்குங்க. சின்ன வயசுல செஞ்ச சில சேட்டைகள் வளர்ந்து வரும் பொழுது யாருக்கு தப்பு செய்யல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த செஞ்ச தப்புக்கு கீழ் சில அறிகுறிகள் இருக்கும். மூக்கு ஒரு மூணு இடத்துல உடஞ்சிருக்கும், 68 தையல் இருக்குங்க என் மூஞ்சில. ஏன்னா கொஞ்சம் சேட்டை. ஆனா இந்த சேட்டைக்கெல்லாம் வேலி போட்டது அம்மாவின் அன்பு. அன்னைக்கு நான் சொன்னல அம்மா கண்ணில இருந்து கண்ணீரை பார்த்தோன்னு. அவங்களுக்காக தாங்க இன்னைக்கு செய்யற விஷயம் எல்லாமே. எந்த ஒரு வீட்டுல அப்பா அம்மா வந்து அந்த நம்பிக்கை கொடுக்கறாங்களோ அந்த வீட்டுல அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அதாங்க அம்மா, எங்க அம்மா செல்வர் ரணிய டீக்கன். அம்மா நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, இத நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்க மாட்டேன். பட் அம்மா, யூ ஆர் மை வேர்ல்ட் அண்ட் ஐ லவ் யூ வெரி வெரி மச். ஐ வில் டூ எனி திங் ஃபார் யூ அண்ட் தட் இஸ் ஆல்சோ டு மை ஃபாதர், மை ஒய்ஃப், மை சில்ட்ரன், மை பிரதர். யூ ஆர் My world?
2: நான் சுரேனோட அம்மா பேசுறேன். சுரேனை பத்தி இப்ப எல்லாரும் அவ்வளவு பெருமையா பேசுறீங்க, அதை கேக்குறப்ப எனக்கு அவ்வளவு பூரிப்பா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப 3 வரைக்கும் அவருக்கு பேச்சே வரல. அப்புறம் அவரை கிளினிக் கொண்டு போனோம். கிளினிக்ல டாக்டர் சொன்னாரு வரும், கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கோயில் பிரேயர்ஸ் எல்லாம் செஞ்சோம். அப்புறம் நாளடைவில் அவர் பேச ஆரம்பிச்சாரு. பேசிட்டு அவரு இப்ப சமுதாயத்துல இப்ப அவரு SMC போனாரு. அவரு பேச்சு திறமைய கேட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி, ரணி சுரேனாது தமிழ் அப்படி பேசுறாரு நீங்க கேக்கலையா அப்படின்னு. தமிழ்ல பேசுறான்னு எனக்கே ஒரு கணம் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே சுரேன் தான் பேசுது. அதுக்கு பிறகுதான் நான் அவன் மோட்டிவேஷன் கோர்ஸ் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சேன். ஆனா சுரேன் வந்து தமிழ் படிக்காத பையன், அவன் வந்து இங்கிலீஷ் மீடியம். சோ இவ்வளவு தூரம் SMC தான் அவனை வந்து தூக்கி விட்டது வந்து SMC போய் நல்ல தமிழ கத்து நல்ல தமிழ் எழுதுவான். இப்ப ஒரு பேச்சாளரா இருக்கிறத கேக்குறப்ப சமாது ஐ சோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். சுரேன் நீ வந்து இப்ப எங்களுக்கு மட்டும் பிள்ளை இல்ல, இது நீ சமுதாயத்தோட பிள்ளை, உன் கடமையே நீ நல்லா செய்.
0: நிச்சயமா சுரேனுடைய ஒவ்வொரு மூச்சு காற்றலையும் நீங்க தான் கலந்திருக்கீங்க. அம்மா அம்மான்னு சொல்லிருக்காரு, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறோம். இப்போ இந்த நிகழ்ச்சி சுரேன் கேட்டுட்டு இருக்காரு, நீங்க பேசுவீங்கன்னு அவருக்கே தெரியாது. உங்களுடைய அன்பு மகனுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
2: சுரேன், நீ இந்த நிகழ்ச்சியை கேட்டு இருக்கிறேன்னு அம்மாவுக்கு தெரியும். உனக்கு எப்போதும் அப்பா அம்மா தம்பியோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கு. அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் இருக்கும்.
0: வாழ்க்கையில நம்ம எல்லாரும் சாதிக்கணும்னா பெத்தவங்களோட ஆசி இருந்தா மட்டும் போதும் அப்படின்றத அம்மா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. ஆசீர்வாதம் இருக்கு. அப்புறம் என்ன சுரேன், வேற என்ன வேணும் சொல்லுங்க? என்னுடைய மகன், ஆனா சமுதாயத்துக்காக நான் கொடுத்துட்டேன். இந்த சமுதாயம் இனி சுரேனை பாத்துக்கணும். அதே மாதிரி சுரேன், நீங்களும் இந்த சமுதாயத்துக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சொல்ல எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறோம்.
1: இன்னைக்கு நான் எப்போதும் இன்னொன்னு சொல்றேங்க, நம்ம சமுதாயம் சமுதாயம் சொல்றோம். இந்த சமுதாயம் வந்துங்க இந்த நாட்டுல ஒரு மலேசியனா நம்ம மாறணுங்க. இது நம்ம நாடுங்க, முத அதை நம்பணும். நாங்க நம்பணும், நம்ம நம்பினா இந்த நாட்டுக்கு உயிரை கொடுப்போம், சமுதாயத்துக்கு உயிரை கொடுப்போம். நாட்டு செழிப்பா இருந்தா சமுதாயம் சுபீட்சமா இருக்குங்க.
0: ஒரு மகனா நீங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்துட்டீங்க, அவங்கள பெருமைப்படுத்திட்டீங்க. ஆனா இப்போ நீங்க ஒரு அப்பாவா இருக்கீங்க. அப்பா அப்படின்னு சொல்லும் போது குழந்தைகள் வளரும் காலகட்டத்துல அவங்களுடைய பக்கத்துல இருக்கணும். ஆனா நீங்க சமுதாயத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க இல்லையா? நிச்சயமா சுரேன், உங்களுடைய பிள்ளைங்க அப்பா எங்க அப்பா வரமாட்டாரா அப்படின்ற ஏக்கங்களோட பல நாள் பல இரவுகள் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல.
1: நிறைய பேருக்கு தெரியாது, இல்ல நம்மளும் சொல்றது இல்லைங்க. ஏன் தெரியுங்களா, சிம்பத்திக்காக நம்ம வந்து போற ஆள் இல்லைங்க. ஆனா குடும்பம்னு வரும் பொழுது சில நேரத்துல வந்து இருட்டுல உட்காந்து காடி ஓட்டும் பொழுது நம்ம செய்யற விஷயம் ரைட்டா ராங்கான்னு யோசிச்சிருக்கேங்க. அது எப்ப தெரியுங்களா, வீட்டுக்கு போகும்பொழுது மனைவி அவங்க புரிஞ்சுக்குவாங்க கௌசல்யா. பிள்ளை எனக்கு ஒரு இன்னும் ஞாபகம் இருக்கு, முத பிள்ளை வந்து பெண் பிள்ளை சுஜீரா, எப்போது ரொம்ப க்ளோஸ் விளையாட பாக்க அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ற தருணம் ரொம்ப குறவா இருந்துச்சுங்க. எப்போது போன தூக்குவேன், அது வந்து ரொம்ப க்ளோஸ், எப்போதும் ஸ்டோரி டெல்லிங் செய்வேன். ஆனா சமத்துல வீட்டுக்கு போறப்ப தூங்கிரும், தூங்க இருக்கிற பிள்ளைகிட்ட ஸ்டோரி படிப்பேங்க. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருந்துச்சு. நிறைய தரம் அந்த பிள்ளை கேட்கும், அப்பா இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெளியே போறோமா, அப்பா இன்னைக்கு வந்து வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க வரலையா? ஏன்னா அம்மா தான் கூட்டிட்டு போவாங்க. போற இடத்துல வந்து அப்பா வரலையா, அப்பா வரலையா, அப்பா வரலையான்னு கேட்பாங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு, தூக்கிட்டு இருக்கிற பிள்ளை ஒரு நாள் வந்து தூக்குறேன், அந்த பிள்ளை பெரிய பிள்ளையர் ஆயிடுச்சுங்க. So you can feel that girl realize that she's a big girl. திடீர்னு இத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சே, we have missed being a good father. ஒரு ஒரு தாட் வந்துச்சுங்க. அந்த பிள்ளை வந்து எஸ்எம்சி ஃபங்க்ஷனுக்குலாம் வரும். வரும் பொழுதெல்லாம் அங்க பார்க்கும் பொழுது ஒரு நாள் சொன்னிச்சு, அப்பா ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் சொன்னிச்சு. So that is a time when I felt that good that my wife has taught her well and children understood that namba seira vishayam adu manasula irukunga veliye seiruvoma namba sonda kudumbathukku namba vande nalla appava irundhukkom manasam thila sandhigam varum.

0: பையன் வந்து கொஞ்சம் சுட்டிங்க சன்வீர் நல்லா கேட்பான் ஒவ்வொரு தடவையும் கேட்கும் பொழுதுங்க நம்மளால கமிட் பண்ண முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை வந்து குடும்பம் நல்லா இருக்குன்னு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம், அதுக்கு மேல நம்ம செய்யற அந்த விஷயம் ஒரு குடும்பம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எசன்சியில வரும் பொழுது அந்த குடும்பம் ஜெயிக்கும் பொழுது ஒரு மாணவன் ஜெயிக்கும் பொழுது ஒரு மாணவி ஜெயிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் வருதுல அது வந்து இதா ஐ மீன் பேலன்ஸ் பண்ணிடுவோங்க. அண்ட் தட்ஸ் வை வி கேன் கண்டினியூ அண்ட் கோயிங் பேக் அகெயின் திருப்பி திரும்ப சொல்றோம் இன்னைக்கு மாணவன் மாணவியும் சொல்றோம்ல ஸ்ரீமுருகன் சென்ற மாணவியை வந்து நாங்க மாணவன் மாணவி சொல்றது இல்லைங்க தலைவா தலைவி. ஒவ்வொரு மாணவனும் ஒரு தலைவர் ஒரு தலைவி. தலைவனை வெளியே போய் தராதீங்க, உனக்குள் அந்த தலைவன் இருக்கான், உனக்குள் அந்த தலைவி இருக்கு. அந்த தலைவன் நீ தட்டி எழுப்புனா நீ வாழ்க்கையில ஜெயிப்பா, அந்த தலைவி நீ தட்டி எழுப்புனா நீ வாழ்க்கையில ஜெயிப்பா. ஸ்ரீமுருகன் சென்டர் பெண் சக்தி பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் அஸ்தி வரும் மாணவர்கள் பெற்றோர்கள் குடும்பம் சமுதாயம். இந்த நாட்டுல தன்னம்பிக்கையோட தன்மானத்தோட கம்பீரமா இந்தியர்கள் வாழ்வாங்க. நிறைய பேருக்கு தெரியாது இல்ல நம்மளும் சொல்றது இல்லைங்க, ஏன் தெரியுங்களா, சிம்பத்திக்காக நம்ம வந்து போற ஆள் இல்லைங்க. ஆனா குடும்பம்னு வரும் பொழுது சில நேரத்துல வந்து இருட்டுல உட்காந்து காடி ஓட்டும் பொழுது நம்ம செய்யற விஷயம் ரைட்டா ராங்கானு யோசிச்சிருக்கேங்க. அது எப்ப தெரியுங்களா, வீட்டுக்கு போகும்பொழுது மனைவி அவங்க புரிஞ்சுக்குவாங்க கௌசல்யா. பிள்ளை எனக்கு ஒரு இன்னும் ஞாபகம் இருக்கு, முத பிள்ளை வந்து பெண் பிள்ளை சுஜீரா, எப்போது ரொம்ப க்ளோஸ் விளையாடுவாங்க அப்பா அப்பா பாப்பான்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ற தருணம் ரொம்ப குறவா இருந்துச்சுங்க. எப்போது போன தூக்குவேன், அது வந்து ரொம்ப க்ளோஸ், எப்போதும் ஸ்டோரி டெலிங் செய்வேன். ஆனா சந்தில வீட்டுக்கு போறப்ப தூங்கிரும், தூங்கி இருக்கிற பிள்ளைகிட்ட ஸ்டோரி படிப்பேங்க.
1: ஒரு மாணவன் சாதிக்கணும்னா அவனுக்கு பலமா அவனுடைய குடும்பம் இருக்க வேண்டும். அதை நன்கு உணர்ந்துதான் உங்களுடைய இந்த கல்வி நிலையத்துல மாணவர்களோடு சேர்த்து பெற்றோர்களும் அந்த கல்விக்காக தியாகங்கள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இந்த கல்வி நிலையத்தின் மகத்துவம் தான் என்ன?
0: ஸ்ரீமுருகன் சென்டரோட மகத்துவத்தை பாத்தீங்கன்னா எல்லோரும் சமம்னு வாங்க, ரெண்டாவது எல்லோருக்கும் சம அறிவு ஆற்றல் உண்டுன்னு சொல்லுவாங்க, மூணாவது கல்வியில ஜெயிக்கிறதுக்கு கட்டோலங்கு முக்கியம், அந்த கட்டோலங்க சமயம் மூலியமா கொண்டு வருதுதான் சென்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஷன்மார்க் நெறிகள்னு சொல்லிட்டு ஜனவரி பிப்ரவரியில கல்வி புரட்சியில ஆரம்பிச்சு கல்வி யுத்தத்துல கொண்டு போய் கல்வி விரதத்துல வரும் பொழுதுங்க, அந்த கல்வி விரதம் யூனிக் நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் நம்ம கொண்டு வருவோம். உலகத்துல சமயத்துக்காக விரதம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, கல்விக்காக விரதம் எடுக்கிறோம் அந்த வீட்டுல கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. கல்வி விரதம்னா என்ன தெரியும், 7 மணிக்கு வீட்டுல விளக்கை ஏத்தி 7:05 பிள்ளைங்க சாப்பிட்டு 7:30 மணிக்குள்ள உட்காந்து படிக்கணுங்க. அந்த வீடு ஒரு கல்வி கோயிலா மாறணும். என்னங்க இது, எப்போதும் அம்மா 7:30 மணிக்கு 8 மணிக்கு வந்து டிவி பாத்துட்டு இருப்பாங்களா, இன்னைக்கு எனக்காக அவங்க டிவி பாக்கல, அப்பா வந்து ஹேண்ட்போன் பாத்துட்டு இருப்பாங்க, இல்ல வந்து கூட்டாளிட்ட வெளியே போயிட்டு இருப்பாங்க, இல்லையே அப்பா எனக்காக தியாகம் பண்ணி வீட்டுல உட்காந்து இருக்காங்களா, பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்க எப்ப இந்த அவேர்னஸ் வருதோ பெற்றோர்கள் எனக்காக தியாகம் பண்றாங்க, அங்க உட்காந்து படிக்கிற பிள்ளை பையன் போக்கஸா படிப்பான். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா, என் பிள்ளை படிக்குதுங்க நல்லா படிக்குது, ஆனா ரிசல்ட் வரும்பொழுது மட்டும் ரிசல்ட் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடல் மட்டும் தான் சமயத்துல அந்த பிள்ளைங்க வந்து டேபிள்ல கொண்டு போய் வைப்பாங்க. ஏன்னா வீட்டுல டிவி ஓடும், வெளியே இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல அவங்களுக்கு தனியான ரூம் இருக்கு, டேபிள் இருக்கு, நாங்க வெளியே தானே இருக்கணும். இட் டஸ் நாட் ஒர்க் தட் வே. அந்த குடும்பமா மாறதுதான் கல்வி விரதம். எப்ப சமய நம்பிக்கை இருக்கோ என்னால எதையும் சாதிக்க முடியும்னு தன்னம்பிக்கை வருதோ அதை மாணவர்கள் சிறப்பான மாணவர்கள் செய்வாங்க.
1: அதை எங்களால பார்க்க முடியுது. இந்த சமுதாயத்துல படித்த பட்டதாரிகள் நிறைய பேர் இந்த கல்வி நிலையத்திலிருந்து உருவாகி இருக்கிறாங்க, உருவாகி கொண்டிருக்கிறாங்க. சுரேன், கல்வி ஒரு அழியா சொத்து, அது எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த கல்வி திட்டத்தை வகுத்து கொண்டு வரீங்க. இதற்கிடையில் B40 வறுமையில் வாடும் குடும்பத்துல இருக்கின்ற மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பலமா ஒரு பாலமா நீங்க இருந்து வரீங்க?
0: ஸ்ரீமுருகன் சென்டருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமே முன்னாள் மாணவர்கள். இன்னைக்கு 1000 பேரு ஸ்ரீமுருகன் சென்டர்ல படிச்சு பட்டதாரி ஆயிருக்காங்க. அவங்க திருப்பியும் ஸ்ரீமுருகன் சென்டருக்கு வந்து அவங்களோட டைம் கொடுக்கறாங்க. சில பேர் டைம் இல்லாத பட்சத்துல தே ஈவன் கிவ் அஸ் டொனேஷன் டு சப்போர்ட் மத்த ஃபேமிலி. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த B40 இருக்காங்களா மாணவர்கள், திருப்பி ஒன்னு சொல்றாங்க, வறுமையினால எந்த பிள்ளைங்களும் கல்வியில பின்தங்க கூடாது, உங்களால அந்த டொனேஷன் கட்ட முடியலையா. இன்னைக்கு ஸ்ரீமுருகன் சென்டர்ல ஒரு தந்தை மனம்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. கல்வி அஃபோர்ட் பண்ணாத மாணவர்களுக்கு ஸ்ரீமுருகன் சென்டர்னால எந்த உதவி செய்ய முடியுமோ நம்ம சென்டர்ல அந்த உதவியை செய்யறோம். உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு பெற்றோர்களே கவலை வேண்டாம், தளராதீங்க. நாடு முழுவதும் ஸ்ரீமுருகன் சென்டர்கள் இருக்கு, அங்க போங்க. இந்த பிள்ளைங்களை கரசை வைக்கிறது தான் சென்டர். இது எப்படி நாங்க செய்யறோம்னா, எங்களுக்கு இன்னைக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் திருப்பி வந்து சேவை செய்யறாங்க. முகம் தெரியாதவர்கள் இன்னைக்கு அன்சங் ஹீரோன்னு வந்து என்ன கூப்பிட்டு இருக்கலாம், ஆனா உண்மையான ஹீரோங்க அவங்க முகம் தெரியாம இன்னைக்கு சமுதாயத்துக்காக வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க தான் இந்த உண்மையான ஹீரோங்க. நாங்க வந்து சும்மா அந்த வேலையை செய்யறோம், ஆனா எங்களுக்கு பின்னால அன்சங் ஹீரோ நிறைய இருக்காங்க. தெரேசா, நான் சொல்லணும் உங்ககிட்ட, இந்த நிகழ்ச்சினால நிறைய மாற்றங்கள் வரும். ஒரு புரட்சிகரமான இயக்கமா ஸ்ரீமுருகன் சென்டர் மட்டும் இல்லாம சமுதாயமே ஒன்னா சேருங்க. ஐ மஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, மின்னல் எஃப்எம்க்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாரி ஒரு நிகழ்ச்சியை செய்யும் பொழுது நீங்க பட்டி தொட்டி இருக்கிற ஒவ்வொரு இந்தியர்களோட உணர்ச்சியை வந்து தூண்றீங்க பாருங்க. சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், நம்ம தலையெழுத்த மாத்திரத்துக்கு நம்ம கையில தான் இருக்கு, நம்மால முடியும் சொல்றீங்களா, அது தாங்க வெற்றி, சமுதாயத்தின் வெற்றி. மின்னல் எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள்.
1: இந்த வாழ்க்கையில எவ்வளவு நல்லது நம்ம சமுதாயத்துக்கு, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யணும். அந்த ஒரு சமுதாய சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சிறிய முயற்சியாகத்தான் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் அன்சாங் ஹீரோ உங்களை போன்றோரின் மௌனத்தை கலைத்து அவர்களுடைய குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்க சொன்ன மாதிரிதான் சொல்றேன், நிறைய அன்சாங் ஹீரோ அதாவது நாயகர்கள் வந்து உண்மையிலேயே நிறைய விஷயம் செய்யறாங்க, சமுதாயத்துக்கு அவங்களுக்கு தெரியல, முகம் தெரியாது, பெயர் தெரியாது, ஆனா நல்லது நினைக்கிறாங்க இல்லையா. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்று இந்த மலேசியா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அன்சாங் ஹீரோவா உருவாகி இருக்கீங்க, மற்றவர்களையும் உருவாகி கொண்டிருக்கீங்க, அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ஹீரோவை நீங்க சொல்லியே ஆகணும்.
0: இன்னைக்கு சுரேன அன்சாங் ஹீரோவா கூப்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சுரேன் ஸ்ரீமுருகன் சென்டர் மூலமா நிறைய இளைஞர்கள், நிறைய மாணவர்கள், நிறைய பெற்றோர்களோட வாழ்க்கை மாறுதுன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க ஹீரோ இல்லைங்க, சாதாரண தொண்டர்கள். ஆனா நமக்குள் ஒரு ஹீரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வெளியே கொண்டு வந்தது ஒரு பெரிய ஹீரோங்க. அந்த ஹீரோ என் மகா குரு தன்ஸ்ரீ டத்து டாக்டர் எம் தம்பிராஜ். அவரை சந்திக்கிற பாக்கியம், அவரை பார்த்தாலே போதுங்க உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் பாருங்க. அவர் கைய பிடிச்ச அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் பாருங்க, அந்த சக்தி, இறைவன் கொடுத்த சக்தி அவரோட கரத்துல இருக்குங்க. அவர் வாழ்த்தும் பொழுது ஏன்னா அவ்வளவு தூய்மையான புனிதமான ஒரு அவுரா. போன ஆண்டு 23rd ஜூன் மாதம் அவர் காலம் மாய்ஞ்சிருக்கலாம், ஆனா அவரோட அவுரா இன்னும் பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருங்க அவருனால வாழ்க்கை மாறி இருக்கு, இன்னைக்கு அவருனால நல்லா இருக்காங்க. இன்னைக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் படித்த மாணவர்கள் 23 இருக்காங்க. இன்னைக்கு அவரு தாங்க இது முதல் முதலா சொன்னது, ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு பட்டதாரி உருவாகணும் சொன்னது தன்ஸ்ரீ தத்தோ டாக்டர் எம் தம்பிராஜ்.
1: உங்ககிட்ட இருந்து இன்று தன்னம்பிக்கையான வார்த்தைகளை நாங்க கேட்க முடியுது அப்படின்னா, அன்று அவர் உங்களை பார்த்து உங்க கைய பிடிச்சி உங்க மனசுல விதைத்த நம்பிக்கை தான். தன்ஸ்ரீ வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவருடைய குடும்ப உறுப்பினர்களை காட்டிலும் அவர் பக்கத்திலேயே அவர் கூட நிறைய நேரம் செலவிட்டவர்களை நீங்களும் ஒருத்தர். நிச்சயமா பல விஷயங்களை உங்களோட அவர் பகிர்ந்து கொண்டிருப்பாரு. குறிப்பா உங்ககிட்ட எப்படி பேசுவாரு, உரிமையா எப்படி பழகுவாரு?
0: டாக்டர் தம்பிராஜா என்ன கன்சோல் பண்றதா இருந்தாங்கன்னா என் பேரை வந்து ஒரு 3 சொல்லுவாருங்க, சுரேன். அந்த மாதிரி சொன்னாலே எனக்கு வந்து கண்டு கலங்கிருங்க. ஏன்னா ஒரு சமுதாயத்துல வந்து நம்மள வந்து ரொம்ப அன்பா பெற்றோர்களுக்கு மேல நம்பிக்கை வச்சு ஒரு சமுதாயத்துல வந்து உன்னால சாதிக்க முடியும்னு கைய பிடிச்சு சொல்வாருங்க. என் ஞாபகம் இருக்கு, எனக்கு ஒரு 24 இருக்குங்க, ஒரு முக்கியமான ஒரு ப்ரெசன்டேஷன். அந்த ப்ரெசன்டேஷனுக்கு நான் போய் செஞ்சு வரும் பொழுது ஃபெயில் பண்ணுங்க, ரொம்ப டவுனா இருக்கும் பொழுது கூப்பிட்டு சொன்னாரு, சுரேன் அவனுக்கு உன்னை பத்தி என்ன தெரியும் சுரேன், யூ ஆர் ஃபார் பெட்டர், திஸ் இஸ் நாட் அ ஃபெயிலியர், ஐ நோ, I am telling you, you are better. You go back. You do better. And you will fly higher. எனக்கு திடீர்னுங்க இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு நம்ம மேலே சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த ப்ரெசன்டேஷனை மறுபடியும் செஞ்சேன், ஃப்ளைங் காயலஸ். அதுலேருந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அடி வாங்கியிருக்கோங்க, பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம். ஆனால் எவ்வளோ அடி இடி மாரி விழுந்தாலும் இவர் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் சந்திக்கலாங்க, அது தாங்க அவரோட பெரிய சக்தி. இதை நான் பார்த்திருக்கேன் அவர்கிட்ட இருந்து. அவர் ஆல் ஈக்குவல் சொல்லும் பொழுதுங்க ஒரு சின்ன பிள்ளையா இருக்க, ஒரு 4 5 பிள்ளைகிட்ட இதே மாதிரி தாங்க பேசுவாரு, அவருக்கு வந்து சீனியாரிட்டி விஐபி அதெல்லாம் இல்லைங்க, எல்லாருமே சேம். அந்த தருணம் தாங்க இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து முடியாது முடியாதுன்னு சொல்றப்பெல்லாம் அவர் சொன்ன விஷயம் வரும், சுரேன் சுரேன் சுரேன்னு சொன்னா. இன்னைக்கு அவர் இல்ல, ஆனா அவரோட குரல் வந்து எனக்கு கேக்குங்க.

0: இது ஒரு பொதுவான கேள்வி, எல்லோரும் கேக்குற கேள்விதான். உங்ககிட்டயும் நாங்க கேக்குறோம், சமுதாய சேவை அப்படின்னு செய்யும் போது அவங்க சமுதாயத்துக்கு மாணவர்களுக்கு கல்விக்குன்னு உழைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 24 மணி நேரத்துல அவங்களுக்கான ஓய்வு கூட குறைவுதான். இதுல தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், அப்பா அம்மா, மனைவி, பிள்ளைகள், இவங்க கூட நேரத்தை செலவிடுறதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு நேரம் இருக்கா? உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய நீங்க எப்படிதான் வாழ்றீங்க?
1: ஸ்ரீமுருகன் சென்டர் தாங்க என்னோட குடும்பம். ஆனா அந்த குடும்பத்துக்கு என்ன தாரா கொடுத்தது அப்பா அம்மா, என் மனைவி, என் பிள்ளைங்க. இன்னைக்கு வாழ்க்கையில வந்து அவங்க கிட்ட நான் செலவு பண்ற நேரம் ரொம்ப ரொம்ப குறவுங்க. ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனாலதான் குடும்பம் நல்லா போயிட்டு இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது என்னோட பேஷன் என்னோட சமுதாயம்ங்க. ஏன்னா இந்த சமுதாயத்தின் வழிய பாத்துருக்கோங்க. ஒரு கதை சொல்றேங்க, இது ஒரு பஹாவுக்கு நான் ஒரு செமினாருக்கு போயிருந்தேன். பிள்ளைங்களாம் பேசி முடிச்சோனையும் ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இருந்தாலும் ஒரு 9 வயசு இருக்கும், வந்து என்ன ஸ்கூலுக்கு அனுப்பலன்னாங்க. பாருங்க, இந்த பிள்ளை எஸ்எம்சி பிள்ளை இல்லைங்க. யானு கேட்டா அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு வந்து ஐசி இல்ல, பிசி இல்ல. லாங் ஸ்டோரி ஷார்ட்ங்க, சமுதாயம் ஹெல்ப் பண்ணிச்சுங்க. அந்த பிள்ளைக்கு நாங்க கஷ்டப்பட்டு போராடி ஐசி பிசி எடுத்து கொடுத்து ஐசி எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்தது. அந்த முதல் நாள் அந்த பிள்ளை ஸ்கூல் போற காட்சியை நாங்க பார்த்த பிறகு ஒரு பிள்ளைய காப்பாத்துறன்னு சொல்றோம், அந்த பிள்ளையோட ஜெனரேஷனை வந்து இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. அந்த பிள்ளைக்கு அந்த அவ்வளவு ஒரு ஒரு ஆற்றல் இருந்துச்சு பாருங்க. அந்த வழி நிறைய இடத்துக்கு போகும்பொழுதுங்க இன்னமும் கஷ்டப்படுறாங்க. கல்வி இருந்தா இந்த பிள்ளைங்களை காப்பாத்தலாம். ரெண்டே விஷயம் தாங்க சொல்றேன். ஒன்னு, கல்வியில சிறந்த தேர்ச்சி மாணவர்கள் எடுக்கணும். ரெண்டாவது, சமுதாய ஒற்றுமை. ஒரு தாரக மந்திரமே வச்சிருக்கோங்க, ஒற்றுமை நம் பலம், முன்னேற்றம் நம் உரிமை. எப்ப சமுதாயம் ஒற்றுமையா இருக்காங்களோ இந்த சிறுபான்மை சமுதாயம் வந்து சக்தி வாய்ந்த சமுதாயங்க. சின்னதா இருக்கும் நினைச்சிடாதீங்க, நம்மனால பெருசா சாதிக்க முடியும். இன்னைக்கு களத்துல இறங்கி இருக்கோங்க, சமுதாயத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கு அதோட அஸ்திவாரம் கல்வி. கல்விக்காக ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். நம்மளுக்கு மகிழ்ச்சி முக்கியம், அந்த மகிழ்ச்சி வர்றதுக்கு ஒற்றுமை ஒரு ஸ்டெப்.
2: அதுதான் ஒற்றுமைய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கனவுகளை நம்பிய மனிதர்கள் காலத்தை வென்ற கதைகளை எழுதிய இடமாக இந்த கல்வி நிலையம் திகழ்ந்து கொண்டு வருகின்றது. இதற்கிடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள், விமர்சனங்கள் இதையும் தாண்டி இன்று நின்று கொண்டிருப்பதற்கான காரணம்,
1: நிறைய பேர் சொல்லுவாங்க காசு இல்லைன்னா எஸ்எம்சிக்கு போக முடியாதுன்னு. என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, எஸ்எம்சி இல்ல காசு இல்லாம யாருமே வர முடியாதுன்னு ஸ்டாப் பண்ண வர்றது சரித்திரமே இல்லைங்க. ரெண்டாவது, நல்ல பிள்ளைங்களை டெஸ்ட் வச்சு இன்டர்வியூ வச்சுதான் நல்ல பிள்ளைங்களை மட்டும்தான் எடுப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, சென்டருக்கு வந்த பிறகு அவங்கள நல்ல பிள்ளைங்களை மாத்தி நல்ல ரிசல்ட் கொண்டு வருதான் சென்டர். ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குங்க. ஒரு கதை மட்டும் சொல்றேன். ஒரு டாக்ஸி டிரைவரின் கனவு, திரு கோபால். அவங்க குடும்பத்துல பட்டதாரிகளே இல்லைங்க. டாக்ஸி ஓட்டும் பொழுதெல்லாம், எஸ்எம்சி தாண்டி போகும்போதெல்லாம் நம் வீட்டுல ஒரு பட்டதாரி உருவாக மாட்டாங்களான்னு ஒரு கனவு, ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்போட கோபால் அவரோட முதல் மகன் நவீனஷ ஸ்ரீமுருகன் சென்டர் ஸ்டாண்டர்ட் 6 வந்து சேர்த்தாங்க. சேர்க்கும் பொழுதே இவன் நல்லா வருவான்னு ஒரு நம்பிக்கையோட சேர்த்தாங்க. வீட்டுல 3 பிள்ளைங்க. முத பையன் நவீனஷ் ஞானக்கலம்னு சொல்லுவோம். பிள்ளைங்க மட்டும் இல்ல, பெற்றோர்கள் வாரம் வாரம் எஸ்எம்சி சொல்றத வந்து கேட்பாங்க பாருங்க. அதே போலத்தான் திரு கோபால் அவர் வந்து பையனை விட்டுட்டு அங்க நின்னு கேப்பாருங்க, மனைவி கூட, நவீனாஷ் நல்லா படிச்சாங்க, ஸ்ட்ரெயிட் ஏஸ், யூபிஎஸ்ஆர் ஸ்ட்ரெயிட் ஏஸ், பிஎம்ஆர் எஸ்பிஎம், அண்ட் ஹி காட் ஜேபிஏ ஸ்காலர்ஷிப் டு பர்சூ எம்பிபிஎஸ் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் மலாயா. நவீனாஷ் became the first graduate, first medical doctor with a scholarship from the government. திருகோபால் ஓட வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம். முதல் பையன் ஜெயிச்சிட்டான், ரெண்டாவது பிள்ளையும் படிக்க வச்சாங்க, ரெண்டாவது பிள்ளையும் மெடிக்கல் கிராஜுவேட் டாக்டர். மூணாவது மகள் யாஷினி, ரெண்டாவது பிள்ளை பவதாரணி, மூணாவது பிள்ளை யாஷினி, அந்த பிள்ளையும் படிச்சு எனக்கு டிஃபரெண்டா வேணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ங்க. இன்னைக்கு B40 இருந்து வந்த ஒரு குடும்பம், பட்டதாரியே இல்லாத ஒரு குடும்பத்துல 3 கிராஜுவேட் B40 இருந்து ஜெனரேஷன் லீப்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு T20 வாழ்க்கைய வாழ்றாங்க. அது தாங்க கல்வி ஒரு வெப்பன். கதிர் அவர் வந்து குடும்பத்துல வந்து சிங்கப்பூர் சூழல் இருக்கும் பொழுது எஸ்எம்சி இளைஞனா மாறி ஒரு கிராஜுவேட் ஆகி இன்னைக்கு ஒரு தொழில் அதிபரா இருக்காங்க, நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க.
3: நான் கதிரேசன் மதியழகன். என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தது சுரின் கந்தா சார் தான். அவரு சார்னு சொல்லாம உரிமையா எங்க அண்ணன் சொல்றேன். ஒரு ஒரு தடவை அவர் வந்து மின்னுக்கு பேசும் பொழுதும் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாங்க. ஒரு இந்தியா சிறப்பா செய்யணும், இந்தியனால முடியற விஷயம் வந்து மெகா சிறப்பா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது ஒரு யங் பிளட்டா இருக்கும் பொழுது எங்களுக்கு உற்சாகத்தை குடிச்சிச்சு. அடி மனசுல இருந்து இந்தியனா பிறந்தாக்கா லைஃப்ல சாதிச்சு காமிக்கணும் அப்படின்றது ஒரு முன் உதாரணமா இருந்துதான் எங்க அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவரோட ஸ்பீச்சை கேட்டு வளர்ந்த நாங்க இன்னைக்கு கம்பெனியை பெரிய அளவுல கொண்டுட்டு போறோம். அதனால அவருக்காக எங்களோட தியாகத்தையும் அவரோட செய்யக்கூடிய விஷயத்தை நாங்க சப்போர்ட் பண்ணி அவரு கூட நாங்க எப்போதுமே இருப்போம். இந்த மாதிரி அண்ணனுங்க கிடைச்சதுக்கு லைஃப்ல நாங்க ரொம்ப ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றோம். இந்த மாதிரி அண்ணன் வந்து என் கூட பொறுக்கலனாலும் எங்க கூடிய இருக்காங்கன்றது என் மனசார ப்ரே பண்ணிக்கிறேன்.

0: கூட பிறந்தா தான் அண்ணனா இருக்கணுமா, தம்பியா இருக்கணுமா, இல்ல அக்கா தங்கையா இருக்கணுமா, இல்லையே அந்த உணர்வு மட்டுமே போதும் அப்படின்றத கதிர் சொல்லும் போதே உணர முடிகின்றது சுரேன். இவர்கள் மத்தியில எஸ்எம்சி அந்த நிலையத்துல பணியாளரா வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மாவுக்கு நீங்க மகனா கூட இருந்திருக்கீங்க இல்லையா? மனசை விட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, சொல்லுங்கம்மா.
1: நான் எஸ்எம் ஸ்ரீமுருக சென்டர்ல வேலை செய்யற மாரியம்மா பேசுறேன். எனக்கு சுரேன் வந்து படிக்கிற காலத்திலிருந்து, அவர் காலேஜ் படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு அவரை தெரியும். நல்ல குழந்தை, அவரு நல்ல ஒரு மகனா எனக்கு கண்டுக்க தெரிஞ்சாரு. என்னோட பிரச்சனைக்கு எல்லாமே அவர் எனக்கு துணையா இருந்தாரு. நல்லா தோல் கொடுத்து என்ன நல்லா ஒரு தாயை எப்படி பாத்துக்கிற ஒரு மகன் அந்த மாதிரி என்ன பாத்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல எங்க வீட்டுக்காரர் என்ன தவறும் போது தவறிட்டாரு. அந்த சமயம் வந்து அவரு என்னென்ன வார்த்தையாலும் சொல்ல முடியல. என்ன அடைச்சுக்கிட்டாரு. ஒரு மகன் ஒரு தாயை எப்படி அனுப்பாரோ அந்த மாதிரி என்ன அடைச்சுக்கிட்டாரு. எங்க வீட்டுக்கார் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, தகப்பனுக்கு ஒரு மகன் என்ன செய்வாரோ அது எண்ணெயெல்லாம் வச்சு அவர் செஞ்சாரு. அந்த சமயசுரன் வந்து எனக்கு ஒரு மகனா தெரிஞ்சாரு. அந்த நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். எனக்கு அண்ணிலிருந்து இன்ன வரைக்கும் சுரேன் என் மகனா தான் பாக்குறேன். அவரு நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட எந்த நோய் நடி இல்லாம அவரும் பேரும் புகழும் பெற்று அவரு நல்லா இருக்கணும். தட்டி கொடுத்தாரு, கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை அந்த உற்சாகம் எனக்கு இன்ன வரைக்கும் எங்க கணவர் இறந்தது எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மகன் இருக்காரு எசன்சியில் அப்படின்னு நினைச்சு நான் தைரியமா இருக்கிறேன்.
0: தைரியமா இருக்குமா? அதாவது நம்ம சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை நிறைய பேர் செய்து கொண்டு தான் வராங்க, ஆனாலும் உணர்வு ரீதியா எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்து ஒருத்தவங்க நமக்காக முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க கண் கலங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது அன்பு.

ஆபிஷியல்ல மட்டும் இருக்காம ஸ்ரீமுருகன் சென்டர் தத்துவங்கள் தம்பி ராஜா தந்திரா மூலமா இன்னைக்கு உலகத்துக்கு கொண்டு போறோங்க. இது இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. This is a global solution. 23 நாட்டுல ஸ்ரீமுருகன் சென்டர் அலுமினா இருக்காங்க. அவங்கள வச்சு இன்னைக்கு ஸ்ரீமுருகன் சென்டரோட ப்ரோக்ராம்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல அஸ்திவரமா ஸ்ரீ முருகன் சென்டர் யூனிவர்சிட்டிய ஆரம்பிக்க போறோங்க. இட் வில் பி அ வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி டுவர்ட்ஸ் அ பிசிக்கல் யூனிவர்சிட்டி குளோபலி. டாக்டர் தம்பிராஜா, ஸ்ரீமுருகன் சென்டர் ஆரம்பிக்கும் பொழுதுங்க நிறைய பேர் வந்து இது இந்தியர்களுக்காக ஆரம்பிச்ச ஒரு இயக்கம்னு நினைப்பாங்க. ரைட்டு தான். ஆனா டாக்டர் தம்பிராஜா வந்துங்க அப்பாற்பட்டவருங்க. He started Sri Murugan Center not on a race base but on a class base. அப்படினா ஏழையா இருக்கிற ஒரு சமூகத்தை மேல கொண்டு வரணும். அந்த ஏழையா இருக்கிற குடும்பத்துல அந்த வலி இருக்கல, அப்போ சொல்வாரு, ஒரு பசியா இருக்கிற குழந்தைய பார்த்து ஒரு தாய் கண்ணீர் விடும் பொழுது அந்த கண்ணீருக்கு கலர் இல்லைங்க, அந்த கண்ணீருக்கு மதம் இல்லைங்க, அந்த கண்ணீருக்கு ரேஸ் இல்லைங்க, அந்த கண்ணீரை தொடக்கிறது தான் வேலை. அந்த வகையில பெருமையா இருக்கு. நான் மின்னல் எஃப்எம்ல இதை முத முத சொல்ல போறேன். இந்த தருணத்துல மின்னல் எஃப்எம்க்கு ஒரு பெரிய நன்றி. என்ன இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான திட்டத்தை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஸ்ரீமுருகன் சென்டர் இஸ் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் சஜீவ மலேசியா, அ ப்ரோக்ராம் ஃபார் மல்டி ரேஷியல் கம்யூனிட்டி இன் மலேசியா. எல்லாருங்க நல்லா இருப்போங்க. சமுதாயம் நல்ல காலம் எப்ப வரும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் எப்போதும் சொல்றதுங்க, காலம் வந்து நம்ம கையில இருக்கு. இது நம்ம காலம். இன்னைக்கு ஒரு 44 வருஷமா எஸ்எம்சி உச்சத்துல போயிருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அந்த கடந்த வந்த பாதையை பாத்தீங்கன்னா கரடுமுரடா இருக்குங்க. நிறைய கல்லடி வாங்கியிருக்கோம். நிறைய பேர் நம்மள பின்னால இழுக்கிறதுக்குன்னு காத்திருக்காங்க, இன்னமும் காத்திருக்காங்க. இத செஞ்சா ரைட்டு இல்ல, இப்படி நீங்க செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நல்லவங்க சொல்றதும் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து நம்ம கீழே இழுக்கிறதுங்க. சமுதாயத்தை நம்ம ஒற்றுமையை கொண்டு போய் மேல கொண்டு போறதா இருந்தா நாங்க என்ன செஞ்சோம்னா, நம்பர் ஒன், இத வந்து காது குடுத்து கேட்கறது இல்லைங்க. நெகட்டிவ் விஷயத்த காது குடுத்து கேட்டீங்க போச்சு, தூக்கம் போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா வீசுற கல்ல எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படியா மாத்தி அந்த படி மேல ஏறி போய் வாழ்க்கையில ஜெயிக்கணும்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் தேவைப்படுவது திறமையா ஒழுக்கமா?
1: ஒழுக்கம்.
0: உங்கள் காலை நேரம் தொடங்கும் போது முதல் பழக்கம்
1: காயத்ரி மந்திரம்.
0: SMC-யின் அடுத்த பெரிய கனவு
1: SMC யூனிவர்சிட்டி.
0: வெற்றி என்ற சொல்லை ஒரு வாக்கியத்தில் முடிக்க வேண்டும் என்றால்
1: தம்பி ராஜா.
0: ஆசிரியராக இருந்த காலத்தில் அதிகம் கேட்ட வசனம்
1: உன்னால முடியும்.
0: மாணவர்களுக்கு நீங்கள் அடிக்கடி சொல்வது
1: வெற்றி நிச்சயம்.
0: ஒரு நாள் முழுவதும் கைபேசி இல்லாமல் இருக்க முடியுமா?
1: இருப்பேன்.
0: ஒரு வார்த்தையில் வர்ணிக்க வேண்டும் என்றால்
1: கடவுள்.
0: உங்க வாழ்க்கைய ஒரு திரைப்பட தலைப்பாக வைத்தால்
1: தலைவா.
0: உங்கள் இளமை காலத்தில் செய்த மிகப்பெரிய குறும்பு என்ன?
1: மோட்டோ ரேசிங்.
0: தோல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம்
1: அங்கேயே இருக்காத எந்திரிச்சு வா.
0: ஒரு நாளுக்கு மீண்டும் 20 வயதாக மாற வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வீங்க?
1: அப்பா அம்மாக்கு நல்ல பிள்ளைங்க.
0: கோபம் வந்தா என்ன செய்வீங்க?
1: காணா போயிருவேன்.
0: உங்களிடம் இருக்கும் ஒரு பழக்கம் அதை மாற்றணும்னா
1: கோபம்.
0: வாழ்க்கையில நீங்க எடுத்த மிக சிறந்த முடிவு
1: ஸ்ரீ மோர்கன் சென்டர்ல சேர்ந்தது.
0: உங்க மாணவர்கள் அல்லது நண்பர்கள் உங்களை பற்றி சொல்லும் ஒரு வேடிக்கையான விஷயம்
1: இவனும் பேசுவானா?
0: உங்க பேருக்கு அருகில ஒரு சொல்ல சேர்க்கணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: நல்லவர்.
0: இந்த சமுதாயம் உங்களை எப்படி திரும்பி பார்க்கணும் நினைச்சு பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சுரே?
1: ஸ்ரீ மோர்கன் சென்டர்
0: மின்னல் FM.
1: அன்றைய காலத்துல வந்து சோசியல் மீடியாலாம் இல்லைங்க, மின்னல் FM நிறைய சப்போர்ட். அதான் சொல்றேன், சமுதாயம் உணர்வு உள்ள ஒரு ஸ்டேஷன். எஸ்எம்சிக்கு நிறைய தன்ஸ்ரீ தம்பிராஜா வந்து மின்னல் FM நிறைய பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இந்த அன்சங் ஹீரோ நீங்க சொல்றது பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிங்க. அதை கொண்டு வந்ததுக்கு ஐ மஸ்ட் கங்கிராஜுலேட், வாழ்த்து சொல்லணும், நன்றி சொல்லணும் அதோட தலைவர் திரு குமரன் அவர்களுக்கு. அவர் ஸ்ரீ மோர்கன் சென்டர்ல பயங்கரமா டீச் பண்ணிருக்காருங்க. அவர் பிரணகன் டீச் பண்ணாருன்னா ஒரு கிளாஸ் 100 பிள்ளைங்க உட்கார்ந்து இருப்பாங்க, யாருமே லெப்ட் டு ரைட் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ஹி மே நாட் பி அ டீச்சர், ஆனா சமுதாயத்துக்கு வரும்பொழுது இந்திய மாணவர்கள் டீச் பண்ணும் பொழுது தயார்படுத்த வருவாரு பாருங்க. அதுதாங்க ரியல் லைஃப் டீச்சிங். டீச்சர் பேஷனோட டீச் பண்ணுவாங்க பாருங்க குமரன். அந்த ஒரு சமுதாய பற்று உள்ள தலைவர் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க திரேசா, முன்னாள் ஸ்ரீ முருகன் சென்டர் மாணவி. இது தாங்க திருப்பி திரு சொல்றேன், திரேசா பார்க்கும் பொழுது ஏன் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் உற்சாகமா பேசியிருப்பேன். அதுக்கு காரணம் திரேசா. ஆனா திரேசா எப்போதும் நான் தான் பேசி மக்களை கொஞ்சம் இன்னும் இமோஷனல் ஆக்குவேன். முத வாட்டி என்னையே இமோஷனல் ஆக்கியிருக்கீங்க. என்ன நீங்க ஸ்ரீ முருகன் சென்டர் மாணவி, வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராம் இன்னமும் பெருசா கொண்டு போனோங்க. அன்சங் ஹீரோஸ் கம்யூனிட்டியில் நிறைய பேர், நாம எல்லாம் ஹீரோ இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த வாய்ப்பை வந்து ஸ்ரீ முருகன் சென்டருக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி மின்னல் FM. ரொம்ப நன்றி சகோதரா குமரன் and மாணவி திரேசா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு உள்ளிட்ட முழுமையான சீரமைப்பு, துறையின் விரைவான வளர்ச்சி, வர்த்தக விமான போக்குவரத்து துறையில் அதிகரித்து வரும் முதலீடுகள் திறன்மிக்க தொழிலாளர்களின் தேவையை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணி ஓய்வு பெற்ற மலேசிய ஆயுதப்படை வீரர்கள் பொருத்தமானவர்களாக இருப்பர் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். மலேசியா கட்டாய தொழிலாளர் முறையை பின்பற்றவில்லை. மேலும் உலகளாவிய விநியோக சங்கிலியில் 3 நாடுகளின் விநியோகிப்பாளர்கள் தொடர்பான கவலையை தெளிவுபடுத்துவதற்காக அமெரிக்காவுடன் பேச்சு நடத்தி வருவதாக முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கானி தெரிவித்துள்ளார். மக்களின் நலன் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கான நிதி நேரடியாக கொண்டு சேர்க்கப்படும் என்று பிரதமர் துறையின் செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு ICU JPM உறுதியளித்துள்ளது. மைஹாஸ் முறையின் கீழான ஒதுக்கீடுகள் தொடர்பில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகள் கருத்தில் கொள்ளப்படும் என அது அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் படகு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. இதில் 2 கொல்லப்பட்டதாக தென் அமெரிக்க கட்டளை மையம் கூறியது. இந்த அதிரடி நடவடிக்கையின்போது அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை என அது மேலும் தெரிவித்தது. 15 வயதுக்குட்பட்ட சிறாருக்கு ஊக்க பானங்களை விற்பனை செய்வதற்கு தடை விதிக்குமாறு பின்லாந்து சுகாதார நலக்கழகம் வலியுறுத்தியுள்ளது. 12 முதல் 20 வயதுக்குட்பட்டவர்களில் 70 விழுக்காட்டினர் அன்றாட வாழ்வில் ஒருமுறையாவது இத்தகைய பானங்களை உட்கொள்வதாக அந்நாட்டின் பொது ஒலிபரப்பு நிறுவனம் வயலே வெளியிட்ட தகவலை தொடர்ந்து இந்த தடைக்கான கோரிக்கையை ஆழ்கழகம் விடுத்துள்ளது. விளையாட்டு. ஆசிய கார்பந்து கூட்டமைப்பு AFC பரிந்துரை செய்துள்ள விதிகள் சீராக்கம். மலேசிய கார்பந்து சங்கம் FA

ஆணையமின் நிர்வாக கட்டமைப்பை மேம்படுத்தவும் நவீனமயமாக்கவும் கிடைத்துள்ள மிகச்சிறந்த வாய்ப்பு என அச்சங்கத்தின் தலைவர் தான்சிரி ஹமீதின் முகமது அமீன் தெரிவித்தார். இந்த சீராக்கம் நாட்டின் கார்பந்து நிர்வாகம் நடப்பிலிருந்த விதிமுறைகளை பின்பற்ற தவறியுள்ளது என பொருள்படாது என்றார் அவர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

காதலை பாடலாக்கினால் அது எஸ்பிபியின் குரலாக ஒலிக்கும். சோகத்தை இசையாக்கினால் அது எஸ்பிபியின் உணர்வாக மாறும். தலைமுறைகள் மாறினாலும் இசையாய் என்றும் மலரும் அந்த குரலுக்கு.

0: நம்மளுக்கு பிடிக்கும். ஆனா அதை சொல்லல, அவரோட அந்த டோன் பாட்டுக்கான அந்த ஒரு டோன் டிஃபரன்சியேஷன் அவரால் மட்டும்தான் அதை முடியும். சந்தோஷம்னாலும் சந்தோஷம், கோபம்னாலும் கோபம், சிரிப்பு அந்த பாட்டுல அந்த அந்த சங்கதின்னு சொல்லுவாங்களே, அவரால முடியாது, அவரை மிஞ்ச முடியாது.
1: நம்ம இல்ல அப்படின்றத நம்ப முடியல தானே?
0: இல்ல, அவரு இல்லாத மாதிரி நம்மளுக்கு இல்லையே. இந்த பாடல்கள் எல்லாம் நாங்க மின்னலை நம்மள கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு.
1: அவ்வளவுதான், அதுதான் அவருமே விருப்பப்படுறாரு. அதனால பாட்டு கடையில அவர் பிறந்த நாளுக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் நான் சொன்னா கேளடி கண்மணி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9 1 9. மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:23. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:23.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 1 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
0: ரேகா, உங்களுடைய வாழ்க்கையில் பாடும் நிலா SPB அப்படின்னு சொன்னா,
7: அவரோட குரல் வந்து ரொம்ப எல்லாருமே மெய் மறக்க செஞ்சிடும். நான் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கவலையா இருந்தாலும் அவரோட பாட்டு நிலத்தையும் நான் கேட்டேன்னா அப்படியே நானே கவலைகளை மறந்து அப்படியே தெரியாயிருவேன். திரும்பி மறுபடியும் துணி உற்சாகம் வந்து என் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன்.
0: ஆமாவா, இப்ப எதுவும் கவலையா இருக்கீங்களா என்ன?
7: ஆமா, இது மனால ரொம்ப கவலையா தான் இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரேடியோ துறக்க ரொம்ப தாமதமாயிருச்சு இன்னைக்கு நானு.
0: ஓ, அதனாலதான் கவலையா? பரவாயில்ல, நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் விட்டுட்டீங்க, போங்க நீங்க.
7: ஆமா, விட்டுட்டேன். நீங்க SPB சொன்னா ஐயோ இன்னைக்கு SPB பாட்டா அப்படின்ட்டு கொஞ்சத்துல ஷாக் ஆயிட்டேன்.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: மின்சார கனவு படத்துல இருந்து தங்க தாமரை பாட்டு. அவருக்கு இந்த பாட்டு வந்து தேசிய விருது கிடைச்சிது. சோ அதனால இந்த நாள் அவரோட பர்த்டே அன்னைக்கு வந்து இந்த பாட்டை வந்து நான் கேக்குறேன்.
0: இப்ப மனசு எப்படி இருக்கு?
7: மனசு லேசா இருக்கு, ஆனா இருந்தாலும் கவலையாவும் இருக்கு. ஏன் முதல்ல இருந்து பாட்டு எதுவுமே கேட்க, SPB பாட்டு எதுவுமே நான் கேட்கலன்னு.
0: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த ஆண்டு 4 June 2027 கேளுங்க, சரியா?
7: கண்டிப்பா கண்டிப்பா, நான் மறக்க மாட்டேன், எழுதி வச்சுக்கிறேன், இருங்க.
0: ரேகா, உங்க பேரை நாங்க தான் மறக்க மாட்டோம். நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: அவருடைய பாடல் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தேவியின் அப்படின்னு பேர் வரும். பேர் வந்து தேவி. அவர் பாடல் படிக்கும் போது வீட்டுல ஒரு நபரா அவரை நான் பாப்பேன். அப்பா இடத்துல இருக்கிறதுனால அவரை நான் அப்பாவா தான் பாக்குறேன்.
0: அதனால தேவி என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தேவி வந்து தேவி ஸ்ரீதேவி என்ற பாடல் வந்து விரும்பி கேக்கு.
0: நீங்க உண்மையிலேயே இன்றைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் சொல்லுங்க?
1: இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள்.
0: ஆமா, பிறந்த நாள், அதுவும் தேவி அழைத்து தேவி ஸ்ரீதேவி பாடல் கேக்குறீங்க, பெரிய விஷயம் தானே?
1: ஆமா, கண்டிப்பா. நானும் மின்னல் எஃப்எம் ஒரு பெரிய தீவிர ரசிகை.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909712919. இசையாய் என்றும் மலரும் குரல் பாடும் நிலா.

0: பிபியின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது தீரா இசை.
1: அவரோட குரல் வந்து நம்ம எந்த சோகத்துல இருந்தாலும் சரி சந்தோஷத்துல இருந்தாலும் சரி அவரோட குரலை கேட்டாலே போதும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அப்பில இருந்து இப்ப வரைக்கும் அவரோட குரலுக்கு ஈடே கிடையாது.
0: சரி சுமதி, அவரை நேரில் சந்திக்க கூடிய வாய்ப்பு ஏதேனும் உங்களுக்கு அமைந்ததா?
1: இல்ல, அதுதான் அமையவே இல்ல. ஆனா இன்னமும் அவரோட குரல் மட்டும் அந்த அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது, ஆனா அவரை நான் பார்த்தது இல்ல.
0: அப்படியா, பரவாயில்ல. நேரில் சந்திக்காவிட்டாலுமே நம்ம இதயத்துல என்றைக்குமே குடியிருக்கிறாரு தானே?
1: உண்மைதான், உண்மையாவே அந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி அவரோட குரல் வந்து யாருனாலும் மறக்க முடியாது.
0: ஆமா, சரி இப்ப உங்க இதயத்துல எந்த பாடல் கேட்கணும் பாட்டு கடையில ஆசையா இருக்கு?
1: டூயட்ல என் காதலி.
0: இந்த பாடல் கேட்டா இருக்கிற இதயம் கூட இலகி போயிரும் தானே?
1: உண்மையான விஷயம் தான் அது, உண்மையான விஷயம்.
0: இறுக்கமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பாட்டை கேட்டா லேசாயிரும், அந்த வலி
1: லேசாயிரும்,
0: எல்லாமே கலந்து இருக்கும்ல.
1: உண்மைதான், அது ஈடே கிடையாது அந்த பாட்டுக்கு. இந்த பாட்டு இல்ல எல்லா பாட்டான இந்த பெஸ்டில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: இந்த ஒரு பாடல், அதுவும் பாடும் நிலா எஸ்பிபியின் குரல், அந்த இதயத்தை அப்படியே கிழித்து எடுத்து நம்மை வந்து பலப்படுத்தும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ இந்த பாடலை விவரிக்கிறதுக்கு உணர்வே கிடையாது. அது கேட்டு உணர்ந்தால் மட்டும்தான் இந்த பாடலை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியும். பாட்டு கடையை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு இந்த தருணத்துல லேசா எங்கேயாவது ஒரு சோர்வு இருக்கு, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? எஸ்பிபி நடித்த திரைப்படத்திலிருந்து அழகா ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு, உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேளுங்க.
1: ஆத்திரமோ அழுகையோ கோபமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் சரி, ஒரு அஞ்சு நிமிஷம், அந்த அஞ்சு நிமிஷத்துல மனசு அமைதியாயிடும். அதுக்கப்புறம் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் தெளிவா இருக்கும்.
0: அவ்வளவு தாங்க, எவ்வளவு எளிமையா சரியாதான் நமக்காக சொல்லியிருக்காரு. அதனால இதற்கு முன்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதற்கு பிறகு கோபமோ சந்தோஷமோ அஞ்சு நிமிஷம், அந்த அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாம். என்ன

0: எஸ்பிபினா என் லைஃப்ல வந்து என்னோட சைல்ட்ஹுட். ஆக்சுவலி அவர் இறந்தப்ப வந்து என்னோட சைல்ட்ஹுட்டே தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நம்ம வீட்டுல ஒருத்தர் மறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். பட் அவர் பாட்டெல்லாம் கேட்கும் போது எப்போதுமே அவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து எனக்கு இருக்கும் எப்போதுமே.
1: நிச்சயமா உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே வந்து அது ஒரு இசை உலகத்துல மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருந்தது. இருந்த போதிலும் இன்று அவருடைய பிறந்த நாள். பிறந்த நாள்ல அவரு எல்லாருக்கிட்டையும் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், அவர் பாடல பாடி கேட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு. அந்த மாதிரி நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இப்ப பாட்டு கடையில என்ன பாடல்?
0: காதல் ரோஜாவே ஃப்ரம் ரோஜா.
1: ரோஜா நல்ல அருமையான இனிமையான பாடல்.
0: இந்த பாடல்ல வந்து அந்த பாட்டோட ஃபீலிங்கே வந்து ரொம்ப பிடிக்கும்.
1: அது ஒரு வேற மாதிரி இருக்கும்ல.
0: ஆமா,
1: அதுவும் அந்த மழைக்கு மத்தியில இரவு நேரத்துல தனியா பயணத்துல கேட்டா எப்படி இருக்கும்?
0: ரொம்ப நல்லா இருக்கும்.
1: சரி,
0: அவரு தனியா ஒரு ரோஜா வச்சுக்கிட்டு அதை பாத்துக்கிட்டு வேற பாடுவாரு.
1: ஓ, அந்த அளவுக்கு நீங்க உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்க. இப்ப கையில ரோஜா இருக்கா?
0: இப்போதைக்கு இல்ல.
1: இல்ல, சரி, நீங்க போய் ரோஜாவை தேடுங்க, நாங்க காற்றலைகளை அனுப்பி வைக்கிறோம் பாடல. நன்றி சுதாகர்.

போன பர்த்ல வந்து ஏதோ நான் விட்டு அது கண்டினியூ பண்ணதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சின்சியரா, நான் சின்சியர்னா எந்த அளவுக்கு சின்சியர்னா, ரெக்கார்டிங் தியேட்டர் போனதுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு எனக்கு சொல்லி கொடுக்கும் போது இது என்னால பாட முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போயிடும். பக்கா ஒரு பைரவர் ஒரு உருப்படி பண்ணி இது பாலு நீங்க தான் பாடினங்க சார், இது என்னால பாட முடியாது, ட்ரெயின்டு அவங்க பாட நல்லா இருக்கும், இது நான் கத்துட்டு பாடணும்னு 10 நாள் ஆகும், உங்களுக்கு அவ்வளவு டைம் கிடையாது, என்ன விட்டுருங்க பாட்டு நான் கெடுத்து போடுவேன். சோ இப்படி இருக்கும்போது, பட் நான் வந்து ஒரு ஒரு சிங்கர், சிங்கிங் இஸ் ரொம்ப ரிலிஜியஸ்லி இம்பார்ட்டன்ட் டு மீ நினைக்கிறதுக்காக நான் சன்னியாசியாக இருக்குவேன் விரும்பல. ஐ லவ் மை லைஃப், எனக்கு முடிஞ்ச ஐ டோன்ட் வாண்ட் டு டை சார்.

0: வணக்கம் திரிஷா.
1: வணக்கம் மீகலா, சொல்லுங்க.
0: எனக்கு வந்து சிங்களத்து சின்ன பிள்ளை அந்த பாடல் வேணும். பாடும் நீலா வந்து எல்லாத்துலயும் இருப்பாரு, சந்தோஷம் சோகம் எந்த நேரத்துல எந்த சிச்சுவேஷன்ல அவரோட பாட்டு கேட்டாலும் நீங்க அமைதியாயிருவீங்க. சோ அது ஒரு விஷயம் எனக்கு பிளஸ் பாயிண்ட், அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா, அவருடைய குரல் ஒரு வகையில நம்மை வந்து அமைதிப்படுத்தக்கூடியதா இருக்கின்றது, ஒரு தியானமும் கூட.
0: ஆமா, இத்தனை வருஷம் ஆகி கூடியும் இன்னும் பாருங்க, அது எந்த சிச்சுவேஷன்ல அந்த பாட்டு கேட்டாலும் எஸ்பிபி வந்துருவாரு. சோ அது ரொம்ப பிடிக்கும். அதோட இன்னைக்கு என்னோட சனுக்கும் பிறந்த நாள்.
1: ஓ அப்படியா?
0: ஆமா, அவரும் பாடுவாரு. மேபி இந்த டேட்ல பிறந்தவங்க பாடுவாங்களோன்னு தெரியல, ஸ்ரீசா அவர் நல்ல பாட்டு பிடிப்பாரு.
1: எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது, பரவாயில்ல. பாடும் நிலாவோட ஆசை உங்களுடைய மகனுக்கு கிடைக்கட்டும்.
0: அவர் பேரு டேரன்.
1: டேரனா? சரி, டேரனுக்கு எங்களுடைய வாழ்த்தையும் சொல்லிருங்க, சரியா?
0: நன்றி திரிசா.
1: பாருங்க, அவங்க அழைத்து சொல்லிருக்காங்க, அதாவது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இயல்பிலேயே அந்த ஒரு ஆசையை கடவுள் கொடுத்திருக்காரோ என்னவோன்னு. ஒருவேளை இன்று இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாருக்காவது, அதாவது பாட்டு கடையை இன்று நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்களா, உங்களுக்கு பிறந்த நாளா? பாட்டுக்கடையின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து. இன்று போல் என்னென்றும் நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதாங்க எங்களுக்கும் வேணும். நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா யாரு மாதிரி நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் நாங்க சொல்லுவோம் தெரியுங்களா? இவர் இதான் சொல்லிட்டு போயிருக்காரு, இவர் மாதிரி நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுங்க.
2: The memory is my first song. That's it. ஏன்னா அன்னைக்கு நான் மைக்கிட்ட நிற்கும் போது நான் ஒரு 10 பாட்டு பாடினா ஜாஸ்தின்னு நினைச்சேன். ஸோ தட் மொமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ.
3: நாங்கள் ரெண்டு பேர் பாம்பேல சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி ரெக்கார்டிங் பண்றோம், ட்ராக் எடுத்துட்டு தான் மிக்ஸ் பண்றோம்டா, நீங்க அப்படின்னாரு. இட்ஸ் வர்ஸ் நைட் 1:00 பை தி டைம் ஹி ஃபினிஷ் தி ட்ராக். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ முடிஞ்சு பல்லவி வர்றதுக்கு முன்னால ஆர்கெஸ்ட்ரா, அவரே ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்றாரு. வாசித்ததுக்கு அப்புறம் எவ்ரிபடி கெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூட் அப் ஃபார் 1 minute. தே வென்ட் ஆன் கிளாப். நமக்கு கர்வமா இருக்குன்னா, ஆல் தோஸ் மியூசிஷியன்ஸ் ஹூ பிளேட் ஃபார் கிரேட் கம்போசர்ஸ் தேர் இன் பாம்பே, இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ மியூசிக் வாசித்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஸ்டூட் அப், தே குட் நாட் கண்ட்ரோல் தேர் அப்ரிசியேஷன். தட் இஸ் இளையராஜா, தி கிரேட்டஸ்ட் மியூசிக்கல் combination that had ever happened in Tamil or South Indian film industry is Ilaiyaraaja and S.P. Balasubramanian. No second thought about that.
1: நிச்சயமா இந்த இரண்டு ஜாம்பவானுகளின் நட்பையும் நம்மால மறந்து விட முடியாது. அவரு ஜூன் 2 இசைஞானி, இந்த பக்கமா வந்துட்டு நம்முடைய பாடும் நிலா நிறைவு பாடல் நிறைவு செய்கின்றது. இன்றைய தீரா இசை பாட்டு கடைய சிங்களத்து சின்ன குயிலே என்ற பாடல் தான் நிறைவு செய்கின்றது. விடை பெறுகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் ட்ரீசா நசர். அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன்.

0: வாங்க.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டில் நல்லாட்சியை நிலைநாட்டுவதிலும் மக்கள் அளித்துள்ள பொறுப்பை நிறைவேற்றுவதிலும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் 16வது பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைப்பது குறித்து யோசிப்பதை விட அனைத்து தரப்பினரும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் முழுமையான கவனத்தை செலுத்தும்படி அவர் கேட்டுக் கொண்டார். பெர்லிஸில் மது போதையில் வாகனத்தை செலுத்தும் குற்றவாளிகளுக்கு எதிரான கட்டாய தண்டனைகளை கடுமையாக்கும் சட்ட செயலாக்கத்தை வலுப்படுத்தும் பரிந்துரைக்கு மாநில சட்டமன்ற கூட்டத்தில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்செயலை தடுப்பதற்கும் தண்டனைகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டதாக ஆட்சிமன்ற உறுப்பினர் வான் ஃபிக்ரி அஃப்தார் ஈஷா குறிப்பிட்டார். மலேசியாவும் தைவானும் முதலீடு வர்த்தக உறவுகளை குறிப்பாக குறைக்கடத்தி துறையில் வலுப்படுத்துவதில் அதீத கவனம் செலுத்த வேண்டுமென டெய்லர் பல்கலைக்கழகத்தின் துணை பேராசிரியர் டாக்டர் ஆங் கியான் மீங் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒத்துழைப்பின் வாயிலாக மலேசியா வியூக அணுகுமுறையை பின்பற்றுவதற்கான வாய்ப்பினை பெறுமென முதலீடு வர்த்தக தொழில் முன்னாள் துணை அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். 5 மாநிலங்களில் இரவு 9 மணி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்வதோடு பலத்த காற்று வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிளந்தான், கெடா, திரங்கானு, சபா, சரவா ஆகியவை அம்மாநிலங்களாகும். அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் அரசியல் வாழ்க்கை பயணத்தை குறிக்கும் வகையில் இம்மாதம் 19வது நாள் அருங்காட்சியகம் சிகாகோவில் திறக்கப்படும். இதில் அந்த ஜனநாயக கட்சி தலைவர் முதல் கருப்பின அமெரிக்க அதிபராவதற்கு முன் பின் அவரின் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்கள் கண்காட்சியாக சித்தரிக்கப்படும். விளையாட்டு. ஈரான் 26 உலகக்கிண்ண கார்பந்து. ஈரான் கார்பந்து அணியின் அனைத்து உறுப்பினர்களும் மெக்சிகோவிற்குள் நுழைவதற்கான விசாவை பெற்றுள்ளனர். இப்போட்டி தொடங்குவதற்கு இன்னும் 1 வாரம் மட்டுமே உள்ள நிலையில் எஞ்சியிருந்த 2 உறுப்பினர்களுக்கும் விசா வழங்கப்பட்டுள்ளது. இதன் வழி நுழைவு அனுமதி பெறும் செயல்முறை நிறைவடைந்துள்ளதாக ஈரான் கார்பந்து கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து 4 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச இசை இந்த பக்கமா ரசிக்க போறீங்க. அதற்கு நாங்கள் பொறுப்பு. RTM கிளிக் செயலி பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் மின்னல் FM நீங்க மிக சுலபமாக அதன் வாயிலாக கேட்கலாங்க. RTM கிளிக் மறந்துடாதீங்க. சரி, அடுத்த 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை தான் நம்ம கேட்க போறோம். தொடக்க பாடல் சியான் விக்ரம் உங்களுக்காக கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:38. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:38.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

எக்னிரஞ்சன் படத்துக்காக ரஞ்சித் நிலாயினி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. திருமணத்திற்கு பிறகு நம்ம ரஷ்மிகா அடுத்து நடிப்பாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி இருந்திருக்கும். ஆனா அடுத்த கட்டமா அவங்க கணவரோடைய ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. ரணபாலி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா, பிறகு அர்னால்ட், ராகுல் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர். ஆனா இந்த படத்தில் வந்து அவர் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெரிய தெரியல்ஹரிச்சரன் வராங்க, கேட்கலாம்.

0: அண்டானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் கல்வி மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: டியூஷன், இந்த டியூஷன் வந்து நம்ம ஃப்ரீயா வந்து கொடுக்கறோம். எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5000 பேருக்கு வந்து நம்ம ஃப்ரீயா டியூஷன் கொடுக்க போறோம். இதுக்கு வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல், எல்லா டியூஷன் சென்டர்ஸ் யாரு வந்து அவங்க வந்து இந்த ஃப்ரீ டியூஷன் கொடுக்க போறாங்க அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஃப்ரீ டியூஷனுக்கு. 5ஆம் தேதி ஜூன் நம்மள திறப்போம். www.mitra.gov.my மித்ராவோட வெப்சைட் போயிட்டு நீங்க வந்து அங்க வந்து அப்ளை பண்ணலாம். எல்லா டியூஷன் சென்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்
0: உங்களுக்காக.
3: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
4: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
3: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
4: அது எப்படி, பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்
5: அஸ்வினி, இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க, மாத்திரு தெரியுமா?
6: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
5: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
6: 1ஆம் தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
5: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
6: ஐயோ அப்பா, அது 1ஆம் தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
5: என்னமா நீ வாட்ஸ்அப்
6: மின்னல்
5: FM.

நெருப்பே அப்படின்னு கேட்ட ஒரு பாடல். சரி, நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. வழக்கமா நம்ம தாமதமா சொல்லிட்டா அச்சச்சோ, இதை தாமதமா சொல்லிட்டீங்களே, முன்கூட்டியே சொல்லியிருக்க கூடாதான்னு நிறைய பேர் கேட்கறீங்க இல்லையா. அதனால முன்கூட்டியே நாங்கள் ஒரு விஷயத்த சொல்றோம். நாளைக்கு 5 ஜூன் தேங்க்யூ டே, நன்றி சொல்லும் நாள் நாளைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. யாருக்காவது நீங்க நன்றி சொல்ல மறந்துட்டீங்க, அச்சச்சோ பல சமயங்கள்ல இவங்களுக்கு நன்றி சொல்ல நான் மறந்துருக்கேன் அப்படின்னு உங்க மனசுல இப்ப வர்ற அந்த நபருக்கு நீங்க நாளைக்கு இல்ல இன்றைக்கு கூட சொல்லலாம், என்றைக்குமே சொல்லலாம், தப்பே கிடையாது. அது நாளைக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த நாள் அனுசரிக்கப்படுது. அது ஒரு விழிப்புணர்வுக்காக. ஏன்னா நிறைய பேர் பரபரப்பான வாழ்க்கையில நன்றி கூட சொல்றது இல்லையாங்க, உண்மையா உண்மை இல்லையா. அதனால நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு, இல்ல அம்மாவுக்கு அப்பாவுக்கு, உங்க நண்பர்களுக்கு, இப்படி யாரா இருந்தாலும் நீங்க நன்றியை சொல்லலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்களேன். கேட்பாங்க, ஏன் அதிசயமா இருக்க இப்படி சொல்ற ஆள் நீங்க கிடையாதே அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க தள்ளி வச்சுட்டு நன்றியை மட்டும் சொல்லுங்க, நமக்கு விஷயம் தாங்க முக்கியம். இப்ப அடுத்து உஷா உங்களுக்காக ஒரு பாடல்.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வேணு பிளவி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலை உங்களுக்காக இருக்கு. புதிய பாடல்களை, என்ன பாடல் உங்களுக்கு வேணும் அதை நீங்க டிக்டாக் நேரலை பக்கமா வந்து பிடித்தவர்களுக்காக அன்பு பரிசா வழங்கலாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்காக நாங்க தரோம். அது மட்டும் தானா, 11 மணிக்கு பிறகு எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மலரும் நினைவுகள்ல இன்றைக்கு டிக்டாக் நேரலை தான். புதிய பாடல்கள் கேட்டாச்சு 10 மணிக்கு பிறகு. அதனால பழம் பெரும் பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கணும்னா அதற்கான ஒரு தளம் இருக்கணும் இல்லையா. 11 மணிக்கு பிறகு நீங்க டிக்டாக் நேரலையில் யாருக்காக என்ன பாட்டு, குறிப்பா 60களில் வெளிவந்த பாட்டுல என்ன பாட்டு வேணும்ன்றத நீங்க டிக்டாக் நேரலை பக்கமா வந்து சொல்ல மறந்துடாதீங்க.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

கார்த்திக் சின்மாயி குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. வேலை வாய்ப்பு குறித்த தகவலை தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப பந்து ஹிட்மாட் ஆம் கிரேட் எச் 1 இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். ஆக எப்போ இறுதி நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 June 2026 செவ்வாய்க்கிழமை 11:59 SPA.gov.my இந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். மலேசிய பொது சேவை துறையின் கீழ் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்த பாடல் ஜீன்ஸ் படத்துக்காக நம்ம கேட்க போறோம், கேட்கலாம் வாங்க.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. தாளம், இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம் உங்களுக்காக தாளம். மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசா.

நல்லாட்சியிலும் மக்கள் நல்வாழ்விலும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து கவனம். மலேசியா கட்டாய தொழிலாளர் முறையை கொண்டிருக்கவில்லை, அமெரிக்காவுக்கு விளக்கம் அளிக்கப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டில் நல்லாட்சியை நிலைநாட்டுவதிலும் மக்கள் அளித்துள்ள பொறுப்பையும் நம்பிக்கையையும் முழுமையாக நிறைவேற்றுவதிலும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 16th பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைப்பது குறித்து யோசிப்பதை காட்டிலும் அனைத்து தரப்பினரும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். தற்போது மடானி அரசாங்கத்தின் முழு கவனமும் தொடர்ந்து உழைப்பதிலும் நாட்டின் நிர்வாக பொறுப்புகளை செயல்படுத்துவதிலும் மட்டுமே உள்ளது என பிரதமர் குறிப்பிட்டார். வேளாண் நுட்ப திறன்கல்வி டிவெட் நாட்டின் வேளாண் உணவுத்துறை, உணவு உத்தரவாதம் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கு ஆதரவாக மேம்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் வேளாண் உணவுத்துறையில் உயர்திறன்மிக்க பணியாளர்களை உருவாக்குவதோடு அவர்களின் வேலை வாய்ப்பு திறனை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இத்திட்டம் வழிவகுக்கும் என்றார் அவர். இன்று நடைபெற்ற தேசிய டிவெட் மன்றத்தின் இவ்வாண்டுக்கான 2nd கூட்டத்தில் இந்த விவகாரம் சிறப்பு கவனம் பெற்றதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமர் சயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். மலேசியா கட்டாய தொழிலாளர் முறையை பின்பற்றவில்லை, மேலும் உலகளாவிய விநியோக சங்கிலியில் 3rd நாடுகளின் விநியோகிப்பாளர்கள் தொடர்பான கவலையை தெளிவுபடுத்துவதற்காக அமெரிக்காவுடன் பேச்சு நடத்தி வருவதாக முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல்கானி தெரிவித்தார். கட்டாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் சட்டங்களை மலேசியா கொண்டுள்ளது. ஆனால் 301 சட்டத்தின் கீழ் அமெரிக்காவால் எழுப்பப்பட்ட விவகாரங்கள் அனைத்தும் நாட்டில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு முரணாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு உள்ளிட்ட முழுமையான சீரமைப்பு MRO துறையின் விரைவான வளர்ச்சி, வணிக விமான போக்குவரத்து துறையில் அதிகரித்து வரும் முதலீடுகள் ஆகியவை திறன்மிக்க தொழிலாளர் தேவையை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இத்தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஓய்வு பெற்ற மலேசிய ஆயுதப்படை ATM வீரர்கள் பொருத்தமானவர்களாக இருப்பர் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். இத்துறையில் அதிகமான முதலீட்டாளர்களை மலேசியா ஈர்த்து வருகிறது. குறிப்பாக MRO மையமாகவும் வட்டார வணிக போக்குவரத்து மையமாகவும் வளர்ச்சியடைந்து வருகிறது. குறிப்பாக சுபாங்கில் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் நலன் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கான நிதி நேரடியாக கொண்டு சேர்க்கப்படும் என பிரதமர் துறையின் செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு ICU JPM உறுதியளித்துள்ளது. மைஹாஸ் முறையின் கீழான ஒதுக்கீடுகள் தொடர்பில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகள் கருத்தில் கொள்ளப்படும் என ஐ

0: CUJPM அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் மக்களுக்கான அனைத்து உதவிகளும் நேர்த்தியாகவும் ஒருங்கிணைந்த முறையிலும் வழங்கப்படுவதை உறுதி செய்ய தமது தரப்பு தொடர்ந்து கடப்பாற்றும் என அப்பிரிவு கூறியுள்ளது. மலேசியாவும் தைவானும் முதலீடு வர்த்தக உறவுகளை குறிப்பாக குறைக்கடத்தி துறையில் வலுப்படுத்துவதில் அதீத கவனம் செலுத்த வேண்டுமென டெய்லர் பல்கலைக்கழகத்தின் துணை பேராசிரியர் டாக்டர் ஆங் கியான் மிங் குறிப்பிட்டுள்ளார். தைவான் மலேசியாவின் நான்காவது மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவும் ஆறாவது அந்நிய நேரடி முதலீட்டாளராகவும் உலகளாவிய குறைக்கடத்தி விநியோக சங்கிலியில் முதன்மை பங்கு வகிக்கின்றது. ஆகையால் இந்த ஒத்துழைப்பின் வாயிலாக மலேசியா வியூக அணுகுமுறையை பின்பற்றுவதற்கான வாய்ப்பினை பெறும் என முதலீடு வர்த்தக தொழிலமைச்சின் முன்னாள் துணை அமைச்சருமான டாக்டர் ஆங் குறிப்பிட்டார். பெர்லிஸில் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தும் குற்றவாளிகளுக்கு எதிரான கட்டாய தண்டனைகளை கடுமையாக்கும் சட்ட செயலாக்கத்தை வலுப்படுத்தும் பரிந்துரைக்கு மாநில சட்டமன்ற கூட்டத்தில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்செயலை தடுப்பதற்கும் தண்டனைகளை வலுப்படுத்துவதற்கும் மாநில கூட்டரசு அரசாங்கங்களுக்கிடையே ஒருங்கிணைந்த நடவடிக்கை வலியுறுத்தி இந்த பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டதாக ஆட்சி மன்ற உறுப்பினர் வான் ஜிக்ரி அஃப்தார் இஷா குறிப்பிட்டார். இப்பரிந்துரை பொதுவானது எனவும் எந்த ஒரு தரப்பினர் மதத்தினர் அல்லது சமயத்தினரை இலக்கிட்டு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: அதிபர் டொனால்டு டிரம்பின் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை அமெரிக்க நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து 4 குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் வாக்களித்தனர். இத்தீர்மானம் 215 ஆதரவு வாக்குகளுடனும் 208 எதிர்ப்பு வாக்குகளுடனும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் ஈரான் போரில் இருந்து அமெரிக்க படைகளை டிரம்ப் திரும்பப் பெற வேண்டும். மேலும் நாடாளுமன்றத்தின் அனுமதியோடு மட்டுமே அதிபர் ராணுவ நடவடிக்கைகளை தொடர முடியுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் உடனான போர் நிறுத்த உடன்பாடு இன்னும் 24 மணி நேரத்தில் செயல்படுத்தப்படும் என லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சிகளிடமிருந்து அனுமதி பெறப்பட்ட பின் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் அவர். புதன்கிழமை வாஷிங்டனில் நடைபெற்ற பேச்சு மிக கடினமாக இருந்ததாகவும் லெபனான் பேராளர் குழுவின் தலைவர் சைமன் காராம் சந்திப்பிலிருந்து நீக்கப்பட்ட பின் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தலையிட்டிற்கு பின் அக்கூட்டம் தொடங்கப்பட்டதாகவும் அவுன் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். இவ்விவகாரம் தொடர்பில் பன்னாட்டு உள்நாட்டு தரப்பினர்களுடன் தாம் பின்னிரவு 2 மணி தொடங்கி கலந்துரையாடி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் அரசியல் வாழ்க்கை பயணத்தை குறிக்கும் வகையில் இம்மாதம் 19 நாள் அருங்காட்சியகம் சிக்காகோவில் திறக்கப்படும். 1865 ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூறும் ஜூன்டின் பொது விடுமுறையின் போது இந்த அருங்காட்சியகம் திறக்கப்படும் என DPA தகவல் வெளியிட்டுள்ளது. இதில் அந்த ஜனநாயக கட்சித் தலைவர் முதல் கருப்பின அமெரிக்க அதிபராவதற்கு முன் பின் அவரின் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்கள் கண்காட்சியாக சித்தரிக்கப்படும். இதில் ஒபாமா கே என அறியப்படும் சுகாதார அமைப்பை சீர்திருத்ததற்கான கடினமான முயற்சி உள்ளிட்ட அல்கைடா தலைவர் ஒசாமா பின் லேடனை கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த காட்சிகளும் வைக்கப்படும். பாலஸ்தீனத்தில் மருந்துகள் ஆய்வக விநியோகத்திற்கான மருத்துவ பொருட்களின் பற்றாக்குறை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. அத்தியாவசிய மருந்து பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள மருந்துகளில் 1/3 பகுதிக்கும் அதிகமானவற்றின் கையிருப்பு தீர்ந்துள்ளது. அதேவேளை 100+ இதர மருத்துவ பொருட்கள் அவசரகால மறு விநியோக வரம்பிற்கு கீழ் குறைந்துவிட்டதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. விளையாட்டு ஈரான் 26 உலக கிண்ண கார்பந்து. ஈரான் தேசிய அணியின் அனைத்து உறுப்பினர்களும் மெக்சிகோ நுழைவுக்கான விசாவை பெற்றுள்ளதாக ஜெர்மனி செய்தி நிறுவனம் டிபிஏ தெரிவித்துள்ளது. இப்போட்டி தொடங்குவதற்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் அவ்வணியின் மீதமிருந்த இரு உறுப்பினர்களுக்கும் விசா வழங்கப்பட்டுள்ளது. இதன் வழி நுழைவு அனுமதி பெறும் செயல்முறை முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக ஈரான் கால்பந்து கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரான் அணி வரும் சனிக்கிழமை மெக்சிகோவில் உள்ள திஜுவானா நகரில் உள்ள அதன் பயிற்சி முகாமிற்கு பயணமாக உள்ளது. அவ்வணி அமெரிக்காவில் தங்குவதற்கு அந்நாடு விருப்பம் தெரிவிக்காததை தொடர்ந்து அதன் பயிற்சி முகாம் திஜுவானாவுக்கு மாற்றப்பட்டது. நல்லாட்சியும் மக்கள் நல்வாழ்விலும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து கவனம். மலேசியா கட்டாய தொழிலாளர் முறையை கொண்டிருக்கவில்லை, அமெரிக்காவுக்கு விளக்கம் அளிக்கப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று
6: 1956 இன்றைய நாளில் கோலாலம்பூரில் கிராம தொழில் மேம்பாட்டு அதிகார அமைப்பு ரீடாவின் சிறார் பராமரிப்பு பயிற்சி மையத்தை மலையா கூட்டரசு முதலமைச்சர் துங்கு அப்துல் ரஹ்மான் திறந்து வைத்தார். 280,000 வெள்ளி செலவில் அமைக்கப்பட்ட இந்த மையம் கிராமப்புற பெண்களுக்கு குடும்ப அடிப்படையிலான பொருளாதார நடவடிக்கைகளில் பயிற்சி வழங்கும் நோக்கத்துடன் நிறுவப்பட்டது. இதன் மூலம் அவர்கள் கூடுதல் வருமானம் ஈட்டுவதோடு கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் சிறார் வளர்ப்பு, இல்லறவியல், தோட்ட பராமரிப்பு, குடிமை பொறுப்புணர்வு, சமயம் போன்ற துறைகளில் பெண்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சிக்காக மலையா கூட்டரசின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாத பயிற்சியில் பங்கேற்றனர். இந்த மையம் நிறுவப்பட்டதன் மூலம் கிராமப்புற பெண்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் தேவையான பொருளாதார அறிவை பெறுவதோடு மட்டுமல்லாமல் கிராம சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக பல நடவடிக்கைகளில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றனர்.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேய பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த அரும் நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரங்கள் வரை அசாசில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் எப்படி இபிலீஸ் என்ற ஒரு தரம் கெட்ட ஒரு படைப்பாக மாறி போனான் என்பதை பற்றித்தான் நாம் பார்த்தோம். காரணம் என்ன என்றால் கர்வம் என்று பார்த்தோம். அடுத்து என்ன நடந்தது? இபிலீஸ் அல்லாஹ்ட சண்டை போட்டு பார்த்துட்டு அல்லாஹ்விடம் சொல்லிய அதே விஷயங்களை அடுத்தபடியாக மலாயக்கத்துமார்களை பார்த்து இவங்களுடைய சிந்தனைகளை மாற்ற முயற்சி செய்கின்றான். மலக்குமார்கள்ட்ட வந்து, இந்த பாத்தீங்களா, இந்த பூமியில இந்த ஜின்கள்லாம் என்னென்ன சேட்டப் பண்ணாங்க, அதை விட மோசமாக இந்த மண்ணில இருந்து படைக்க போகக்கூடிய இந்த படைப்பு மனிதன் இருப்பான், ஏன் அல்லாஹ் இந்த முடிவு எடுக்கிறான்னு தெரியலையே என்பதாக மலக்குமார்களிடத்திலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அதோட மலாயக்கத்துமார்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று அவங்களோட சந்தேகங்களை கேட்கறான். ஷைத்தான் எதிர்த்து பேசினான். மலாயக்கத்துமார்கள் விளக்கங்களை கேட்டார்கள். அல்லாஹ்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், தவறு செய்து ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு இனத்தை உன்னுடைய பிரதிநிதியாக பூமியில படைக்கணும்னு நினைக்கிறியே, நாங்க வந்து உன்னை துதிக்கின்றோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகின்றோம், இது போதும் தானே, நாங்களே இந்த அளவுக்கு செய்யறோம் தானே, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தனை கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தரை அழித்து ஒருத்தர் ஒருத்தரை பொறாமை கொண்டு ஒருத்தர் ஒருத்தரை கள்ளங்கபடங்களோட வாழ்ந்து மோசமான காரியங்கள் செய்யக்கூடிய மனுஷனை போய் உன்னுடைய ஹலீஃபாவை படைக்கணும்னு சொல்றியே, எப்படியா அல்லாஹ் அப்படின்னு சந்தேகத்தை கேட்கறான். அவ சந்தேகம் சரிதான். என்ன, அல்லாஹ் இந்த பூமியில ஹலீஃபாவை படைக்கணும்னு நினைக்கிறேன், அப்ப அந்த ஹலீஃபா எப்படி இருக்கானே, ஆனா அந்த மனுஷன் வந்து கொலை பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான், பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்துவான் என்பது போல கேள்விப்படுறாங்களே, இந்த ஜின்கள்லாம் அப்படித்தானே இருந்தாங்க, அத மாதிரிதானே இந்த மனிதர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விய மலாயக்கத்துமார்கள் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. ஏன்னா அவங்க ஏன் அந்த மாதிரி நினைச்சாங்கன்னு சொன்னா, இந்த மனிதன் இருக்கின்றானே, இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் என்னென்ன பண்புகளை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, இச்சையையும் கொடுத்திருக்கான், ஆத்திரத்தையும் கொடுத்திருக்கான். இந்த இச்சை ஆத்திரத்தின் காரணமாக கொலை செய்யலாம், பகைமையுடன் வாழலாம், விஷமத்தனம் பண்ணலாம், இப்படியான ஒரு நிலைமைகள் வர வாய்ப்பு இருக்கக்கூடிய குணங்கள் கொண்ட ஒரு மனுஷன் எப்படி அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹுவை இபாதத்து செய்வான் என்று அவங்களுக்கு கேள்வி. ஆனா அல்லாஹுடைய திட்டம் என்ன, மனுஷனுக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயங்களை கொடுத்திருக்கிறான். ஒன்னு அவனுடைய நஃப்சு என்று சொல்லப்படக்கூடிய உணர்வுகள், இன்னொன்னு அல்லாஹுனுக்கு கொடுத்திருக்கான் அறிவு. உணர்வுகள் மேலோங்கி தவறுகள் செய்தால் அவன் கேடுகட்டவனாக ஆயிருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மலாயக்கத்துமார்கள் அல்லாஹ்ட கேக்குறாங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்ன, அறிவு. அந்த அறிவின் மூலமாக அந்த மனிதன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும், தன் சிந்தனைகளை சரிபடுத்திக் கொள்ள முடியும், தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அல்லாஹ் இந்த மனுஷனுக்கு வச்சிட்டு தான் இந்த முடிவை எடுக்கிறான். ஜின்கள் மாதிரி இல்ல, இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான்னா, மனிதன் தவறுகள் உணர்வின் காரணமாக செய்யறான், ஆத்திரத்துல தப்பு பண்ணிடுறான், பாசத்துல தப்பு பண்ணிடுறான், ஒருத்தவங்க மேல இருக்கக்கூடிய மதிப்புனால அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது என்ற ரீதியில அவர்கள் சொல்லக்கூடிய தவறுகளையும் செய்து மாட்டிக்கொள்கிறான். உணர்வுகளின் காரணமாக தவறுகள் செய்கின்றான். ஆனா அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவை வைத்து அந்த மனிதன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும் என்பதுதான் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு நியமத், அருட்கொடை. எப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் தப்பு செய்யறான், தவறாக வாழ்கிறான், அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய அறிவு அவனை சரிப்படுத்தும், அவனுடைய அறிவு அவனுடைய சரியான வாழ்க்கையில கொண்டு போகும். இந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் இந்த மனுஷனுக்கு வச்சனாலதான் இந்த மாதிரி ஹலீஃபாவாக மனிதனை ஆக்குகின்றேன் என்று அல்லாஹ் ஆக்குகிறான். இத வந்து மலாயக்கத்துமார்களுக்கு சொல்றான். இந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலு. ஆனா சுருக்கமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறங்க, இன்னி அலமுமாலா தாலமுன், உங்களுக்கு தெரியாத எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க ஒரு சந்தேகத்தை கேக்குறீ, ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயத்துலதான் அதுக்கான பதில் இருக்கு. அதனால நான் சொல்லிட்டேன், கேட்டுட்டு போயிருங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்கள் உடனேயே கேட்டுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், அதனால நீங்க அமைதியா இருந்துக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி வெளிப்படையில நியாயமாக இருந்தாலும் என்னுடைய திட்டம் என்ன? இந்த மனிதனுக்கு உணர்வுகளை கொடுத்து தவறுகள் செய்வான் என்று அவன் இருந்தாலும் நான் அறிவையும் கொடுத்திருக்கின்றேன். அந்த அறிவின் காரணமாக அந்த மனிதன் தன் வாழ்க்கையை சரி செய்து கொள்வான். அந்த அறிவின் காரணமாக அந்த மனிதன் இறைநேசனாகுவான். அந்த அறிவின் காரணமாக அவன் மார்க்க அறிஞனாகுவான். அந்த அறிவின் காரணமாக அவன் தன் வாழ்க்கையிலே சிறந்த செயல்களை செய்வான், மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வான், சிறந்த தர்மவாளனாக வாழ்வான், சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வான். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய திட்டம். ஷைத்தான் எதிர்த்து பேசுறான், அல்லாஹ் அவனை சாபமிடுகின்றான். மலாய்க்கத்துமார்கள் சந்தேகம் கேட்கிறார்கள். சந்தேகத்தை முழுமையாக கூட அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை சொல்லவில்லை. அதற்கான விளக்கத்தை அல்லாஹ் பாதி சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கின்றான். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க, நான் சொன்னதை கேட்டுட்டு போங்க. ஆக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு இருக்கு நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு அதை சரி அப்படின்னு ஏத்துக்கிறது, இன்னொன்னு ஒண்ணு இருக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மூமின் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்னன்னா, இந்த மலாய்க்கத்துமார்கள்ட்ட இருந்த பண்பு தான் என்ன? சமியானா வ அதானா. அல்லாஹ் சொல்லிட்டான், நமக்கு ஒன்னு தெரியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் தான் படைக்க போறான் என்று அல்லாஹ் சொல்லியவுடன் அந்த மலாய்க்கத்துமார்கள் உடனே அதை ஏத்துக்கிட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மலாய்க்கத்துமார்கள் உடனே அல்லாஹ் தாலாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. யா அல்லாஹ், நாங்க தெரியாம கேட்டுட்டோம், எங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நாங்க கேட்டோம், இருந்தாலும் இந்த சந்தேகம் கேட்பது கூட உன்னுடைய கண்ணியத்திற்கு எதிரானது, அதனால எங்களை மன்னிச்சிருயா அல்லாஹ் என்பதாக அந்த இடத்திலேயே அவர்கள் தௌபா செய்கிறார்கள். ஷைத்தான் என்ன செய்யறான்? எதிர்கேள்வி கேட்கறான். சொல்ல சொல்ல இன்னும் அவன் வீம்பாக நடக்கிறான். மலாய்க்கத்துமார்கள் என்ன செய்யறாங்க? இவர்களும் கேள்வி கேட்டார்கள், ஆனால் அதற்கு அல்லாஹ் பாதி பதில சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொன்னா, உங்களுக்கு எல்லாம் புரியாது, நீங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு சொன்னா, உடனே மலாய்க்கத்துமார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த மலாய்க்கத்துமார்களுடைய பண்பு தான் நமக்கு வரணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஏன் என்ற கேள்வி வர்றதுக்கு பதிலாக, அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான். அதனாலதான் பெருமானார் சொல்வார்கள், ரலீது பில்லாஹி ரப்பன், அல்லாஹுவை என்னுடைய இறைவனாக முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டேன். அவன் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். என் வாழ்க்கையில எனக்கு சிரமமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எனக்கு விருப்பமானதாக இருந்தாலும் சரி, எனக்கு நான் விரும்பாத ஒன்றாக இருந்தாலும் சரி, ரலீது பில்லாஹி ரப்பன், அல்லாஹுவையே இறைவனை, என்னுடைய விஷயத்திலே எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய இறைவனாக ரப்பாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தை நபி அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது. நாமும் அதை சொல்ல வேண்டும். அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது போன்ற சில விஷயங்கள் நம் வாழ்க்கையிலே தவறாக நடக்கும் பொழுது, பிடிக்காதது நடக்கும் பொழுது, அல்லது விளங்காத ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, நாம் செய்ய வேண்டியது என்றால், அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் நமக்கு நல்லதை தான் செய்வான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு ஒரு விஷயத்த சொன்ன மலக்குமார்கள்ட்ட, மலக்குமார்களே நீங்கள் என்ன துதிப்பதாகவும் என் தூய்மையை வெளிப்படுத்துவதாகவும் சொல்கிறீர்கள், அதுவெல்லாம் சரிதான், ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதனால் உங்களுக்கு என்ன பயன்? நம்ம ஒரு இபாதத்தை செய்யறோம், அந்த இபாதத்தை செய்யறதோட முக்கியம் என்னன்னு சொன்னா, அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறது. நம்ம அல்லாஹுவை புகழ்கிறோம், அதை விட முக்கியம் என்னன்னா, அந்த புகழை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது. நாம ஒரு தர்மம் செய்யறோம், அந்த தர்மம் அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அதை ஏத்துக்கிறது. இப்ப அல்லாஹ் கேக்குறான், நீங்க செய்யற இந்த நிறைய இபாதத்தை செய்யறேன்னு சொல்றீங்களே, சஜ்தா செய்யறோம், நாங்க உன்னை புகழ்கிறோம், இது போதாதா யா அல்லாஹ், இதுல வேற இந்த மனுஷனை வேற படைக்க போறியான்னு கேக்குறீங்களே, நீங்க செய்யற இபாதத்தை நான் ஏத்துக்கலைன்னா என்ன செய்வீங்க? அவர்கள் செய்யக்கூடிய சிறிய நல்லமல்களையும் என்னுடைய அருளால் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அல்லாஹ் கேக்குறான், அந்த மனிதன் தவறுகள் செய்தாலும் அவன் குறைவாக என்னை துதிக்கின்றான் என்றால், அந்த துதிப்பை நான் ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வீர்கள்? என்னுடைய பேரருள் அவர்களின் பாவங்களை அழித்து விட்டால், அவர்களின் பாவங்களால் அவர்களுக்கு என்ன தீமை நடக்கப் போகிறது? ஒரு தப்பு பண்ணிடுறான் மனுஷன், பாவம் பண்ணிடுறான் மனுஷன், ஆனா அவன் அந்த தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டதோட, நான் அவனை மன்னிச்சுட்டா அவனுடைய தவறுனால என்ன எதிர்மறை விளைவுகள் நடக்க போகுது? கண்டிப்பா எதுவும் நடக்க போறது கிடையாது. அவர்களுடைய தீய தன்மைகளை நல்ல தன்மைகளாக நான் மாற்றிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அவனுக்கு தவறு செய்யத்தான் தோணுகிறது, வழி தவறி செல்லக்கூடிய அவர்களுடைய பண்பிற்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய அறிவின் காரணமாக அவர்கள் வழி தவறுவதை விட்டும் நேர்வழியிலே சென்றார்கள் என்றால், என் அருளின் காரணமாக அவர்கள் நேர்வழியிலே சென்றார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதாக வெல்லாம் அல்லாஹ் அந்த மலாய்க்கத்துமார்களுக்கு விளக்கம் சொல்கின்றான். மலாய்க்கத்துமார்கள் இதை கேட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், நாங்க தெரியாம உன்ட்ட கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாக்க பேசிக்கிறாங்க. இறைவன் தான் நாடியபடி எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். அவன் எந்த இனத்தை படைத்தாலும் அவர்கள் நம்மை விட மேலானவர்களாக இருக்க மாட்டார்கள். என்ன சொல்லிக்கிறாங்க அவங்களுக்குள்ளாக்க, அல்லாஹ் எந்த படப்பை படைச்சாலும் நம்மள விட அவங்க சிறந்தவங்களா ஆக வாய்ப்பில்லை தானே. ஒருவேளை அவர்கள் நம்மை விட மேலானவர்களாக இருந்தாலும் பாதகம் இல்லைதான். நாம் அவர்களுக்கு முன்னால் படைக்கப்பட்டிருப்பதின் காரணமாக நாம் அவர்கள் காணாதவற்றை கண்டு அவர்களை விட அதிகம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். மலக்குமார்கள் அல்லாஹ் முன்னாடியே படைச்சு வானத்திலே இருக்கிறனால அல்லாஹுடைய வல்லமையை பாக்குறாங்க, முழு உலகத்தினுடைய எல்லா செய்திகளையும் பாக்குறாங்க. அதனால அவங்க அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய இபாதத்தும் இறை துதியும் அதிகமாக செய்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கு இது எதுவுமே தெரியாது, அதனால பெரிய பாதிப்பு கிடையாது என்பதாகவெல்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல உள்ளதெல்லாம் நம்ம பாக்குறோம், ஆனா அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியாது. இங்க மேல என்ன நடக்குதுங்கிற விஷயம் தெரியாது. அல்லாஹ் என்னென்ன படைப்புகளை வேற படைச்சிருக்கான்னு தெரியாது. எல்லா விஷயத்தையும் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லல. இந்த உலகத்து அண்ட சராசரத்தை எத்தனையோ கோலங்களை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த எல்லா செய்திகளையும் மனுஷனுக்கு தெரியாது. இந்த முழு உலகத்தினுடைய நாம வாழக்கூடிய இந்த பூமி, இந்த பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் தான் நமக்கு தெரியுதே தவிர, இந்த மனிதனுடைய அறிவியலுக்கு இன்று வரை புலப்படாத ஜின்களை பற்றி நாம் என்ன செய்வது? ஜின்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் சொல்லியிருக்கான், குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. ஆனால் இந்த மனிதனுடைய அறிவியலின் மூலமாக ஜின்களை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? இல்ல. இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுத்தியிலையும் அவனுடைய அறிவையும் அவனுடைய தகவல்களையும் அல்லாஹ் சுருக்கமா கொடுத்திருக்கிறான். ஆனா மலாயக்கத்துமார்களுக்கு இது எல்லாம் தெரியும், அதனால அவங்க இறை துதி செய்கிறார்கள். ஆனா இந்த மனுஷனுக்கு இது எல்லாமே தெரியாது. அப்படி தெரியாம இருந்தும் அல்லாஹுவை புகழ் பாடுகின்றான் என்றால், அல்லாஹ் இவ்வளவு படைச்சிருக்கிறான், ஒவ்வொரு இடத்துலயும் அவனுடைய ஆட்சி எவ்வளவு இருக்கு, அவனுடைய வல்லமை எவ்வளவு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. தெரியாம இருந்து கூட அல்லாஹுவை புகழ் பாடுகின்றான் என்றால் அதுதானே ரொம்ப பெருசு என்பதாக மலாயக்கத்துமார்கள் பேசிக் கொள்கிறார்கள். பிறகு அல்லாஹ் சொல்றான், வானவர்களே, நீங்க செஞ்ச தப்புக்கு தௌபாவாக அர்ஷுக்கு கீழே ஜிப்ரீலோட சேர்ந்து இரண்டு ரக்காத் தொழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எல்லா மலாயக்கத்துமார்களும் ஒன்று சேர்ந்துறாங்க. மலாயக்கத்துமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துறாங்க. எல்லா மலாயக்கத்துமார்களும் ஒன்று சேர்ந்து இரண்டு ரக்காத் தொழுகிறார்கள். வானலோகத்தில் நடக்கக்கூடிய முதலாவது தௌப நஃபில் இரண்டு ரக்காத் ஜமாத்தா நடக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துழு வைக்கிறாங்க, எல்லா மலக்குமார்களும் துழுறாங்க. ஆனா அசாசீல் இப்லீஸ் அந்த ஜமாத்துல சேரல, தனியா நிக்கிறான். நான் வர முடியாதுங்கிறான். இறைவன் சொன்னான், நீங்கள் கேட்டது தவறு, தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள். ஆனால் அசாசீல் நினைக்கிறான், இப்லீஸ் நினைக்கிறான், நான் கேட்டது தப்பு இல்ல, நான் கேக்குறது நியாயம்தான், நான் கண்டிப்பாக இந்த தொழுகையில சேர்ந்துக்க மாட்டேன் என்பதாக தொழுகையில சேரல. அல்லாஹ் அவன் மீது சாபத்தை இறக்குகின்றான். அந்த சம்பவங்களை அடுத்து நாம் பார்ப்போம். அதற்கு முன்பதாக அல்லாஹ் மண்ணிடத்திலே சொல்கின்றான், மண்ணே, நான் உன்னை கொண்டு ஒரு படைப்பை உண்டு பண்ண போகின்றேன் என்று அல்லாஹ் மண்ணிட்ட சொல்றான். அதை கேட்டு அந்த மண்ணுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. இந்த பூமியில அல்லாஹ் படைக்க போற படைப்பு இருக்கே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து அல்லாஹ் படைக்க போறான் என்பதோடு சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், அந்த படைப்புகள்ல சில பேரு என் பேச்ச கேட்டு நடப்பாங்க, சில பேரு என் பேச்ச கேட்காமே நடப்பாங்க. பேச்ச கேட்டு நடந்தவங்களை சொர்க்கத்துக்கு போக வைப்பேன், பேச்ச கேட்டு நடக்காதவங்களை நரகத்துக்கு போக வைப்பேன் அப்படின்னு சொன்னதோட அந்த மண்ணு கேட்டுச்சான், யா அல்லாஹ், நரகத்துக்கு போக போறவன என்னட்ட இருந்து படைக்க போறியா அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அல்லாஹ், ஆமா, உன்னிலிருந்து தான் அப்படிப்பட்ட படைப்பை படைக்க போகிறேன். அவர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள், தவறு செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். என் பேச்சை கேட்காமல் என்னை எதிர்த்து வாழக்கூடியவர்களை நான் நரகத்திலே அனுப்புவேன் என்பதாக அல்லாஹ் சொன்னதோட, அல்லாஹுவை எதிர்க்கக்கூடிய ஒருத்தனை என்னிடந்து படைக்க போறியா என்பதாக அந்த மண் அழுததாக வரலாற்றிலே பதிந்திருக்கின்றார்கள். ஆக அல்லாஹுவை நினைத்து அகிலமே பயப்படும் பொழுது, எல்லோருமே கதிகலங்கும் பொழுது, மனிதனாகிய நாம் நம் வாழ்வை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இறை பயம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இந்த இறை பயம்தான் நம்மை காப்பாற்றும். மலாயக்கத்துமார்களை காப்பாற்றியது, ஆனால் அந்த இறை பயமும் இல்லாததின் காரணமாக இபிலீஸ் தூரமாக்கப்பட்டான். ஆக இந்த வரலாற்று நிகழ்ச்சியிலே வரக்கூடிய வாரங்களிலே இன்ஷா அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பை பற்றி பார்ப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த அனைத்து தகவல்களையும் நாம் அல்லாஹுவை வணங்குவதற்கும் அவனுக்கு அடிபணிவதற்கும் காரணமாக ஆக்கி வைப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته
2: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
4: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
5: நீங்கள் எல்லாம் இளமை, புதுமை, இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: செவ்வாய்க்கிழமையில்
3: உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது.
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது.
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

மனோ சுஜாதா குரல் அந்த பாடல்கள் கேட்டிருந்தோங்க. இப்ப பயணத்துல இருக்கீங்களா? பயணத்துல இருக்கும் போது இந்த பாடல்கள் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கலன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? பிடிச்சிருக்கு அப்படின்றத அழைத்தும் நிறைய நேர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். இதற்கிடையில உலக கிண்ணம், பீபா உலக கிண்ணத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்பவே நீங்க ஆர்டிஎம் கிளிக்க பதிவிறக்கம் பண்ணுங்க. ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக அனைத்து ஆட்டங்களையும் நீங்க பார்த்து ரசிக்கலாம். ஆக இப்பவே ஆர்டிஎம் கிளிக் இதை பதிவிறக்கம் செய்ய மறந்துடாதீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக ஒரு பாலிவுட் பாடல் எடுத்து வச்சிருக்கோம். உதித் நாராயணன், மகாலட்சுமி ஐயர் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நோ என்ட்ரி கொண்டு வந்த நம்ம உள்ளூர் பாடலை கேட்டிருந்தீங்க. சரி, நாளைக்கு வந்து மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி உங்களுக்காகவே இருக்க போகுது. 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் உள்ளூர் பாடல்களை மட்டும் கேட்டு ரசிக்க போறீங்க. உள்ளூர் திறமைகளின் குரல் மட்டும் அங்கே ஒலிக்க போகுது. நாளைக்கு ஒரு முக்கியமான நபர் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேச போறாரு. ஒரு பாடகர், யார் அவர் அப்படின்றத நீங்க பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு காணொலிகள், புகைப்படங்கள் இது எல்லாமே பதிவாக போகுது. நிகழ்ச்சியை 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் கேட்க மறந்துடக்கூடாது. சரியா, இப்ப அடுத்த பாடல் உதித் நாராயணன் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: Oh, mon saïo, il s'en va, m'y connaît pas quand il va arriver. Oh, ma gâteau, mon pendant, on lui va donner à moi le bon, le mauvais.
2: Allez, allez, allez, allez. Talle, talle, talle, talle. Ha, allez, ha, talle, ha,

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நேற்று அரசு பதிவேட்டில் வெளியிடப்பட்ட 2026 கடப்பிதழ் விசா கட்டண திருத்தம் தொடர்பான ஆணையை தொடர்ந்து 10 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் கடப்பிதழுக்கான மாற்றங்களை செயல்படுத்த மலேசிய குடிநலத்துறை தயாராக உள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். இது நடைமுறைக்கு வரும் நாள் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் என்றார் அவர். தொழிலதிபரும் சமூக தலைவருமான தான்ஸ்ரீ வி ஜெயரத்னம் முதுமை காரணமாக இன்று காலை ஜாலான் துர் டாக்டர் இஸ்மாயிலில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். 101 வயதான அவர் சமூக நலன், சமூக மேம்பாடு ஆகியவற்றில் அளப்பரிய பங்கை ஆற்றியுள்ளார். அவரது மறைவு பேரா மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பேரிழப்பாக விவரிக்கப்பட்டுள்ளது. பேரா தெலோ இந்தான் அருகே உள்ள தாமான் மெல்லோரில் உள்ள உணவகத்தின் ஊழியர் ஒருவர் பூனையை துன்புறுத்தி விவகாரம் தொடர்பாக காவல்துறை விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. அந்நபர் பூனையை சாக்கிற்குள் திணிக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவலானதைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது. இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் வியட்நாமின் காய்கறிகள் பழங்கள் ஏற்றுமதி உயர்ந்துள்ளது. டுரியானையும் உறைய வைக்கப்பட்ட டுரியான் உள்ளிட்ட பதப்படுத்தப்பட்ட இதர பொருட்களின் ஏற்றுமதி இந்த அதிகரிப்புக்கு காரணமென வேளாண் சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது. மே மாதம் அதன் ஏற்றுமதி 614.8 மில்லியன் டாலரை எட்டியது. ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 15.1 விழுக்காடு அதிகமாகும். வலது முட்டி சிகிச்சைக்காக டலை லாமா வட இந்தியாவில் உள்ள தமது இல்லத்திலிருந்து புதுடெல்லிக்கு பயணிக்க உள்ளார். மூப்பின் காரணமாக அண்மைய ஆண்டுகளாக அவர் பலதரப்பட்ட சுகாதார சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் இது உலகளவிலான அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த 90 வயது திபேத்திய பௌத்த மத குருவின் அலுவலகம் தெரிவித்தது. சிகிச்சை நிறைவடைந்த பின் அவர் இமயமலையில் தமது காலத்தை கழிப்பார் என கூறப்பட்டுள்ளது. விளையாட்டு. இந்தோனேசிய பொது பூப்பந்து போட்டி. நாட்டின் முதன்மை மகளிர் இணையினர் பள்ளித்தான் எம் தீனா காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் தைவானின் சூயாச்சின் சூயூ சோன் இணையை வென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா பேசிட்டு இருக்கிறது கிஷன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, டிக்டாக் நேரலை பக்கமா வர போறீங்க, அங்க வந்து யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத தாராளமா நீங்க கேட்கலாம். தமிழ் பாடல்கள்ல புதிய பாடல்கள்ல உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது, 2000 வெளிவந்த பாட்டு, 2000 மேல வந்த பாட்டு, இப்போ இருக்கிற பாட்டு கூட நீங்க தாராளமா கேட்கலாம். டிக்டாக் நேரலை பக்கமா அந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அங்க வாங்க, யாருக்காக என்ன பாட்டு அப்படின்றத டிக்டாக்ல சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த பாடல் தனுஷ் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம நாள இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு

ஹரிஷ் ராகவேந்திரா படத்துக்காக, ரேணிகுண்டா படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். சரி, இப்போ அடுத்து ஜெயராணி வந்து என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னா, பிரவீனாவுக்காக தள்ளி போகாதே அந்த பாடல் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போ நம்ம கேட்க போறோம். இதற்கிடையில் உங்களுக்கும் பாடல் வேணும் அப்படின்னா இப்போவே டிக்டாக் நேரலை பக்கமாக வாங்க, பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் அங்கே நீங்கள் விரும்பி கேட்கலாம்.

0: மடானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் கல்வி மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: டியூஷன், இந்த டியூஷன் வந்து நம்ம ஃப்ரீயா வந்து கொடுக்கறோம். எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5000 பேருக்கு வந்து நம்ம ஃப்ரீயா டியூஷன் கொடுக்க போறோம். இதுக்கு வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல், எல்லா டியூஷன் சென்டர்ஸ் யாரு வந்து அவங்க வந்து இந்த ஃப்ரீ டியூஷன் கொடுக்க போறாங்க அவங்களை வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஃப்ரீ டியூஷனுக்கு. 5ஆம் தேதி ஜூன் நம்மள திறப்போம். www.mitra.gov.my மித்ராவோட வெப்சைட் போயிட்டு நீங்க வந்து அங்க வந்து அப்ளை பண்ணலாம். எல்லா டியூஷன் சென்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்
0: உங்களுக்காக.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
6: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
5: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
6: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
5: ஐயா தம்பி
6: சொல்லுங்க,
5: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
6: சரியா,
5: போயிட்டு வரேன்.
6: சில மாதங்களுக்கு பிறகு.
5: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். டா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுல எப்படி இருக்காருன்னு.
6: எல்லாம் என் நேரம் தான்.
5: என்னையா?
6: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
5: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
6: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்

ஹரிச்சரன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சுகந்தி தீபனுக்காக அந்த பாடலை வழங்கிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்புக்குரியவருக்காக பாடல் கேட்கறதுல ஒரு தனி சுவாரஸ்யம் இருக்குங்க. அவங்களுக்காக அவங்களுடைய அன்புக்குரியவருக்காக ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு நீங்க வானொலியை கேளுங்களேன் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணி சொல்லும் போது அந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு அந்த மகிழ்ச்சிக்கு ஈடுணையே கிடையாது. இப்போ அடுத்து யார் பாட்டு கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். நந்தினி வந்து அவங்களுடைய அம்மா சாந்தாவுக்காக மலைக்காற்று வந்து அந்த பாட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் மகாலட்சுமி குரலில் நம்ம கேட்க போகிறோம். இந்த நேரத்தில் இப்போ உங்களுடைய அன்புக்குரியவங்க பக்கத்தில் இருக்காங்க. நீண்ட தூரம் ஒரு பயணம் இப்போது அங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கவே இருக்காது.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

எல்லா நண்பேண்டாவுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி JMV சொல்லியிருக்காங்க. ஜீவாராணி, கௌரி, சலரி, நந்தினி இவங்களுடைய நட்பு 25 ஆண்டுகள் நீடிச்சு நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகும் தொடர்ந்து அந்த நட்பு இருக்கணும், அதற்காக இந்த பாடல் நண்பர்கள் கேட்டு மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். இப்போ அடுத்த பாடல் ஒரு முறை பிறந்தேன் அப்படின்ற பாடல். இந்த பாடலை எப்போ கேட்டாலுமே மனசுக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம், கவலை இதெல்லாம் தன்னாலே வந்துடும் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பாடலை ஏன் கேட்டிருக்காங்கன்னா, அரசி அவங்களுடைய கணவரை பிரிந்து 3 மாதம் ஆயிருச்சு, அவருக்காக அவருடைய நினைவாக இந்த பாடலை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள மாதிரியே நிறைய பேர் இப்போ நம்ம அன்புக்குரியவரை பிரிஞ்சு இருக்கிற அந்த நபர்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

இது என்ன மாயம்? சங்கர் மகாதேவன் குழுவினர் கொண்டு வந்த பாடல். நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தவங்க அந்த பாடல் யார் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இது என்ன மாயம் அப்படின்னு சொல்லி லிங்கேஸ்வரி அவங்களுடைய வருங்கால கணவர் தினேஷ்காக கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் வந்து சுர்ஜி குமாருக்காக முதல் நாள் இன்று அந்த பாடல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைவு பாடல் வித்யா அவங்களுடைய அன்பு கணவர் தவசீலனுக்காக அப்படி நினைவாக அன்பே என் அன்பே அப்படின்ற பாடல் வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் டிக்டாக் நேரலையில் பாடல்கள் கேட்டிருந்தீங்க. 11 மணிக்கு பிறகு பழைய பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா டிக்டாக் நேரலை பக்கமாக நீங்கள் வாங்க, வந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலை தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹரோனும் ஆயுதப்படை தளபதி தான் ஸ்ரீ மலிக் ரஜா சுலைமானும் இன்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிமுடன் சந்திப்பு நடத்தினர். இச்சந்திப்பு இஸ்தான நகராவில் நடைபெற்றதாக பேரரசரின் அதிகாரப்படியான முகநூல் தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகம் தற்பொழுது தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் வேளை, நாட்டை மேம்படுத்தும் முனைப்பில் அறிவாற்றலும் ஒழுக்கமும் முதன்மையானது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். ஒரு நாட்டின் வளர்ச்சியை தொழில்நுட்ப ஆற்றலை கொண்டு மட்டும் அளவிட முடியாது, அது நம்பிக்கையின் வலிமை உள்ளிட்ட மனித பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்றார் அவர். ஜோஹோர் சிம்பாங் ரங்காமில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்திய 19 வயது ஓட்டுநர் விசாரணைக்கு உதவும் பொருட்டு மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவர் நாளை குழுவாங் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுவார் என மாவட்ட காவல்துறை தலைவர் ACP பஹரைன் முகமது நூ தெரிவித்தார். இலங்கை அங்குரு வத்தோதாவில் உள்ள முதியோர் உடற்பேறு குறைந்தோர் காப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை அங்கு தங்கியிருந்த இதர 51 பேர் தற்காலிகமாக அருகில் உள்ள அரசு பள்ளிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானின் டபாய் நகரிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறியதை தொடர்ந்து அந்நாட்டு ராணுவம் அப்பகுதி நுழைய தொடங்கியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லெபனானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை புதுப்பிக்க ஒப்புக்கொண்ட மறுநாள் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விளையாட்டு. இந்தோனேசிய பொது பூப்பந்து போட்டி. நாட்டின் ஆடவர் இணையினர் கோசி ஃபே, நூர் இசுடின் முகமா ரும்சானி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் இங்கிலாந்தைச் சேர்ந்த பென் லேன், ஷான் வெண்டி இணையை நேரடி செட்களில் வெற்றி கொண்டனர். இவ்வேளை தேசிய கலப்பு இணையினர் கோசுன் ஹுவாட், ஷெவான் ஜெமி லாயும் அடுத்த சுற்றுக்கு தேர்வாகியுள்ளனர். அவர்கள் இந்தோனேசியாவின் ஜஃபார் இடாய்துல்லா, ஃபெலிஷா அல்பெர்தா பசரிபு இணையை நேரடி செட்களில் வீழ்த்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கங்க. 60களில் வெளிவந்த பாடலை தொடர்ந்து நீங்க டிக்டாக் நேரலையில் விரும்பி கேட்கலாம். என்ன பாடல் யாருக்காக வேணும்ன்றதை சொல்ல மறந்துடாதீங்க. படுத்த பாடல் உங்களுக்காக, காதலிக்க நேரம் இல்லை படத்துக்காக. கே ஜே எஸ் தாஸ் பி சுசிலா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

தெய்வத்தாய் படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். நாங்க நிறைய முறை சொல்லியிருந்த மாதிரி தான், புதிய நேயர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படுது. நீங்க வரலாம், வந்து உங்களுக்கு முதல் வாய்ப்பா இருந்தா என்ன பாட்டு வேணுன்றத டிக்டாக் நேரில் பக்கமா நீங்க கேட்கலாம். அதே சமயம் உங்களோட ஐடியில சொந்த பேர் தாங்க இருக்கணும். சில பேர் பாடல் கேட்கறீங்க, ஐடியில பேரை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு, அதை நாங்க எப்படிதான் படிக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. இப்ப கூட வந்து கா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஐடியில் பெயர் வந்து கா மட்டும்தான் இருந்தது. அவங்களுடைய அன்பு கணவர் ஜெயக்குமாருக்காக காவியமா நெஞ்சில் ஓவியமா அந்த பாடல் கேட்டிருக்காங்க, உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில் இப்போ நீங்க தொடர்ந்து பாடல் கேட்கணும் அப்படின்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் அங்க நீங்க விரும்பி கேட்கலாம்.

0: உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் கல்வி மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: டியூஷன், இந்த டியூஷன் வந்து நம்மள ஃப்ரீயா வந்து குடுக்கறோம். எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5000 பேருக்கு வந்து நம்மள ஃப்ரீயா டியூஷன் கொடுக்க போறோம். இதுக்கு வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல், எல்லா டியூஷன் சென்டர்ஸ் யாரு வந்து அவங்க வந்து இந்த ஃப்ரீ டியூஷன் கொடுக்க போறாங்க அவங்களை வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஃப்ரீ டியூஷனுக்கு. 5 ஜூன் நம்மள திறப்போம். www.mitra.gov.my மித்ராவோட வெப்சைட் போயிட்டு நீங்க வந்து அங்க வந்து அப்ளை பண்ணலாம். எல்லா டியூஷன் சென்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்.
0: உங்களுக்காக

காவேரி உரம் அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா அவங்களுடைய அக்கா சுப்புலட்சுமிக்காக கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் செபஸ்தியம்மாள் டேவிட் அவங்களுடைய கணவர் டேவிட்காக ராஜாவின் பார்வை அந்த பாடல் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா ஜூன் மாதத்தின் 4ஆம் நாள் நம்ம இருக்கோம். உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. இதற்கிடையில் 5ம் நாளைக்கு பிறக்க போகுது இல்லையா, அதனால நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட போறீங்க அப்படின்னா முன்கூட்டியே மின்னலம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வேளையில் தெரிவிச்சுக்கிறோம்.

இந்த பாடல் வந்து பிரேமலதா வந்து நாவலனுக்காக கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்னதான் நீங்க கேட்டிருந்தீங்கல்ல ஆறு மனமே அப்படின்ற பாடல், அனுஷ்யா அவங்களுக்காக அந்த பாடல் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. தெரியல அனுஷ்யா மனசுல ஏதோ குழப்பங்கள் போல அந்த குழப்பங்கள் அந்த பாடல் கேட்டோன்னே தீர்ந்திருக்கும் நாங்க நம்புறோம். அதே பாடல் மலர் பிரகாஷ்காக அவங்களுடைய அன்பு கணவருக்காக கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல், இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நீங்களுமே இப்ப நினைக்க போறீங்க கேட்கும் போது. கூவாமல் கூகும் கூவும் கோகிலம் அப்படின்ற பாடல், சந்திரலேகா வந்துட்டு இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா சோபா வாசுகிக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டே இருக்கு.

புதையல் படத்துக்காக ஒரு அற்புதமான பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். அதற்கு காரணம் மோகனதாஸ் தான். ஏன்னா அவர் தான் அவருடைய மனைவி தமிழ் செல்விக்காக அந்த பாடலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து வரக்கூடிய பாடல் ராஜாதி செல்வகுமாருக்காக, அவங்களுடைய கணவருக்காக கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியான நிறைவு பாடல் ராஜேஷ் ராஜி, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்காக அந்த பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி மாசிலா உண்மை காதலி மாலாவுக்காக அவங்களுடைய தோழிக்காக கேட்கறதா சொல்லியிருந்தாங்க. வந்துட்டே இருக்கு. இது வரைக்கும் டிக்டாக் நேரலையில் பாடலை கேட்டிருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு உங்களுக்காக நேரலை இருக்க போகுது. நாளைக்கும் நீங்கள் பாடலை கேட்கலாம் மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியில்.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.
1: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
2: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: அன்பான நேயர்களே, சலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் ஒரு உண்மையான சம்பவத்தோடு நான் தொடங்குகிறேன். உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதருடைய உற்ற நண்பர்களில் ஒருவர் ஹலீஃபா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் மதீனாவிலிருந்து மற்றொரு ஊருக்கு புலம்பெயர்ந்தார். வெளிப்படையாக அது அல்லாஹுவிற்காகவும் அவனது தூதருக்காகவும் ஹிஜ்ரத் செய்தது போல தோன்றியது. ஆனால் உண்மையில் அவர் திருமணம் செய்ய விரும்பி ஒரு பெண்ணுக்காகவே அந்த பயணத்தை மேற்கொண்டார். இந்த நிகழ்வுக்கு பின்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக பிரபலமான ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் கிரந்தங்களிலே மிக பிரபலியமான ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்று தொடங்கக்கூடிய ஹதீஸ். நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒருவருக்கு அவர் நோக்கியதே கிடைக்கும், எதை நாடி செல்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த இந்த பிரபலியமான ஹதீஸ். அன்பான நேயர்களே, ஒரே செயல் இரண்டு மனிதர்கள் செய்கிறார்கள், வெளியில் பார்த்தால் அது ஒன்று போலதான் தோன்றும், ஆனால் உள்ளத்தின் நோக்கம் வேறு வேறாக இருந்தால் அதனுடைய மதிப்பு முழுமையாக மாறிவிடும். இதுதான் அந்த நீயத்தினுடைய ரகசியம். இந்த ஹதீஸினுடைய நெறி என்ன தெரியுமா? செயல் முக்கியம், ஆனால் நோக்கம் என்பது அதைவிட முக்கியம். குர்ஆன் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது பாருங்கள், அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் நோக்காமல் தூய்மையான நோக்கத்துடன் அவனை வழிபடவே கட்டளையிடப்பட்டனர். சுருக்கமாக சொல்ல போனால், நல்லடியார்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் இறைவனுக்கு மட்டுமே அவர்களுடைய இபாதத்தை வணக்க வழிபாட்டை மன தூய்மையோடு நோக்கத்தை தூய்மையாக வைத்து இறைவனுக்காகவே வணங்குவார்கள். நோக்கம் தூய்மையாக இருந்தால் சிறிய செயல்கள் கூட பெரியதாக மாறும், சிறிய செயல்கள் கூட இபாதத்தாக மாறும். உதாரணத்திற்கு நாம் முகத்தை கழுவுகிறோம், கை கால்களை கழுவுகிறோம், இது சாதாரண சுத்தம் செய்யக்கூடிய ஒரு செயல். இதையே இறைவனுக்காக நாம் செய்தால், அவன் கட்டளையிட்டபடி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லித்தந்தபடி நாம் செய்தால், அதற்கு பெயர் உது என்று சொல்வார்கள். அங்க சுத்தி தொழுவதற்கு முன்னால் முஸ்லிம்கள் செய்கிறார்கள் இல்லையா, அந்த உது அது இபாதத்தாக வணக்கமாக மாறுகிறது, அதற்கு நன்மையும் கொடுக்கப்படுகிறது. சாதாரணமாக நாம் தூங்குகிறோம், தூங்குவதற்கு முன்னால் சிறு சிறு சூறாக்களை ஓதி திக்ர்களை செய்து உது செய்து விட்டு படுத்து தூங்கினால் அது வணக்கமாக மாறுகிறது. இப்படி ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயமும் இறைவனுக்காகவே செய்கிறோம் என்ற நீயத்தோடு செய்கின்ற பொழுது அது நன்மையாக மாறுகிறது. ஒரு தாய் சமையல் செய்கிறாள், தன்னுடைய குழந்தை தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு நன்மைக்காக செய்கிறாள், அது ஒரு வழிபாடாக மாறலாம். ஒரு தந்தை குடும்பத்திற்காக உழைக்கிறார், குழந்தைகளை நல்ல நிலையில் வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைக்கிறாள் பாடுபடுகிறார் என்றால் அது ஒரு வழிபாடாக மாறலாம். ஒரு மாணவன் இறைவனுக்காக படிக்கிறான், சமுதாயத்தை நன்மையை ஏற்படுத்துவதற்காக படிக்கிறான் என்றால் அது ஒரு வழிபாடாக மாறலாம். எப்படி, இது அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக நான் செய்கிறேன் என்ற நோக்கம் இருந்தால் அது வழிபாடாக மாறிவிடுகிறது, இறைவனுடைய நன்மைகளை பெற்றுத் தருகிறது. நல்ல நோக்கத்தோடு செய்யப்படக்கூடிய செயல்களுக்கு ஒரு தனி அழகு உண்டு. நாம் நம்மையே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் செய்கிற செயல்களின் பின்னால் என்ன நோக்கம் இருக்கிறது? நான் செய்வது புகழுக்காகவா, அல்லது உலக ஆதாயத்தை மட்டும் கருத்தில் கொண்டா, அல்லது உயர்ந்த மதிப்புகள் எனக்கு கிடைக்க வேண்டும், எல்லோரும் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்கா என்பதை நாம் நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இது இறைவனுக்காக அவனை திருப்திப்படுத்துவதற்காக என்று இருந்தால் அது உயர்வானதாக இறைவனுடைய பார்வையில் பார்க்கப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையின் செயல்களை அழகாக்குவதற்கு நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கங்களாக இருக்க வேண்டும், இறைவனுக்காக செய்வதற்குரிய நோக்கமாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் நோக்கங்களை நீயே தூய்மைப்படுத்துவாயாக, எங்கள் செயல்களை உன்னுடைய திருப்திக்காக நீ மாற்றுவாயாக, சிறிய செயல்களையும் பெரிய நன்மைகளாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அன்பான நேயர்களே, நோக்கத்தை சுத்தப்படுத்துங்கள், வாழ்க்கை உயர்ந்துவிடும். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்குவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
4: தயாரிப்பு அப்துல் கானி. ஹேஷ்டேக் பன்யாரன் ஜாக்கிம்.

இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து உங்களுக்காகவே இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாடல்களை தான் நள்ளிரவு 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க. அதற்கு பிறகு மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காகவே தயாரா இருக்குங்க. பயணத்துல இருக்க போறீங்க அப்படின்னா மின்னலம் உங்களுக்கு நிச்சயமா துணையா இருக்கும். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. நல்லா ஓய்வெடுங்க.

0: வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 119.
1: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கூகுள் ட்ரை ஆன் அப்படின்றத பத்தி உங்க கூட பகிர்ந்து கொள்ளணும். வாழ்க்கைக்கும் இந்த கூகுள் ட்ரை ஆனுக்கும் என்ன சம்பந்தம்னு கடைசியில நாங்க உங்ககிட்ட சொல்றோம்.
2: பொதுவாகவே ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம சட்டை உடைகள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அங்க போட்டு நம்ம பாத்துக்கலாம். ஆனா இப்போ இந்த இணையம் வாயிலாக நம்ம இந்த மாதிரி உடைகள் வாங்கும் போது அது நமக்கு எப்படி இருக்கும், நம்ம முகத்துக்கு சரி வருமா, நம்ம உடலுக்கு சரி வருமா, அப்படி பல கேள்விகள் இருக்கும். அதுக்கு ஒரு தீர்வா தான் இந்த கூகுள் ட்ரை ஆன் அப்படின்ற புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்த.
1: இதுக்கு முன்னர் எப்படி இருந்ததுன்னா, இந்த இணையதளம் மூலமா நம்ம ஆன்லைன்ல பொருட்கள் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, உடையை வாங்கும் போது அது நமக்கு சரியா இருக்குமானு தெரியாது. பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புடவை அதை வாங்கிருவாங்க, ஏன்னா அது ஒரே துணி நம்ம கட்டுறது அப்படிதான். ஆனா மற்றதெல்லாம் எப்படி நமக்கு சரியா இருக்கும், அப்ப அங்கிருந்து வரும், அது சரியா இல்லைனா மாத்திரத்துக்கு அனுப்பணும், இதெல்லாம் நடக்கும்ல. இப்போ அதுக்காக கூகுள் ட்ரை ஆன் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. எப்படி பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் படம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து உங்களை எடுத்து அந்த சட்டையை நீங்க போடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு படமா காட்டுறாங்க, ஒரு காணொளி மாதிரி வருது. அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம், இந்த சட்டையை நீங்க, இந்த உடையை நீங்க வாங்கணுமா இல்லையா, இல்ல சரி வருமா வராதான்றதெல்லாம் அங்க இருந்து நீங்க முடிவு எடுத்துக்கலாம்.
2: வெளிநாட்டுல சில நாடுகள்ல வந்து இது அமலுக்கு வந்துருச்சு. ஆனா இப்ப மலேசியாவில் இன்னும் கூடிய விரைவில் இது வந்து வரப்போகுது. இப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துரும். நீங்க இணையத்துல வாங்கும் போது கவலைப்படாம உடைகளை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி செய்தியாவே வந்திருக்கு.
1: ஆனா தனிநபர் செயலிகள்லாம் கூட சிலது வந்துருச்சு. அந்த மாதிரி கடைகள்லாம் வந்து அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா, வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு. இதுல இருந்து ஒரு விஷயம் யோசிக்கும் போது, மோகன், காலம் பாருங்க, எந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு. ஒரு இடத்துல நம்ம போய் இருந்து நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி துணியெல்லாம் வாங்குற ஒரு சூழலையே மாத்தி வச்சிருச்சு பாருங்க.
2: வீட்டுல இருந்தபடியே நீங்க துணி எல்லாம் வாங்கிடலாம், வீட்டுக்கே வந்துரும். ஆனா அதுல கூட சில குழப்பங்கள்லாம் இருந்தது, எப்படி இருக்கும், சரி வருமா அப்படின்னு. அதுக்கும் அங்க எப்பெல்லாம் குழப்பங்கள் வருதோ அங்க தீர்வுகளும் வந்துகிட்டு தான் இருக்கு.
1: இது வாழ்க்கைக்கும் இந்த மாதிரி தான் பாருங்க. எத்தனையோ குழப்பங்கள் நமக்குள்ள வந்து சேரலாம், அதற்கான தீர்வு நம்மள சுத்தி இருந்துகிட்டே இருக்கு எங்கேயோ. இல்ல நம்ம கொஞ்சம் தேடணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்து எங்க இருந்தோ வந்துடும். அதனால ரொம்ப போட்டு வாழ்க்கையை குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த கூகுள் ட்ரை ஆன் மாதிரி உங்க வாழ்க்கையில எதையாவது முயற்சி பண்ணி பாருங்க, அதெல்லாம் சரியா தான் அமையும். கூட்டி கழிச்சு பார்த்தால
2: வெள்ளிக்கிழமைனால கொஞ்சம் கருத்துல அதிகமா வருது.
1: அடுத்தது சூரனை போட்டு படுறதுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.
2: இது வணக்கம் மின்னல்.

நெகிரி செம்பிலன் சட்டமன்றம் இன்று கலைக்கப்படுகிறது. உயர்தர முதலீடுகளுக்கு தொடர் ஆதரவு வழங்கப்படும், பிரதமர் உறுதி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். நெகிரி செம்பிலான் சட்டமன்றம் இன்று அதிகாரப்படியாக கலைக்கப்படுகிறது. 16வது மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நெகிரி செம்பிலான் ஆளுநர் துவாங்கு மூரேஸ் துவாங்கு முனாவிர் ஒப்புதலுக்கு பிறகு அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமிருடீன் ஹரோன் நேற்றிரவு தமது அதிகாரப்படி இல்லத்தில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் இதனை அறிவித்தார். மக்களுக்காக கடமையை ஆற்றுவதிலும் இதற்கு முன் நிர்ணயிக்கப்பட்ட செயல்திட்டங்களை செயல்படுத்துவதில் மட்டுமே தற்போது அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. பொதுத் தேர்தலை நடத்துவதில் இல்லை என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தை கலைப்பதாக எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் மாநில அரசாங்கத்தின் உரிமைக்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்டது என அவர் கூறினார். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை 56 இடங்களை கொண்டுள்ள ஜோஹர் சட்டமன்றம் 16வது மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் அதிகாரப்படியாக கலைக்கப்பட்டது. மற்றொரு நிலவரத்தில் துரித வளர்ச்சி காணும் தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதில் உலக நாடுகள் முனைப்பு காட்டியிருந்தாலும் நாட்டை முன்னேற்ற முயற்சிகளில் அறிவாற்றலும் ஒழுக்கமும் முதன்மை கூறுகளாக உள்ளதாக பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். கட்டட மேம்பாடுகளாலும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தாலும் மட்டும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை மதிப்பிட முடியாது. நம்பிக்கை, நேர்மை, விழுமை ஆகியவை அதற்கு அவசியமாவதாக அவர் கூறினார். இவ்வேளை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடா கூலிமில் இயங்கும் ATNS ஆஸ்ட்ரியா டெக்னாலஜி அண்ட் சிஸ்டம் டெக்னிக் அட்டன் கசல்ஸ் சாட் நிறுவனத்தின் செயல்பாடு குறித்த அண்மைய நிலவரங்களை அதன் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் மைக்கேல் மார்ட்டினுடன் கலந்துரையாடினார். 2700 தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்றனர். ஆஸ்ட்ரியா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்து ATNS நிறுவனத்தின் முதன்மை வெளியீடு தளமாக மலேசியா திகழ்வதாக நிதியமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். நாட்டின் போட்டித்திறன், செயல்திறன் மீதான உலக முதலீட்டாளர்களின் தொடர் நம்பிக்கை இதன் மூலம் வெளிப்பட்டுள்ளது. உள்நாட்டவருக்கு உயர்திறன் வேலைவாய்ப்புகளை வழங்குவதோடு உலக குறைக்கடத்தி தொடரில் நாட்டின் நிலையை வலுப்படுத்தும் ஆற்றலுடைய உயர்தர முதலீடுகளுக்கு அரசாங்கம் தொடர் ஆதரவை வழங்கும் என அவர் கூறினார். முதலீட்டாளர்களின் நம்பிக்கை நிலைத்திருப்பதற்கு கொள்கைகளின் தொடர்ச்சியும் செயல்திட்டங்களின் தெளிவும் அவசியம். மாறாக அமைச்சு மற்றும் அரசியல் தலைமைத்துவ மாற்றங்கள் இல்லை என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடில யூசுப் கூறியுள்ளார். அமைச்சரவை மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டாலும் ஓர் அமைச்சருக்கு பதிலாக மற்றொருவர் நியமிக்கப்பட்டாலும் இணக்கம் காணப்பட்ட கொள்கையும் அணுகுமுறையும் தடையின்றி தொடரப்பட வேண்டும். தெளிவான கொள்கையும் சீரான செயல்திட்டமும் முதலீட்டாளர்களிடையே நல்ல கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும் என்றார் அவர். இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு திட்டம் SKDSல் கூடுதல் ஒதுக்கீட்டுக்காக 82 வாகனங்களை உட்படுத்தி 8 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்து அர்மிசன் முகமது அலி தெரிவித்துள்ளார். இம்மாத தொடக்கத்திலிருந்து கடந்த 3ஆம் நாள் வரை அந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இலக்கிடப்பட்ட பெட்ரோலிய ஒப்புதல் குழு JKSP அவற்றை மதிப்பிடும். இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு திட்டம் SKDSம் இலக்கிடப்பட்ட பெட்ரோல் கட்டுப்பாட்டு திட்டம் SKPSம் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி ஜீப், பிக்அப் வகை வாகனங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டன. 3 நாள்களில் 8862 வாகனங்கள் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்.

0: டாக்டர் ஓனா ஃபெகாசி கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடி பேச்சின் முடிவை ஹஸ்புல்லா தலைவர் நயீம் கசீம் நிராகரித்தார். மேலும் பெரும்பாலான லெபனான் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் ஆதரவுடன் எட்டப்பட்ட அந்த போர் நிறுத்தம் லெபனானின் எதிர்காலம் குறித்து அமெரிக்கா இஸ்ரேல் ஆகியவற்றின் தூரநோக்கு பார்வையை வெளிப்படுத்துவதாகவும் இஸ்ரேலின் பெரும் திட்டத்தின் கீழ் அந்நாட்டை கொண்டுவருவதை நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் கசீம் சாடினார். முன்னதாக இஸ்ரேலிய படைகள் தங்கள் வட்டாரத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்று லெபனானும் ஈரானும் வலியுறுத்தின. அத்துடன் முழுமையான சண்டை நிறுத்தத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்தின. போர் நிறுத்த உடன்பாடு இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் எல்லா தரப்பினரின் ஒப்புதலுக்கு பிறகு 24 மணி நேரத்திற்குள் அது நடைமுறைக்கு வரக்கூடும் என்றும் லெபனான் அதிபர் ஜோசப் ஆன் கூறினார். இதற்கிடையில் ஹெஸ்புல்லாவும் ஈரானும் இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் லெபனான் மீதான தாக்குதல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தன. கடந்த மாதம் தைவானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சீனாவுக்குள் நுழைவதற்கு பெய்ஜிங் தடை விதித்துள்ளதாக வெலிங்டன் தெரிவித்துள்ளது. இதனை உறுதிப்படுத்திய வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டரின் அலுவலகம் கடந்த கால நடைமுறையிலிருந்து மாறுபட்டிருக்கும் இந்த நடவடிக்கை குறித்து அமைச்சர் கவலை தெரிவித்ததாக கூறியது. நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கான அழைப்புகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து அரசாங்கத்தை சாராமல் தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு சுதந்திரம் பெற்றிருப்பதாக வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் வலியுறுத்தினார். 2022 ஏற்பட்ட வெடிப்புக்கு பிறகும் இன்னும் செயல்பாட்டில் இருக்கும் நார்ட்ஸ்ட்ரீம் 2 குழாய் வழியாக ஜெர்மனிக்கு எரிவாயு விநியோகத்தை மீண்டும் தொடங்க ரஷ்யா தயாராக உள்ளது. ஜெர்மனி அரசாங்கம் ஒப்புக்கொள்ளுமாயின் எரிவாயுவை உடனடியாக வழங்க முடியும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினார். அதேவேளை இது நுட்ப சிக்கல் அன்று, மாறாக பெர்லினின் அரசியல் இறையாண்மைக்கும் மேற்கு நட்பு நாடுகளுடனான அதன் உறவுகளுக்கும் தொடர்புடையது என்று அவர் விவரித்தார். யுக்ரைன் போரை தொடர்ந்து ரஷ்ய ஆற்றல் மீதான தனது சார்பை ஐரோப்பா தொடர்ந்து குறைத்து வரும் நிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 இந்தோனேசிய பொதுப்பூப்பந்து நாட்டின் மகளிர் இரட்டையர் பலிதான் எம்தினா 21-18 21-19 என தைவானின் ஜூ யாங் சிங் ஜுன் ஜுன் ஜுவானை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினர். உலகின் இரண்டாம் நிலை ஆட்டக்காரர்களான அவர்கள் அடுத்து ஜப்பானின் ரோய் இரோகாமா சயகா ஹோரோபாவை எதிர்கொள்வர். இதனிடையே கலப்பு இரட்டையர் கோ சுன் ஹாட் செவினெல் ஜெமிலாய் 21-15 21-19 என பரம வைரிகளான உபசரணை நாட்டின் ஜஃபார் இடாயத்துல்லா ஃபெலிசா ஆல்பேத்தா நட்டனில் பாசாரிபுவை வென்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். 2026 உலகக்கிண்ண கட்பந்து தென்கொரியா இறுதி நட்பு முறையாட்டத்தில் 1-0 சுழியமென அல் சல்வடரை வென்று அதன் வேகத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. உட்டாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் இரண்டாம் பாதியில் லீ டோங் கியோன் அந்த ஒற்றைக்காலை புகுத்தினார். ஏ குழுவில் செக் குடியரசு, தென் ஆப்பிரிக்கா, இணை ஏற்பாட்டாளர் மெக்சிகோவை எதிர்கொள்ளும் தென்கொரியா இம்மாதம் 11 நாள் குவடரஹராவில் திட்டமிடப்பட்டுள்ள முதல் ஆட்டத்தில் செக் குடியரசுடன் களம் காண்கிறது. நெகிரி செம்பிலான் சட்டமன்றம் இன்று கலைக்கப்படுகிறது. உயர்தர முதலீடுகளுக்கு தொடர் ஆதரவு வழங்கப்படும், பிரதமர் உறுதி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: வரலாற்றில் இன்று
1: 1965 இன்றைய நாளில் கொலாலம்பூர் துங்கு அப்துல் ரஹ்மான் மண்டபத்தில் நடைபெற்ற முதலாவது பூமி புத்ரா பொருளாதார மாநாட்டை பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை பிரதமரும் தேசிய கிராம மேம்பாட்டு அமைச்சருமான துன் அப்துல் ரசா ஹுசின், அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்கள், மலேசியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வந்த 500 பேராளர்கள் கலந்து கொண்டனர். 3 நாள்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டுக்கு கல்வி அமைச்சர் முகமது கீர் ஜோஹாரி தலைமையேற்றார். வணிகம், மூலதனம், நிலம், சேவை, சந்தைப்படுத்தல், பயிற்சி, தொழில் துறைகளில் பூமி புத்திராக்களின் பங்கேற்பு தொடர்பான 10 ஆய்வு கட்டுரைகள் படைக்கப்பட்டன.
0: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம். மின்னலோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: மோகன் தெய்வீகனோட பேசிட்டு இருக்க உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
0: நம்ம வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க,
1: ஆமா,
0: இந்த விடுமுறை காலம் வருது இல்லையா, அப்ப மட்டும் இல்ல எப்ப பார்த்தாலும் விடுமுறையை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் பேசுவாங்க, எதுக்கு பேசுவாங்கன்னு தெரியாது. எங்க போனாலும் சுத்தி முத்தி விடுமுறைக்குள்ள வந்து நின்றுவாங்க.
1: இவங்க கிட்ட எப்ப ஏதாவது கேட்டாலும் இந்த விடுமுறை பத்தி எல்லாம் கேட்டா, ஓ விடுமுறை, அடுத்த வாரம் விடுமுறை, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ரொம்ப நுணுக்கமா இருப்பாங்க. விடுமுறை முடிஞ்சாலும் விடுமுறை பத்தி பேசக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க.
0: விடுமுறை முடிஞ்சு வருவாங்க, அப்பதான் அடுத்த விடுமுறை எப்போ என்ன பண்ணலாம்ன்றதை யோசிப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு கதையே இருக்கு, நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிப்பட்டவங்களை பத்தி தான் இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க.
1: நீங்க சொல்லுங்க, உங்களை சுத்தி யார் அப்படி இருக்கா, இந்த நேரமும் எப்ப விடுமுறை வரும், எப்ப விடுமுறை வரும், ஐயோ விடுமுறை வரலையா அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி நபர் அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: இதுல என்னன்னா, விடுமுறைக்கு போறவங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க.
1: ஆமா,
0: அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அடுத்தது செல்லவாகலை பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: இது வணக்கம் மின்னல்.

0: பின்னலில் செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் AI பயிற்றுனர் நந்தகோபாலன் வெங்கடசாமி, கோச் நந்தா.
1: இன்னைக்கு ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்க டெய்லி ரொம்ப பிஸியா இருக்கிறீங்களா? ஒர்க், ஃபேமிலி, மெசேஜ், ஐடியாஸ், சம்டைம்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபீல் பண்றீங்களா? அப்ப இந்த விஷயத்த நல்லா கேளுங்க. நம்ம பேச போறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிம்பிளா சொல்ல போனா AI. இது ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி. நீங்க கேட்ட கேள்விக்கு இன்ஸ்டன்ட்டா பதில் கொடுக்கும். நீங்க சொல்ல ட்ரை பண்ற விஷயத்த கிளியரா கொனெக்ட் பண்ணும். முன்னெல்லாம் ஒரு இமெயில் எழுதணும், ஸ்டாரி, லெட்டர், ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதணும்னா யோசிக்க டைம் எடுக்கும். ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணணும்னா டிசைனர் தேவை. இங்கிலீஷ் இல்ல மலையில ஏதாச்சும் மெசேஜ் ரிப்ளை பண்ணணும்னா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஆனா இப்போ AI இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிளுக்கு ChatGPT இல்ல கூகுள் ஜிமினி மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு க்வெஸ்சன் டைப் பண்ணி கேளுங்க, அது உங்ககிட்ட பேசுற மாதிரி ஆன்சர் கொடுக்கும். சரி, எங்கெல்லாம் நீங்க இந்த AI யூஸ் பண்ணலாம்னு பாக்கலாமா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் ரைட் பண்ணலாம், பிசினஸ் ஐடியா ஜெனரேட் பண்ணலாம், கேப்ஷன் கிரியேட் பண்ணலாம், இல்ல இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு இல்ல எந்த மொழிக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஈவன் நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு கூட கேட்கலாம். ரொம்ப பேருக்கு ஒரு பயம் இருக்கு, AI வந்துட்டா நம்ம வேலை போயிடும். ஆனா உண்மை என்னன்னா AI உங்க வேலை எடுக்காது. AI யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. இன்னைக்கு AI யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஃபாஸ்டா க்ரோ பண்றாங்க, ஸ்மார்ட்டா வொர்க் பண்றாங்க, இன்கம் கூட அதுல இருந்து நிறைய ஜெனரேட் பண்றாங்க. உங்க போன்ல ChatGPT இல்ல ஜிமினாய் இன்ஸ்டால் பண்ணுங்க. ChatGPT ஓபன் பண்ணுங்க, ஒரு கேள்வி கேளுங்க. உதாரணத்துக்கு, எனக்கு கேக் பேக் பண்ண பிடிக்கும், இந்த இன்ட்ரெஸ்ட எப்படி பிசினஸா மாத்தலாம்னு கேளுங்க. அது ஒரு ஆன்சர் கொடுக்கும். உங்க லைஃப எப்படி ஈஸியா மாத்தும்னு நீங்களே பாப்பீங்க. இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். அடுத்த வாரம் எபிசோட்ல ChatGPT யூஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ராம்ப்ட். அது என்ன, எப்படி கரெக்டா ப்ராம்ப்ட் கொடுத்தா கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். இந்த AI ஸ்கில் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அதனால மிஸ் பண்ணாதீங்க. நான் உங்களை அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கிறேன் AI ஓட ஒரு புதிய உலகத்தை காட்ட.

0: வெப்பம் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல். கிளின்டன் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. ரொம்ப வெயிலா இருக்கு, பாத்துக்கோங்க. விடுமுறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் விடுமுறை இருக்கு. கடைசி நேரம் வரைக்கும் அதை முடிச்சிடணும், கடைசி நொடி வரைக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. நிறைய தண்ணி குடிங்க, ஏன்னா வெயில் வந்து அதுக்கப்புறம் நமக்கு சூழலை மாத்தி அமைச்சிரும். வந்து அடுத்த வாரம் விடுமுறை எடுக்கிறது, இந்த எம்சி போடுறது அதெல்லாம் வேண்டாம்னா, கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிட்டு விடுமுறையை கொண்டாடுங்க.
1: இன்றைக்கு ஒரு தலைப்போட்டி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது விடுமுறை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அதிகமானவர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு இதை பற்றி ஒரு தரவு வெளியிடப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த விடுமுறை பத்தி யோசிக்கிறவங்க வந்து வேலை சூழலை பார்த்து கொஞ்சம் பயப்படுறவங்கன்ற மாதிரிலாம் ஒரு தரவு சொல்லுது.
0: ஓ, இப்ப யாராவது உங்ககிட்ட அடிக்கடி விடுமுறை வருது, விடுமுறை எடுக்கிறத பத்தி பேசினாங்கன்னா அவங்க வேலைக்கு பயப்படுறாங்கன்னு அர்த்தம்.
1: ஓரளவுக்கு அங்க வேலை சூழலோ இல்ல வேலைக்கோ ஏதாவது ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால அடுத்து எப்ப விடுமுறை வருது, ஏதாவது நம்ம ஏதாவது திட்டம் போட்டுருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்கன்றது அந்த ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதுல சொல்லுது
0: இது அந்த மாதிரியோ எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி அந்த மாதிரி
1: இருக்கலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களை சுத்தி கண்டிப்பா யாராவது இருப்பாங்க, உங்க அலுவலகத்திலயோ அல்லது உங்க வீட்டு உறவுகள்லயோ கூட இருக்கலாம், நண்பர்கள் கூட இருக்கலாம். இவங்ககிட்ட எப்ப விடுமுறைன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், விடுமுறை அப்பதான் முடிஞ்சிருக்கும், அடுத்து விடுமுறை பத்தி எங்க விடுமுறைக்கு எங்க போலாம் தெரியுமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நபர்கள் இருந்தா அழைத்து சொல்லுங்க,
0: வாங்க கூப்பிடுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைநாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைநாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம். மின்னல் கேட்டு இருக்கீங்க, தெய்வீகன் மோகன் இன்றைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கோம்.
2: இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க, அதாவது இந்த விடுமுறை பத்தி அதிகமா யோசிக்கக்கூடிய ஒருத்தவங்க யாராவது உங்களை சுத்தி இருப்பாங்க இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
1: சார்ஸ் வந்திருக்கிறாரு, விடுமுறை எல்லாம் முடிஞ்சிருச்சா சார்ஸ்?
3: போயிட்டு கடை சாத்திட்டோம்,
1: நேற்றோட முடிச்சுக்கிட்டீங்க. அடுத்த விடுமுறை எப்ப வருது சார்ஸ்?
3: அடுத்து வந்து செப்டம்பர்ல வரும். பிரியதா இருக்கிறதுனால அடுத்து செப்டம்பர்.
1: குட்டி குட்டி விடுமுறைகள் உங்களுக்கு கணக்கில்ல,
3: அது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அனுபவிக்க முடியாது. அதனால
2: சரி, இப்ப உங்களை சுத்தி கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. எப்போ எப்பெல்லாம் விடுமுறை வருது, இல்ல விடுமுறை முடிஞ்சு அந்த மாதிரி பேசக்கூடிய யாராவது இருக்காங்களா?
3: ஆமா இருக்காங்க. அது வந்து அவங்களும் ஒரு ஆசிரியர் தான். ஆனா வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த குட்டி குட்டி விடுமுறைலாம் வந்து ரொம்ப அழகா அனுபவிச்சுட்டு போவாங்க. இப்ப நம்ம ஏதாவது ஸ்கூல் வேலை, பள்ளி வேலை ஏதாவது இருக்கு அப்படி பேசுறாங்க, ஏய் வேலையை விடு, முதல் லீவ் வைப்பாரு, முதல் லீவ் தான் லீவு, அப்படி இருக்கணும், நாளைக்கு வேலை நடக்கும் போது அப்புறமே பாத்துக்குவோம் அப்படி சொல்லுவாங்க.
1: விடுமுறை சரி பாத்துக்குவீங்களோ?
3: ஆமா, சில நேரத்தில் கேப்பேன், இப்ப லீவ் வருதா இல்லையா? அப்ப கரெக்டா சொல்லுவாங்க, இந்த நாள் இந்த மணி லீவு, நாளைக்கு ஒரு நாள் இடையில ஒரு இடம் இருக்கும், ஏன்னா அந்த நாள்ல வந்து ஏதாவது MCO இல்ல வேற ஏதாவது லீவு போட்டுக்கோ.
1: ஆமா,
3: அந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுப்பாங்க.
1: அனுபவிக்கிறதுக்காக
3: ஒரு வழி கட்டுற மாதிரி இருக்கும்.
1: பாருங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க நம்ம சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்காங்க.
2: நீங்க சொல்லுங்க, உங்களை சுத்தி யாராவது அப்படி இருக்காங்களா? அழைத்து அவங்களை கொஞ்சம் மாட்டி விடுங்க.
1: எப்படின்னா விடுமுறை அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அப்படியே கேலண்டர்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க, விடுமுறை வருது வருதுன்னு. சூரியன் 3 2 2 8 2 5 7 3 3
2: அல்லது 4 7 6 8
1: சூரியன் வந்து வாவெனும் போது என்ன சொல்லுவீங்க?

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த பாட்டுக்குள்ள ஒரு வரி வரும் மோகன். அதாவது அந்த கதாநாயகி அந்த அவங்க வந்து அந்த மோதிரம் அணிஞ்சிருந்தாங்களே,
1: சரி,
0: அந்த மோதிரம் வந்து என்ன ஆயிருச்சுன்னா ஒட்டியானமா மாறிருச்சான். அந்த அளவுக்கு அந்த கதாநாயகி நினைச்சு ஏங்கி போயிட்டாங்கன்னா, அந்த மோதிரம் ஒட்டியானமாய் மாறியது அப்படி ஒண்ணு நினைச்சு ஏங்கி போய் கிடக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அழகான வரிகள் வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்தாங்க இந்த பாட்டுக்குள்ள.
1: ஆமா, அதை நீங்க சொல்லும் போது இன்னும் அழகா இருக்காது.
0: சரி, அடுத்தது யாரு காத்துக்கிட்டு இருக்கோம்
1: தெரியல.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க பிரிசிலியா. யார் அந்த மாதிரி அடிக்கடி விடுமுறை எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கா உங்ககிட்ட?
2: வெளியில இருந்து யாரும் இல்லண்ணா, எங்க சொந்த ஃபேமிலி தான். இந்த மாதிரி ஏதாவது ஹாலிடே வந்துச்சுன்னா எங்கேயாவது பிளான் பண்ணி வெக்கேஷன் போயிருவோம். அந்த வெக்கேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வர கட்டியுமே அடுத்த லீவ் எப்ப, அடுத்த வெக்கேஷனுக்கு எப்ப போலான்னு பிளான் அங்கேயே பிளான் பண்ணிருவோம்.
0: நான் நினைக்கிறேன் நீங்க குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருங்க.
1: ஆனா நல்லது தானே, ஏதோ என்ன முற்போக்கு சிந்தனை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நடக்க போறதை நினைச்சுக்கிட்டு இப்ப திட்டம் போடுற நல்லது தானே.
2: ஏதாவது ரீசன் தேடிக்கிட்டே இருப்போம் நாங்க வந்துட்டு ஹாலிடே போறோம்.
0: என்ன இது, விடுமுறைக்குள்ள வேலைக்கு போற மாதிரி இருக்கு. குடும்பத்தோட திட்டம் போடுறது ரொம்ப நல்லா இருக்கு. யார் இது முன்ன எடுப்பா, முதல்ல யார் இது ஆரம்பிச்சு வைப்பா?
2: என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஹஸ்பண்டோட தம்பி எல்லாம் இருக்காங்களா, அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நானே அவங்க தம்பி ஒய்ஃப் நாங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அது நாங்களே பிளான் பண்ணிடுவோம். நார்மலி பேரண்ட்ஸ் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க, எங்க கூப்பிட்டாலும் அவங்க கிளம்பி மட்டும் நின்றுவாங்க, நாங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோம்.
0: என்ன செய்யறது, அவங்க அந்த நிலைக்கு ஆயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப.
1: அதுவும் ஒரு மகிழ்ச்சி தானே. ரொம்ப நன்றி பிரிசில அழைச்சு சொன்னதுக்கு.
0: நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா எங்களுக்கு போதும். பிரிசிலாக்காக இந்த பாட்டு வருது, வாங்க குடும்பத்தோட சேர்ந்து காலையில ஒரு ஆட்டத்தை போடுவோம், சரியா?
2: Thank you,
0: Nathan. Henry.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 09 07 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
3: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
5: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலாம்.

0: சமிதா தண்ணீர் நாராயணன் பாடி இருந்தாங்க. திரும்பி பாரடி அப்படின்ற பாடலை கேட்டுட்டு வந்து மணி இப்ப 7:54 ஆயிருச்சு.
1: விடுமுறை பற்றி யோசனை இவங்கிட்ட அதிகமா இருக்கும். எப்ப விடுமுறை வருதோ அப்படின்றத
0: இப்படி செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து வேலையில இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தப்படுகிறது.
1: அப்படியும் சொல்லலாம், மகிழ்ச்சியை தேடி அவங்க தேடல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: சரி, இப்ப நம்ம இப்படி படி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கூடவே இருக்கிற நம்ம நண்பர் திவ்யன் வந்து இத பத்தி தனக்கும் ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லிட்டாரு.
1: அவருக்கு பார்வை இருக்கா?
0: அங்க
1: பெரிய பார்வையா தான் இருக்கும்.
0: என்ன பார்வைன்னு கேப்போம், சொல்லுங்க திவ்யன், என்ன என்ன நினைக்கிறீங்க இத பத்தி நீங்க?
2: அதாவது நீங்க இப்ப பேசிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, யார் யார் லீவ் போடுவாங்க, யாரும் லீவ் போட மாட்டாங்க, காலேஜ் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. இந்த சமயத்துல நான் ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சரி இவங்க பேசுறாங்களா, இவங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப
1: யோசிக்க
2: மாட்டாங்க,
0: உண்மை அறிந்து சொல்லணும்.
2: அதாவது அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியான ஆன்சர் வந்துருச்சு, கொஞ்ச நேரம் தான் யோசிச்சேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு மோகன் தான் ரொம்ப லீவ் பத்தி யோசிக்கிறாளா
1: இருப்பாங்க. அவரை கண்டுக்க மாட்டாங்க, என்ன சொல்றீங்க?
0: இல்ல இதுல என்னன்னா, போறது எப்போதாவது இருக்கலாம்ல, அதிகமா அதை பத்தி பேசுறவங்க இருப்பாங்கல்ல.
1: அதிகமா வேலையை பத்தி
0: வாழ்க்கையில
1: திட்டமிட்டுதல் அப்படின்னு முக்கியம் தான். அடுத்த விடுமுறை எப்பன்றத இப்பவே கொஞ்சம் திட்டம் போட்டுக்கோங்க.
0: நினைக்கிறேன் மோக, இன்னும் ஒரு 1.5 வாரத்துல நடுவுல ஒரு விடுமுறை வந்துகிட்டே இருக்கு.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
0: ஆமா, புதன்கிழமை ஒன்றில் விடுமுறை வரும், அதுதான் அடுத்து வரக்கூடிய விடுமுறை.